0: கொண்டு உயிரிகளை கொண்டு தயாரிக்கும் தொழில்நுட்பத்துக்கு அது உதவும். அதோடு சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் உயிரியல் பொறியியல் துறைக்கான தேசிய நிலையமும் 50 மில்லியன் வெள்ளி செலவில் திறக்கப்பட்டுள்ளது. உயிருள்ள நுண்ணணுக்களுக்கான புதிய பயன்பாடுகளை AI கொண்டு வடிவமைப்பதிலும் நிலையம் கவனம் செலுத்தும். சிங்கப்பூரின் பெரும்பாலான இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறது. 24 மணி நேரத்துக்கான காற்று தர குறியீட்டில் 107 பதிவானது. தெற்கு வட்டாரத்தை தவிர மற்ற எல்லா பகுதிகளிலும் 100 மேல் பதிவானது. மத்திய வட்டாரத்தில் ஆக அதிகமாக 130 இருக்கிறது. தெற்கில் அது 95 பதிவானது. மனிதவள அமைச்சு கட்டுமானம், போக்குவரத்து, சேமிப்பகம் ஆகிய துறைகளில் இருக்கும் நிறுவனங்கள் தாங்களாகவே முன்வந்து பாதுகாப்பு நடைமுறைகளை மறு ஆய்வு செய்யும்படி கேட்டுக் கொண்டுள்ளது. வரும் 18 வரை அவை அவ்வாறு செய்யலாம். கடந்த மாதம் வேலையிட விபத்துகளில் 7 பேர் மாண்டதை தொடர்ந்து அமைச்சு அந்த பரிந்துரையை முன்வைத்தது. அதனை வரவேற்பதாக தேசிய தொழிற்சங்கத்தின் துணை தலைமைச் செயலாளரும் கட்டுமான சூழல் நகர்ப்புற வர்த்தகங்களின் ஊழியர்களுக்கான தொழிற்சங்கத்தின் நிர்வாகச் செயலாளருமான திரு மெல்வின் யாங் கூறினார். வேலை நிறுத்தத்துக்கான பரிந்துரையை வெறும் பேச்சாக பார்க்காமல் அதை உண்மையிலேயே நடைமுறைப்படுத்தும்படி அவர் நிறுவனங்களை கேட்டுக்கொண்டார். வேலையை நிறுத்தி பாதுகாப்பற்ற வேலை நடைமுறைகளை அடையாளம் கண்டு வேலையை மீண்டும் தொடங்க திரு யாங் பரிந்துரைத்தார். ஒவ்வொரு ஊழியரும் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளும்படி அவர் நிறுவனங்களை வலியுறுத்தினார். மனநல பிரச்சினை உள்ளவர்களுக்கு மறுவாழ்வு, தாதிமை பராமரிப்பு போன்றவற்றை ஒரே இடத்தில் வழங்கும் புதிய நிலையம் ஹாங்காங்கில் திறக்கப்பட்டிருக்கிறது. சீரான நிலையில் உள்ளவர்களுக்கு மேலும் சுதந்திரமாக வாழ்க்கையை நடத்த வேன்கார்ட் காம்பஸ் நிலையத்தில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. உணவு தயாரிப்பது, துணி துவைப்பது போன்ற அன்றாட பணிகளுடன் வேலை திறன்களை வளர்த்துக் கொள்ளவும் வேலை தேடவும் உதவி வழங்கப்படுகிறது. கூடுதல் பராமரிப்பு தேவைப்படுவோருக்காக 250 மேற்பட்ட படுக்கைகள் கொண்ட வேன்கார்ட் பராமரிப்பு இல்லத்தில் 24 மணி நேர தாதிமை பராமரிப்பும் வழங்கப்படுகிறது. மே மாதம் திறக்கப்பட்டதிலிருந்து மனநலக் கழகத்தைச் சேர்ந்த 150 மேற்பட்டோர் அங்கு சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். துருக்கியேவும் பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவுக்கு விரைந்து படையினரை அனுப்பவிருக்கின்றன. புதிய தற்காப்பு உடன்பாட்டின் கீழ் அந்த ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சிக்குழு தொடுக்கும் தாக்குதல்களில் இருந்து சவுதி அரேபியாவை பாதுகாக்க துருக்கியேவும் பாகிஸ்தானும் படைகளை அனுப்ப உதவுகின்றன. மெக்கா கூட்டு தற்காப்பு உடன்பாட்டை துருக்கியே, பாகிஸ்தான், சவுதி அரேபியா ஆகியவை கடந்த ஆகஸ்ட் மாதம் செய்து கொண்டன. 3 எந்த நாடும் தாக்கப்பட்டால் மற்றவை உதவ அதில் கடப்பாடு தெரிவித்தன. இதற்கிடையே இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கி 3 ஆண்டாகிறது. ஹமாஸ் ஒருபோதும் காசாவில் ஆட்சி செய்ய விடப்போவதில்லை என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு சூளுரைத்தார். 3 ஆண்டுக்கு முன் அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்திய நாளை நினைவு கூற நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் அவர் பேசினார். நாட்டின் ஆக துயரமான நாளாக அந்த தினத்தை இஸ்ரேல் கருதுகிறது. போரில் மாண்டவர்களுக்கு அது நினைவஞ்சலி செலுத்தியது. இதுவரை ஹமாஸ் தொடுத்த தாக்குதல்களில் கிட்டத்தட்ட 1200 பேர் மாண்டதாக இஸ்ரேல் கூறுகிறது. சுமார் 250 பேரை ஹமாஸ் பிணைப்பிடித்து வைத்தது. அவர்களில் 44 பேர் மாண்டனர். ஹமாஸ் அமைப்புக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் காசாவில் தாக்குதல்களை நடத்தியது. அதில் 74,000 அதிகமானோர் மாண்டனர். காசா நிலை குலைந்துவிட்டது.
1: சொல்லும் பொருளும். ஏர்ஸ்பேஸ், வான்வெளி. ஒவ்வொரு நாடும் வட்டாரமும் அதன் வான்வெளியை பாதுகாக்கும் உரிமையை கொண்டுள்ளது. ஏர்ஸ்பேஸ், வான்வெளி.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
4: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50 SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
5: இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
6: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
8: வணக்கம் சிங்கே.

வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. பார்த்தேன் ரசித்தேன் படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. அனுராதா ஸ்ரீராம் சங்கர் மாதேவன் பாடி தாங்க பரதோச்சடை சில அந்த பாடல நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன். நான் ரவி ஜி, தின்னாதே அப்படிங்கிற பாட்டை கேட்டீங்க. நான் அடுத்து பேச போறது சாப்பிட்றத பத்தி தான். ஒவ்வொரு நாளும் இத்தனை கேலரி சாப்பிடணும், இதை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திட்டமிடுவீங்களா மாட்டீங்களா? எப்படி திட்டமிடுவீங்க? பார்த்து பார்த்து திட்டம் போடுவீங்களா? உங்களுடைய யுக்திகளை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கருத்துக்கள்லாம் வந்து குவிஞ்சிருக்குது. யார் யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம தெரிஞ்சுப்போம். இதுக்கிடையில பாடல்களும் வருது.

0: உங்க மனதை திருட பாடல்கள் எல்லாம் காத்துக்கிட்டே இருக்குது. நீங்க வானொலி பக்கமா இருங்க. இது ஒலி 968 கேட்டாலே பரவசம். இப்போ சிங்கப்பூரின் வானிலை நிலவரம், இன்று மழை வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வகத்தார். அதோடு சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 110-128 உட்பட்டு இருக்கும். இது ஆரோக்கியம் அற்ற நிலையில் வெளியில போறதுச்சா அப்படின்னு சொன்னா நீங்க மறக்காம பாதுகாப்பான முறையில உங்க பயணங்களை மேற்கொள்ளுங்க. சரியா? வானிலை நிலவரம் ஆதரவு
1: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணிரைஸ்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர் 1.28 ஓர் யூரோ 1.44 ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.71 ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 91 100 இந்திய ரூபாய் 1.33 100 இலங்கை ரூபாய் 39 ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3.19
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள். 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள்.

தொட்டி ஜெயா திரைப்படத்தில் இந்த பாடலை கேட்டீங்க. நான் அவன் இல்லை படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது. 8:26 ஆகிவிட்டது. ஒலி 9:06 நான் என்ன கேட்டிருந்தேன்னா, கேலரிஸ நீங்க எப்படி கணக்கிடுறீங்க, ட்ராக் பண்றீங்க, தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நீங்க கையாளுற உத்தி என்ன, என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது நரேஷ் அவர் சொன்னாரு, ரவி தொழில்நுட்பம் எங்கேயோ போயிடுச்சு ரவி, நம்ம பாட்டில் சேட் ஜிபிடியில் கேட்டா அதுவே சொல்லும் நம்ம கிட்ட என்ன சாப்பிடணும், எத்தனை மணிக்கு சாப்பிடணும், எதை சாப்பிடணும், சாப்பிட்டா எவ்வளோ கேலரிஸ் கிடைக்கும் அப்படின்னு. தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்போம்.

0: அப்படின்னு நரேஷ் சொன்னாரு. பிரமாதம் பிரமாதம். அதுக்கப்புறம் சங்கீதா, இவங்க கொஞ்சம் என்ன மாதிரின்னு வச்சுக்கிங்களேன், அவங்க சாப்பிட்ற உணவெல்லாம் பதிவிடுவாங்களா, எழுதி வச்சுப்பாங்களா. ஆக அந்த நாள் முடியும் போது அவங்களுக்கு தெரிய வரும், சரி நமக்கு இவ்வளோ கேலரிஸ் தான் மிச்சம் இருக்கு சாப்பிட்றதுக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டோம்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சங்கீதா சொல்லியிருக்காங்க. அதனை அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான யுத்தி, இது வந்து ஹனாஸ் அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன செய்வார்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவர் எந்த எடையில் இருக்க விரும்புகிறாரு அடுத்த வாரம், அதாவது அவருடைய எடை, அதுக்கப்புறம் உடலில் இருக்கிற கொழுப்பு சத்து எதில் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உணவு முறை திட்டம் போட்டுருவாரா. அதுக்கப்புறம் அந்த வாரம் முழுவதும் அவர் போட்ட திட்டம் மாதிரியே சாப்பிடுவாரா. பிரமாதம். இதுக்கு பெரிய கைத்தறி கொடுத்தே ஆகணும்ல. ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது, உங்களை பல பேருக்கு நல்லாவே தெரியுது இந்த கேலரி ட்ராக்கிங் எவ்வளோ முக்கியம், ஒரு நாளுக்கு இவ்வளோ சாப்பிடணும், எழுதி வச்சுக்கணும், எவ்வளோ கொழுப்பு இருக்குது, எவ்வளோ புரதச்சத்து இருக்குது, நான் எவ்வளோ உட்கொள்ளணும், இப்படி பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் இதையும் தாண்டி அண்மையில் வெளிவந்திருக்கிற ஒரு தகவல் தான் திடுக்கிடும் விவரங்களை கொடுத்துருக்கு. அந்த தகவல் என்ன அப்படிங்கிறத விரிவாக அடுத்து சொல்கிறேன், நீங்கள் வானொலி பக்கமாகவே இருங்க. சரியா?
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது, கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக பிகேஇ பிஐஇ செல்லும் வழியில் டேரி ஃபார்ம் ரோட், வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் வழியில் கேஜேஇக்கு பிறகு இவ்விடங்களில் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. பிஐஇ சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் வழியில் சீமே அவென்யூ எக்ஸிட், அங்கே போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை,
2: வணக்கம் சிங்கே.

0: இன்னும் கிளம்பலையா?
1: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் மல் தனி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
2: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
3: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
1: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
3: மில்கி மிஸ்ட் தயிர்
1: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே, இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
3: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
1: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
4: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
5: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயனளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
4: பலன் கிடைச்சா
5: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்காப்பிடம் கேளுங்க. மீரேக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333988888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekap.com.sg.
6: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: கண்டுகொண்டேன் பரத்ல இந்த பாடலை கேட்டீங்க. அதுக்கு முன்னால கண்ணாமூச்சி நடா பரத்ல இந்த பாடல் இடம்பெற்றது. அடுத்து அரசு பரத்ல இந்த பாட்டு வரப்போகுது.
1: மல்லிகை மல்லிகை பந்தலே, அடி மணக்கும் மல்லிகை பந்தலே, என்னை மயக்கி பார்க்க வந்தேன் என்றாலே.
0: விஜய் ஜெயசுதாஸ் மற்றும் சுஜாதா பாடிய பாடல் மணி சர்மாவுடைய இசையில இன்னும் கொஞ்ச நேரத்துல இடம்பெறும். சரி, நான் கேட்டதுக்கு பிரகாரம் உங்களை பல பேரு சாட் ஜிபிடி, மை ஃபிட்னஸ் ஆப் போன்ற பல செயலிகளை பத்தி சொல்லிக்கிட்டே வரீங்க. ஹைருனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அசோக், அதனை அடுத்து பார்த்திபன், சீதா, எல்லாருமே செயலியை பயன்படுத்துறீங்க, தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறீங்க, அதன் வாயிலாக எவ்வளோ சாப்பிட்றீங்க, குறிப்பாக அந்த கேலரிஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத கணக்கிடுறீங்கன்னு மட்டும் நல்லாவே புரியுது. மகிழ்ச்சியான தகவல் தான். ஆனால் இப்போ வெளிவந்திருக்கிற ஒரு தகவல் என்ன சொல்லுதுன்னா, சிங்கப்பூரில் பெரியவங்க இன்னும் அதிகமாக கேலரிஸை உட்கொள்கிறாங்க ஒவ்வொரு நாளும் அப்படின்றாங்க. சொல்லப்போனால் முன்பு இருந்ததை விட இப்போ நாளுக்கு 100 கேலரிஸ் நம்ம இன்னும் அதிகமாக சாப்பிட்றோமா. அதே மாதிரி சோடியம், உப்பு இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்றதும் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக நாளுக்கு 520 கிராம் கூடுதலாக நம்ம உப்பு சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. என்ன ஒரு நல்ல விஷயம், இந்த சீனி நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் வெளியில் சாப்பிட்றதும் அதிகரிச்சிருக்குது. அதாவது முன்பு 10 to 6 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, இப்போ 10 to 7 ஒவ்வொரு நாளும் வெளியில் சாப்பிட்றாங்க, உணவை வாங்கி சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஆய்வில் சொல்லியிருக்காங்க. சிங்கப்பூரில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு தான். என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் சாப்பிட்றீங்களோ, வெளியில் சாப்பிட்றீங்களோ, நண்பர்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்றீங்களோ, எங்கே சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எதை சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். குறிப்பாக நீங்கள் சாப்பிட்றத கணக்கிட்டு சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேருக்கு இது தெரியாமல் இருக்கலாம், சில பேர் தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கலாம். அதாவது இப்போது கேலரிஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்றது கிடையாதுங்க, ஒவ்வொரு நாளும் நாம் இவ்வளோதான் சாப்பிடணும் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இப்போது HEB இருக்காங்க இல்லையா, HPB, அவங்களுடைய இணையதளத்தை அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க இந்த விவரங்களை நல்லா தெளிவாக எழுதியிருப்பாங்க. உதாரணத்திற்கு பெண்கள்னு சொல்லும்போது சராசரியாக, பெரியவங்களை பெண்கள்னு சொல்லும்போது சராசரியாக 1800 to 2000 கேலரிஸ் வரைக்கும் ஒரு நாளில் உட்கொள்ளலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஆண்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் 1000 to 1200 கேலரிஸ் வரைக்கும் உட்கொள்ளலாம் அப்படின்றாங்க. ஆக நீங்கள் சரியாக எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க உங்களுடைய எடை, உயரம், அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற முக்கியமான கூறுகள், ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் கேட்கணும். அவங்க பரிசோதனை செய்த பிற்பாடு துல்லியமான தகவலை வழங்குவாங்க, இவ்வளோதாங்க நீங்கள் சாப்பிடணும்னு. அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுக்கணும், ஒவ்வொரு நாளும் இதை சாப்பிட போகிறேன், இப்படி சாப்பிட போகிறேன், அதை சாப்பிட போகிறேன், இதெல்லாம் சாப்பிட்டா தான் என் கேலரிஸ்குள்ளே இருக்கும் அப்படின்னு. ரெண்டாவது, கேலரிஸ்குள்ளே இருந்தால் மட்டும் பார்த்தாதுங்க, நீங்கள் சாப்பிட்ற பொருள் நல்லதாக இருக்கா, ஆரோக்கியமாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதாவது சீனி குறைவாக இருக்கா, உப்பு குறைவாக இருக்கா, இதெல்லாத்தையும் நீங்கள் கவனிக்கணும். புரியுது, சில பேர் சொல்லலாம் இப்படி பார்த்து பார்த்து சாப்பிட முடியுமா ரவி, இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் பிடிச்சதெல்லாம் சாப்பிடணும் தானே அப்படின்னு. புரியுதுங்க, பிடிச்சதெல்லாம் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுவே திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கட்டுக்கோப்பாக இருந்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஏதோ ஒரு வேளை உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் பிடித்ததையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஆரோக்கியமான வாழ்க்கை முறையையும் நீங்கள் பின்பற்றுற மாதிரி இருக்கும். ஏதோ சொல்கிறத நான் சொல்லிட்டேன், இதை எப்படி கையாள போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நேரம் இப்போ சரியா 8:44.
2: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
0: குறிப்பாக துவாசி நோக்கி செல்லும் PIE 2 பிறகு முதல் தடத்தில் விபத்து.
3: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

0: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
1: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
0: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.

0: பட்டி எல்பரத்தில் இருந்து பாடல கேட்டீங்க. யுவன் சங்கர் ராஜாவுடைய சில அந்த பாடல் இடம்பெற்றது. சில அடுத்த பாடல் வரப்போகுது. வானொலி பக்கமா இருங்க. இது வணக்கம் சிங்கை.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாசை நோக்கி செல்லும் PIE ஜுரோங் வெஸ்ட் அவென்யூ 2க்கு பிறகு முதல் தடத்தில் விபத்து. PIE சாங்கியை நோக்கி செல்லும் வழியில் BKE அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது.
2: ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம், உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் GST வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
3: 85 ஸ்ரீரங்கம் சாலை, சிங்கப்பூர்.
4: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
0: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
4: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
0: அல்லது மீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
4: ஒலி 968
0: கேட்டாலே பரவசம். சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: வணக்கம். சிங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. 9:03 ஆகிவிட்டது. அடுத்து நம்ம போக போறது 90கள் பக்கமா.

0: வந்தாச்சுங்க பாடல்களை உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குதுங்க. வானொலி பக்கமா இருங்க, நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. சுவாரஸ்யமான தகவல், திரை தகவல், தங்க விலை நிலவரம் எல்லாமே உங்களுக்காக காத்திருக்கு. இப்போ ஒலி 968 வானிலை நிலவரம். இன்று மழை வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்றாங்க வானிலை ஆய்வகத்தார். அதோடு சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 95 128 உட்பட்டிருக்கும். இது ஆரோக்கியமற்ற நிலை. வானிலை நிலவரம் ஆதரவு
1: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: வணக்கம் சிங்கே.

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950 8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
1: சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்பு, இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: சேஜ் சலூன், அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன்.
3: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை,
5: வணக்கம் சிங்கே.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: தேனிசை தென்றல் தேவாவுடைய சில பாடல்களை கேட்டீங்க. ஆசை படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு. அதுக்கு முன்னால காலமெல்லாம் காதல் வாழ்க படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது.

0: இந்தியன் பட பாடலும் காத்துட்டு இருக்கு. ஏ ஆர் ரஹ்மானுடைய சில வந்த இரண்டு பாடல்கள் உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்துல. இது ஒலி 968, கேட்டாலே பரவசம்.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: 9:18 சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல. குறிப்பா PIE சாங்கி நோக்கி செல்லும் வழியில் BKEக்கு பிறகும், நகரை நோக்கி செல்லும் ECP பிரோக் சவுத் அவென்யூ 1க்கு பிறகும், TPE PIE நோக்கி செல்லும் வழியில் சாங்கி நார்த் கிரசன் எக்ஸிட் அங்கேயும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
2: உங்களுக்கு தெரியுமா,
0: இதே நாள் அக்டோபர் 6 2010 ஆப்பிள் நிறுவனத்தின் ஆப் ஸ்டோர் செயலியில முதல் முறையா வெளியிடப்பட்டது இன்ஸ்டாகிராம் செயலி. வெளிவந்த முதல் நாளே 25,000 பேர் இன்ஸ்டாகிராம பயன்படுத்துறாங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள் சுட்டுது. இதுக்கும் மேல வெறும் 3 1,000,000 மக்கள் இன்ஸ்டாகிராம பயன்படுத்த தொடங்கினாங்க அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. உலக புகழ் பெற்ற இந்த இன்ஸ்டாகிராம் செயலிய 2012 பேஸ்புக் நிறுவனம் 1 பில்லியன் வெள்ளிக்கு வாங்கினாங்க அப்படின்னு தகவல்கள் குறிப்பிடுது. இன்னைக்கு பல கோடி மக்கள் இன்ஸ்டாகிராம ஒவ்வொரு நாளும் பயன்படுத்திட்டு வராங்க வெவ்வேறு தேவைகளுக்காக. அதுலயும் குறிப்பிட்டு இன்ஸ்டாகிராம்ல மக்கள் அவங்க சாப்பிடுற உணவை பதிவேற்றம் செய்யறது அவங்க வாழ்க்கை முறையிலே ஒரு பகுதியாயிடுச்சு. அந்த வரிசையில இன்ஸ்டாகிராம்ல ஆக அதிக அளவுல பதிவேற்றம் செய்யப்பட்ட உணவு வகை பீட்சா. இத்தகவலை வழங்கியோர்
3: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
4: வணக்கம் சிங்கே.

0: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
1: இப்பொழுதா, விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
0: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: சிங்கப்பூர்
4: வந்ததும் கிடைக்குமான்னு இருந்தியே, இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
3: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
4: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
5: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை,
8: வணக்கம் சிங்கே.

0: 9:33 ஆகிவிட்டது. ஒலி 9 ரேட்ல அடுத்ததா இசை ஞானி இளையராஜாவோட இசைல வந்த பாடல கேட்க போறோம். வராமல் முத்தம் கொண்டாடும் மை டியர் மாத்தாண்டன் படத்துல இந்த பாடல கேட்க போறீங்க.
1: தேவ மல்லிகை பூவே பூவே தேனில் ஊரிடும்
0: நடிகன் பட பாடல உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குதுங்க. இப்போ தங்க விலை நிலவரம் தயாரா இருக்கீங்களா? 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 163 வெள்ளி 90 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: குறுஞ்செய்தியா?
1: ஆமா, யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுறா.
0: நல்லதுதான், நான் அதை பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
1: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
0: ஓ, அது என்ன?
1: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
0: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லன்னு தெரியுது.
1: ஆமா, மத்திய கழக நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
0: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
2: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
3: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
4: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
3: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
4: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
3: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
4: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
5: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
6: இதுல என்ன அதிசயம்? அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
5: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
6: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
5: தொடர்புக்கு
6: 8859 8989. நெட்லி வந்தாச்சு,
5: டென்ஷன் போயாச்சு.
7: வணக்கம் சிங்கே,
5: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

0: 9:30 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. PIE சாங்கி நோக்கி செல்லும் வழியில் BKEக்கு பிறகு காரணம் அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது. வுட்ஸ்வில் டனல் நகரை நோக்கி செல்லும் வழியிலும் சாங்கி நோக்கி செல்லும் PIE, KPE, தாம்சன் சாலைக்கு உட்பட்ட பகுதிகளிலும் ஷேண்டன் வே நோக்கி செல்லும் ரஃபல்ஸ் கீ கிராஸ் ஸ்ட்ரீட் ஃபுல்லட்டன் சாலைக்கு உட்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. துவாசை நோக்கி செல்லும் AYE ஜுரோங் ஃபியர் சாலை ஜுரோங் டவுன் ஹால் ரோடு அங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன. இதனால் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. ஒலி 968
1: சினிமா சினிமா
0: மண்டாடி

0: சூரி நடிப்புல அண்மையில வெளிவந்த மண்டாடி திரைப்படம் பிரம்மாதமான வரவேற்பை பெற்று நல்ல வசூலையும் குவிச்சிருக்கு. இப்ப வெளிவந்திருக்கிற தகவல் என்னன்னா, மதிமாறன் புகழேந்தி இயக்கியிருக்கிற இந்த மண்டாடி திரைப்படம் கூடிய விரைவிலே ஓடிடி தளங்கள்ல வெளிவரப்போகுதா. அக்டோபர் 8ஆம் தேதி இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம்னு எல்லா மொழிகள்லயும் ஓடிடி தளங்கள்ல வெளிவரும் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: வணக்கம் சிங்கே.

0: செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
2: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
1: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
2: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவைய அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்கதான் எழுதினாங்க.
3: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றே அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC. 8921-5363.
4: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
2: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
4: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
2: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
4: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
2: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
4: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: உன்னை தேடி படத்திலிருந்து பாடல கேட்டீங்க. நாளை காலை சஜினி வருவாங்களா அப்படிங்கறதா உங்களும் பல பேருடைய கேள்வியாக இருக்கிறது. நாளைக்கும் அவங்க விடுப்புல தான் இருக்காங்க, ஆனா நான் வந்துருவேன் காலையில 6 மணிக்கு உங்களுக்காக. நாளைய நிகழ்ச்சியில எதிரொலி குழுவினர் நம்மோட இணைய போறாங்க, சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள போறாங்க. இதுக்கு இடையில பரிசுகளும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதனால நாளைக்கு காலையில மறக்காம கேளுங்க. வணக்கம் செய்ய நிகழ்ச்சியை விடைபெற்றுக் கொள்வது நான் ரவிஜி. பாய்.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். காலை மணி 10, மீடியகாப்போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கி 3 ஆண்டாகிறது. ஹமாஸை ஒருபோதும் காசாவில் ஆட்சி செய்ய விட போவதில்லை என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு சூளுரைத்திருக்கிறார். 3 ஆண்டுக்கு முன் அக்டோபர் 7 தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்திய நாளை நினைவு கூற நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் அவர் பேசினார். நாட்டின் ஆக துயரமான நாளாக அந்த தினத்தை இஸ்ரேல் கருதுகிறது. போரில் மாண்டவர்களுக்கு அது நினைவஞ்சலி செலுத்தியது. இதுவரை ஹமாஸ் தொடுத்த தாக்குதல்களில் கிட்டத்தட்ட 1200 பேர் மாண்டதாக இஸ்ரேல் கூறுகிறது. சுமார் 250 பேரை ஹமாஸ் பிணைப்பிடித்து வைத்தது. அவர்களில் 44 பேர் மாண்டனர். ஹமாஸ் அமைப்புக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் காசாவில் தாக்குதல்களை நடத்தியது. அந்த சண்டையில் 74,000 அதிகமானோர் மாண்டனர். காசா நிலை குலைந்துவிட்டது. பிரான்சில் பள்ளி மாணவர்கள் நடத்தும் போராட்டங்களில் வன்முறை கட்டுக்கடங்காமல் போய்விட்டதாக கல்வி அமைச்சர் எட்வர்ட் ஜெஃப்ரி கூறியிருக்கிறார். அண்மை வன்முறை போராட்டங்களால் பாதிக்கப்பட்ட பள்ளி ஊழியர்களுக்கு அவர் தமது ஆதரவை தெரிவித்துக் கொண்டார். கிட்டத்தட்ட 500 உயர்நிலை பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. அவற்றை மீண்டும் திறக்க பிரெஞ்சு கல்வி அமைச்சர் உறுதி கூறினார். ஆசிரியர்களை மாற்றவும் பழைய உள்கட்டமைப்புகளை சமாளிக்கவும் பள்ளி அட்டவணையில் மாற்றங்கள் செய்யவும் தேவை இருப்பதாக கல்வித்துறையினரிடம் அவர் கூறினார். அந்த விவகாரங்கள் குறித்தே மாணவர்கள் குரல் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர். அமெரிக்க டாலருக்கு நிகரான யூரோ நாணயத்தின் மதிப்பு 17 மாதம் காணாத சரிவை சந்தித்துள்ளது. ஓர் அமெரிக்க டாலருக்கு யூரோ 89 காசு. பிரான்சின் அளவுக்கு அதிகமான கடனும் வரவு செலவு பற்றாக்குறையும் பற்றிய கவலை யூரோவின் மதிப்பை குறைத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஃபேஸ்புக்கில் பதிவிட்ட கருத்துக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்ட இலங்கை ஆடவருக்கு கருணை காட்டுமாறு சவுதி அரேபியாவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிபிசி அது குறித்து தகவல் அளித்தது. சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் 24 வயது அனோஜன் சிவராசா இஸ்லாம் நபிகள் நாயகம் குறித்து அவதூறாக கருத்து தெரிவித்ததாக நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அது இலங்கையில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அவருக்கு கருணை காட்ட கோரி இலங்கை அரசாங்கமும் பல அரசியல் கட்சிகளும் அரசு தந்திர முயற்சிகளை மேற்கொள்கின்றன. கடந்த திங்கட்கிழமைக்கு பிறகு அனோஜனின் நிலை குறித்து அவரின் குடும்பத்தினருக்கு தகவல் ஏதும் கிடைக்கவில்லை. மரண தண்டனை எப்போது நிறைவேற்றப்படும் என்பதையும் சவுதி அரேபிய அதிகாரிகள் அறிவிக்கவில்லை. சிங்கப்பூரில் கம்யூனிட்டி செஸ்ட் எனும் சமூக உண்டியல் கடந்த நிதியாண்டில் 130,000 அதிகமான தனிநபர்களுக்கும் குடும்பங்களுக்கும் ஆதரவளித்திருக்கிறது. கடந்த 3 ஆண்டு சராசரியை விட அது 45 விழுக்காடு அதிகம். 340 சமூக சேவை திட்டங்களுக்கு 80 மில்லியன் வெள்ளிக்கும் அதிகமான நிதி பயன்படுத்தப்பட்டது. உதவி பெற்றவர்களில் சிறப்பு தேவையுடைய பிள்ளைகளும் எளிதில் ஆபத்துக்கு ஆளாகக்கூடிய இளையர்களும் அடங்குவர். இதுபோன்ற திட்டங்களில் கை கொடுத்தவர்களுக்கு சமூக உண்டியலின் வருடாந்திர நிகழ்ச்சியில் விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. 270 விருதுகள் வழங்கப்பட்டன. மனிதவள அமைச்சு கட்டுமானம், போக்குவரத்து, சேமிப்பகம் ஆகிய துறைகளில் உள்ள நிறுவனங்கள் தாங்களாகவே முன்வந்து பாதுகாப்பு நடைமுறைகளை மறு ஆய்வு செய்யும்படி கேட்டுக் கொண்டுள்ளது. வரும் 18 தேதி வரை அவை அவ்வாறு செய்யலாம். கடந்த மாதம் வேலையிட விபத்துகளில் 7 பேர் மாண்டதை தொடர்ந்து அமைச்சு அந்த பரிந்துரையை முன்வைத்தது. அதனை வரவேற்பதாக தேசிய தொழிற்சங்கத்தின் துணை தலைமைச் செயலாளரும் கட்டுமான சூழல் நகர்ப்புற வர்த்தகங்களின் ஊழியர்களுக்கான தொழிற்சங்கத்தின் நிர்வாகச் செயலாளருமான திரு மெல்வின் யாங் கூறினார். வேலையை நிறுத்தி பாதுகாப்பற்ற வேலை நடைமுறைகளை அடையாளம் கண்டு வேலையை மீண்டும் தொடங்க அவர் நிறுவனங்களை கேட்டுக்கொண்டார். சிங்கப்பூரின் பெரும்பாலான இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறது. 24 மணி நேரத்துக்கான காற்றுத்தர குறியீட்டில் 107 பதிவானது. தெற்கு வட்டாரத்தை தவிர மற்ற எல்லா பகுதிகளிலும் 100 மேல் பதிவானது. மத்திய வட்டாரத்தில் ஆக அதிகமாக 128 இருக்கிறது. தெற்கில் 96 பதிவானது. மெக்டானல்ட்ஸ் மீது அமெரிக்காவில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. மெக்டானல்ட்ஸ் அதன் கிட்டத்தட்ட 14,000 உணவகங்கள், வர்த்தக பெயர் உரிமை பெற்ற நிறுவனங்கள் போன்றவற்றில் AI கொண்டு உணவு விலைகளை ஒருங்கிணைப்பதாக சிகாகோ நகரில் வழக்கு பதிவானது. மெக்டானல்ட்ஸின் செயல் சட்டவிரோதமானது என்று கூறி பலர் ஒன்று கூடி வழக்கு தொடுத்தனர். சுயேட்சையாக செயல்படும் அதன் வர்த்தக பெயர் உரிமை பெற்ற நிறுவனங்களிலும் மெக்டானல்ட்ஸ் AI கொண்டு உணவு விலைகளை ஒருங்கிணைத்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டது. தலோக்பிளாங்கா ஹைட்ஸில் உள்ள ஒரு பிளாக்கில் ஒருவர் மாண்டதைத் தொடர்ந்து 32 ஆடவர் மீது கொலை குற்றம் சாட்டப்படவிருக்கிறது. சம்பவத்தில் 73 ஆடவர் மாண்டார். சம்பவத்தில் மற்றொரு ஆடவர் காயமடைந்தார். தாக்குதல் நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர் பின்னர் காவல்துறையிடம் சரணடைந்தார். அவர் தனியாளாக செயல்பட்டிருக்கலாம் என்று காவல்துறை நம்புகிறது. அந்த தாக்குதல் சமய ரீதியாகவோ பயங்கரவாத நோக்கத்தோடோ நடத்தப்பட்டதற்கான ஆதாரம் ஏதும் இல்லை என்று காவல்துறை கூறியது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.

0: பாருங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்ரி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
1: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
0: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்ரி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
0: தொடர்புக்கு
1: 8854 89 89
0: 8854 89 89
1: நெட்லி வந்தாச்சு,
0: டென்ஷன் போயாச்சு.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றி செல்லுங்கள் wondershop.sg. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: நாளிமா சனிக்கிழமை தேக்காவை அப்படியே ஒளியூட்டிட்டு அப்படியே அப்படியே தீபாவளி மூலையே இருக்கு போல.
1: பல பேரும் வந்திருந்தாங்க காதர், அவங்க எல்லாரையும் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வீதி முழுவதும் நிறைய விளக்குகள் ரொம்ப பிரகாசமா இப்ப எரிய ஆரம்பிச்சிருக்கு. நீங்க தேக்கா பக்கமா போனீங்கன்னா, அதுவும் இரவு நேரத்துல போனீங்கன்னா, இந்த விளக்குகளை நீங்க பார்க்கலாம், அழகா உங்க புகைப்படங்களையும் நீங்க எடுக்கலாம். நல்ல ஒரு இரவான் அமைஞ்சது அந்த நாள் வந்து பலருக்கும் இரவு நேரத்துல ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ஆரம்பிச்சு, காலை 10:30 இருந்து இரவு 10:30 வரைக்கும் அங்கதான் இருந்தேன்.
0: சரியா ஒரு மாதம் தான் அலிமா, ஒரு மாதத்துல தீபாவளியை நம்ம சிறப்பா கொண்டாட போறோம். ஆனந்த மார்ம நிகழ்ச்சியிலயும் உங்களுக்காக அப்படியே பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. பலகாரம் போய் சாப்பிடணும், இன்னைக்கு என்னென்ன இந்த வருஷம் ட்ரெண்டிங்கா இருக்குது, பஸா எப்ப ஆரம்பிக்கும் போன்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கொள்ள ஆவலா இருக்கு அலிமா.
1: ஆமா ஆமா, அது மட்டும் இல்லாம நேற்று இரவு பல பேரும் Jailer 2 உடைய ட்ரெய்லரை பாத்துருப்பாங்க, வந்துடுச்சு. ஆனா ஒண்ணும் புரியல, என்ன எனக்கு எங்க பிடிக்கிறாங்க.
0: ஆமா, எனக்கு Jailer 1 கொடுத்த அந்த இம்பாக்ட் இருக்குல்ல, அந்த ஒரு ஹைப் இருக்குல்ல, எனக்கு இது இல்ல கிடைக்கல, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு.
1: நெல்சன் அவர்கள் அண்டர் பிளே பண்றாருன்னு தோணுது,
0: ரொம்ப காட்டாம அப்படியே மெதுவா அப்படியே
1: வெளியிட்டு விடாவல வந்து அவ்வளவா இதா காட்டாம பிரம்மாண்டத்தை வந்து கொஞ்சம் குறைக்கிறாரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா அந்த படம் வரும்போது நம்மள அப்படியே பிளாஸ்ட் போகிறாருன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்றுவாரு அப்படின்னு நம்புவோம். அது மட்டும் இல்லாம அதிகாரப்பூர்வமா அக்டோபர் 9 இருந்து அக்டோபர் 11 வரைக்கும் இந்த வாரம் சரியா சொன்னீங்க, சிங்கப்பூர்ல F1 கார் பந்தயம் ஆரம்பிக்க போகுது.
0: அலிமா நான் வந்து நானும் அங்க போட்டியிடுறேன். ஆமா, அஜித் குமார் மாதிரி நானும் வண்டி ஓட்டுறேன்.
1: லூயிஸ் ஹாமில்டனா?
0: காதர் ஹாமில்டன்.
1: ஓ வா, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் இடையில இந்த காற்று தூய்மை கேட்டு குறியீடும் கொஞ்சம் அதிகமா இருக்குது.
0: அது ஒண்ணு. ரெண்டாவது வெயில் அலிமா, வெயில் ரொம்ப மோசமா இருக்கு. உண்மையிலேயே ஞாயிற்றுக்கிழமை சிந்தாவுடைய இந்த ரோட் ஷோக்கு போயிருந்தேன், அங்கு நல்ல வேலை ஏற்காடு இருந்தது, இல்லைனா நான் அங்கேயே வந்து கரைஞ்சி விழுந்திருப்பேன். காயத்ரி சீக்கிரம் அப்படியே போய்கிட்டு போயிருக்கணும்.
1: அதெல்லாம் நேயர்களே, தயவு செய்து நீங்க வெளியே போகும்போது உங்களுடைய முக கவசங்களை நீங்க அணிஞ்சுக்கிட்டு போங்க. நல்ல தண்ணீர் அருந்துக்க ரொம்ப முக்கியம், காஃபி எல்லாம் அருந்துறதுலாம் சரிதா, ஆனா தண்ணீரும் அருந்துங்க. உங்களை கண்டிப்பா நீங்க ஹைட்ரேட்டடா எப்போதுமே வச்சுக்கணும். தண்ணீர் அருந்திட்டு நீங்க வானொலி பக்கமா இருக்கணும். ஆனந்தமான நிகழ்ச்சியை உங்களுக்கு நாங்க வழங்க வந்துட்டோம். அப்துல் காதர்
0: 9 6 8
1: 8

0: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல்ட், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இதை நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிச்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம இரண்டு நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கானு முதல்ல நீங்க பாருங்க. நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேன்னு தோற்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கினது ஜுவல்லர்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கலை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 பத்து நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
2: என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
3: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
4: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
5: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
6: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சேஜ் சலூன்.
7: இது என்ன நிகழ்ச்சி?
8: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.

0: முடியல.
1: அனுப்பாமாவுக்கே போட்டி குடுக்கறாருப்பா இவரு, முடியல என்னால முடியல.
0: இந்த மாதிரி பாடி அனுப்பாமா அனுப்பிலாம் நினைச்சேன், ஆனா முடியல.
1: அணிஞ்சிருப்பாங்க. ஆனா இப்போ ஒரு சந்தேகம் நமக்கு எழுது, இது வெறும் மூக்கு கண்ணாடியா இல்ல செயற்கை நுண்ணறிவு பொருத்தப்பட்ட ஒரு மூக்கு கண்ணாடியா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி ஏன் வருதுன்னா, இப்ப சமீபத்துல கூட ஒரு சம்பவம் நடந்துருச்சு காதர், அதுவும் மெரிமா ரயில் நிலையத்துல. அங்க என்ன ஆச்சுன்னா, அந்த ரயில் நிலையத்துக்கு பக்கத்துல ஒருத்தர் இருந்திருக்காரு. இந்த ஆடவர் அவருடைய மூக்கு கண்ணாடியின் பக்கத்துல இருக்கிற அந்த அணியிற அந்த இடத்துல அவர் தட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. என்னடா மூக்கு கண்ணாடியை தட்டிக்கிட்டே இருக்கிறாரே அப்படின்னு பார்க்கும் போதுதான், அந்த மூக்கு கண்ணாடியில ஒரு கேமரா பொருத்தப்பட்டு இருக்குது. அது ஒரு செயற்கை நுண்ணறிவு நிறைந்த ஒரு கண்ணாடி அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அவருக்கு முன்னால சில மாணவிகள் நடந்து போய்கிட்டு இருந்திருக்காங்க.
0: இப்பதான் மேட்டா அதை அறிமுகப்படுத்துறாங்க, மேட்டா கிளாஸஸ் அவரை வாங்கிட்டார். அதை
1: ஆமா வாங்கி வாங்கி நீங்க நல்ல விதத்துக்கு நல்ல விஷயத்துல நீங்க பயன்படுத்தினா பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மாதிரி மற்றவர்களோட தனி உரிமையை வந்து நீங்க பாதிக்கிற மாதிரி நீங்க புகைப்படங்கள் நீங்க எடுக்கிறீங்கன்னா அது எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் யோசிக்கணும் இல்லையா?
0: இப்ப புரியுது. அதை படப்பிடிப்பு செய்தது மட்டும் இல்லாம அத ரெட்டி தளத்துல அவர் வந்து போஸ்ட் பண்ணிருக்கிறாரு. அதன் பிறகு அதை அகற்றிருக்கிறாரு, ரிமூவ் பண்ணிட்டாரு. அதனாலதான் அவர் பிடிபட்டிருக்காரு பாத்தீங்களா. அப்பனா இது தவறான முறையில தான் இந்த AI கிளாஸ் செயற்கை நுண்ணறிவு கண்ணாடிகளை பயன்படுத்துறாரு. இது உண்மையிலே ஒரு பயங்கர விஷயமா அமைய ஆக போது நினைக்கிறேன். ஏன்னா இப்ப சமீபத்துல இந்த ஆப்பிள் வாட்ச் நீங்க பேசுறதுல ரெக்கார்ட் பண்ணலாமே,
1: அது வேற இருக்கா, பயங்கரமா இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க சாதாரணமா வந்து நண்பர்கள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, இல்ல நம்ம வெளியே போறோம் சரிங்களா, வெளியே போறோம், ஆனா நமக்கு பின்னால ஒருத்தவங்க ஆப்பிள் வாட்சை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த பதிவு செய்யற செட்டிங் வந்து ஆக்டிவேட்டா இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஆப்பிள் வாட்ச்ல நம்ம பேசுறதோ இல்ல மற்றவர்கள் பேசுறதோ அது பதிவாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல.
0: இந்த மாதிரினா இப்ப அலுவலகத்துல ஏதாவது மீட்டிங் நடந்தா கண்டதெல்லாம் பேச முடியாது போல,
1: பார்த்து பத்திரமா நம்ம பேசணும் நினைக்கிறேன்.
0: பிரைவசி எங்க போச்சு அலிமா?
1: ஆமா,
0: நமக்கு தனிப்பட்ட முறையில நமக்கு பிரைவசி இப்ப எதுவுமே இல்லையே. எல்லாமே பாருங்க, ஒன்று சமூக வலைதளங்கள்ல நம்ம பாக்குற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த அல்காரிதம் கேப்சர் பண்ணுது. இப்ப இந்த AI கிளாஸஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு கண்ணாடிகள் வந்துருச்சு.
1: கைபேசி வந்து கேக்குது, நமக்கு
0: கேக்குது
1: ஏதாவது ஒண்ணு பத்தி பேசினா டக்குனு டிக்டாக்ல அதை சார்ந்து ஏதாவது ஒண்ணு வருது, இல்ல இன்ஸ்டாகிராம்ல அதை சார்ந்து ஏதாவது ஒண்ணு வருது. என்னடா இது, கைபேசியில இருந்து நம்மளுடைய டேப்ல இருந்து எல்லாமே நம்ம பேசுறது கேக்குதுன்னா எப்படி, எங்கதான் போகிறது?
0: இதை தயாரிக்கின்ற தொழில்நுட்பத்தை தயாரிக்கின்ற நிறுவனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே பிரைவசி ப்ரொடெக்டட், நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை, நாங்களே வந்து நீங்க பேசுறதெல்லாம் பதிவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க.
1: சொல்றாங்க, அது ஒரு கிளைம் தானே காதர். எத்தனை தரவுகள்லாம் இப்ப கசிஞ்சிருக்கு அப்படின்னு செய்திகளை பார்த்தா நமக்கு தெரியுது. பல வங்கி கணக்குகளுடைய பரிவர்த்தனைகளா இருக்கும், இல்ல ஏதாவது முக்கிய தரவுகளா இருக்கட்டும், அது கசிந்த பல செய்திகளை நம்ம பார்த்துருக்கோம். அதனால எவ்வளவுதான் தொழில்நுட்பம் வளர்ந்துகிட்டு வந்தாலும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனாலதான் அக்டோபர் 5 நோர்வே அரசாங்கம் சில பொது இடங்கள்ல இந்த AI ஸ்மார்ட் கிளாஸஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு மூக்கு கண்ணாடிகளை பயன்படுத்துவதை தற்காலிகமா தடை செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை முன் வைக்க இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க.
0: ஆமா, இந்த மாதிரி கண்ணாடிலாம் நினைக்கிறேன் அதுக்குன்னு ஒரு வயது வரம்பு வைக்கணும்னு
1: நினைக்கிறேன்.
0: இத்தனை வயதுக்கு கீழே இருக்கவங்க இதெல்லாம் வாங்க முடியாது.
1: அது உண்மைதான் காதர். ஆமா, ஏன்னா ஒரு வயதுக்கு அப்புறம் நீங்க அதை பயன்படுத்துறீங்கன்னா சரி, உங்களுக்கு அந்த பக்குவம் இருக்கு, நீங்க அதை சரியான முறையில பயன்படுத்துவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில இருக்கலாம். ஆனா அப்படி அந்த பிள்ளைங்க 12 வயது 13 வயது அப்படின்னு இருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு அதை பயன்படுத்துவாங்க, ஆர்வ கோளாறுல ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா அதை வேற பார்க்க விட்டுதா இருக்குது இல்லையா?
0: நம்ம பேசிட்டு இருக்கும் போதே சந்தகுமார் இப்ப பயந்துட்டாங்க. இது ஒரு வெரி ஸ்கேரி, எனக்கு பயமா இருக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு கண்ணாடி. இதை பத்தி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். இந்த செயற்கை நுண்ணறிவு கண்ணாடி அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் வாட்ச்ல அவங்களுடைய பேச்சு எல்லாம் பதிவு பண்றது இதை பத்தி என்ன
1: நினைக்கிறீங்க? அதை பற்றி நீங்க பாக்குறதுக்கு உள்ளலாம் வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8.
0: பிரைவசி முக்கியமா முக்கிய கிடையாதா நீங்களே சொல்லுங்க சரிங்களா?

0: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ணை பறிக்குது.
1: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ணை பறிக்கத்தான் செய்யும்.
0: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
1: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை எண் 1 கேம்பல் லேன்.
2: இந்த அக்டோபரில் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
3: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
2: மீ லிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.

அம்மாடியோ தன ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள் கவிதை உலக

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: பியூர், இது என்ன நிகழ்ச்சி?
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
4: காலை வணக்கம் ஹலி மாமா.
5: வணக்கம்
4: ஐயா.
5: சொல்லுங்க.
4: AI கண்ணாடி, ஆப்பிள் வாட்ச், அதெல்லாம் வந்து அவங்க தயாரிக்கிறது நல்ல ஒரு இன்வென்ஷன், காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு. அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஆனா இட் ஷுட் நாட் இன்டர்ஃபியர் மற்றவங்களோட பிரைவசிய. அதை உபயோகப்படுத்துறவங்க தே ஷுட் பி மென்டலி மெச்சுவர்ட் அண்ட் இமோஷனலி மெச்சுவர்ட். If you are not mentally and emotionally mature, please don't use.
6: I am Sendil Kumar.
5: Tell me, Sendil Kumar.
6: I am afraid of this technology.
5: That
6: is privacy, privacy. Yes.
5: Because
6: of that, now I am going to cut out the tree. உதாரணத்துக்கு நான் நடிக்கிறதா கூட எடுத்துட்டோம், அந்த நடிப்பு என்னோட வாழ்நாள் சாகுற வரையும் நடிப்பா கூட இருந்தாலும் என்னோட நான் கெட்டவங்கிறது என்னோடய மறைஞ்சிடும். ஆனா இது மாதிரி தொழில்நுட்பம் வரும்போது நீ வாழ்ந்துட்டு இருக்கும் போது நீ கெட்டவன் தானே, அது நம்மள சொல்றதால யாருக்கு என்ன லாபம்?
7: போகும்போது
5: ரயில் எடுக்கும் போது, பேருந்து எடுக்கும் போது, இல்ல ஒரு ஏதாவது ஒரு பூங்காவிலயோ விளையாட்டு மைதானத்துல நீங்க இருக்கீங்க, உங்க பிள்ளைகளோட நீங்க இருக்கீங்க, ஆனா யாரு என்ன கண்ணாடி அணிஞ்சிருக்காங்க? இது தொழில்நுட்ப நிறைந்த கண்ணாடியா, இது செயற்கை நுண்ணுயிர் இருந்தா? இப்படியே பார்த்து பார்த்து நம்ம இருக்கும் போது நம்மளால அந்த நாளே வந்து என்ஜாய் பண்ண முடியாது, தருணத்தை நம்ம சீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்வாங்க
7: இல்லையா. இந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் என்ன செய்யணும்னா, இப்ப இந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவு கண்ணாடி தயாரிக்கிறாங்களே, அதுக்கு வந்து இப்ப அவங்க ரெக்கார்டிங் செய்யறாங்கன்னா மேல வந்து அந்த லைட் பிளிங்க் பண்ற மாதிரி வச்சுக்கணும்.
5: சரியா?
7: அப்பதான் தெரியும்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹாட்சன் டயர்ஸ்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122. வாரத்தில் 7 நாட்களும்.
3: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
4: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
3: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7ஆம் தேதி வரை மட்டுமே.
5: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். 9

0: கொஞ்சம் வித்தியாசமான இடங்கள் கிடைக்கும்.
1: எல்லாம் சிங்கப்பூர்ல
0: இருக்கிறாங்க.
1: அந்த பக்கத்துல ஓ வுட்லண்ட்ஸ் செம்பவங்களா தாண்டி இப்ப நீங்க இந்த பக்கம் வந்துட்டீங்க.
0: தெரிஞ்ச இடமா வந்து குடுத்துட்டு இருந்தேன். இப்ப நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க. நிச்சயமா நம்ம
1: தெரியாத போக போறோமா, கல்லறை பக்கம் போக போறோமா தெரியல.
0: உங்களுக்கு பிடிச்ச இடம் வந்து கல்லறை தான்.
1: என்ன இப்படி சொல்றீங்க? எல்லாருக்கும் ஒரு நாள் அந்த இடம்
0: தானே.
1: நம்ம வந்து வாழ்க்கை நல்லா வாழ்வோம், பல பேரை சிரிக்க வைப்போம், நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போவோம். சரி, டிஎம் சௌந்தரராஜன் பேசிஸ் எல்லாம் கொண்டு வரும் பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை இருந்தாலும் இந்த பாடலை நம்ம ஒரு செவ்வாய்க்கிழமையில கேட்கலாம், தப்பு இல்லை. உங்களுக்காகவே சில குறிப்புகளை நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த இடம் எந்த இடமா இருக்கும் அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/PC.
2: நேரம் சரியா 11:08 ஆயிடுச்சுங்க. மரங்களும் இந்த புதிர்களும் தான் அதிகமா உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த பசுமைக்குள்ள பழைய ராணுவ கட்டடங்களின் சுவடுகள் இன்னும் அங்க மறைந்திருக்கின்றன.
3: காட்டுக்கு நடுவுல சுவர்கள் இருக்கா?
2: இருக்கு,
3: மரங்கள் நிறைந்த இடம் சொல்றீங்க.
2: ஆமா, சுவடுகள் இன்னும் அங்க மறைந்திருக்கின்றன. 1880களில் பிரிட்டிஷ் மிலிட்டரி இங்க ஒரு பெரிய டிஃபென்ஸ் பேட்டரிய அமைத்திருந்தாங்க. 1887 இந்த செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. எந்த ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க.
3: நம்ம கண்டுபிடிக்கிற இடம்லாம் ஒண்ணு போர் இடமா இருக்கு, மறைந்த இடமா இருக்கு.
2: என்ன பண்றது, ஒரு காலத்துல அப்படிதான் இருந்துச்சு.
3: ஆமா, நிறைய அந்த மாதிரி இடங்கள் சிங்கப்பூர்ல இருக்கு. இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு, அதுவும் பிரிட்டிஷ் ராணுவம் ஜப்பானிய ராணுவம் வந்த பிறகு, நிறைய கட்டடங்கள் இந்த மாதிரி ஒளிஞ்சுகிட்டு இருக்கு சொல்லலாம்.
2: நான்காம் தலைமுறை சிங்கப்பூர்களாக இருக்கிறோம். நம்முடைய தாத்தா பாட்டி, நம்முடைய கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டெல்லாம் எவ்வளவு அனுபவிச்சிருக்காங்க. சிங்கப்பூருக்கு வந்து போரை பார்த்து, அந்த போர்ல வாழ்ந்து அனுபவிச்சு, பா அவங்க போட்ட அஸ்தி வாரத்துல இப்ப நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம்.
3: மண்லாம் தோண்ட ஆரம்பிச்சா உள்ளுக்கு என்னெல்லாம் புதஞ்சிருக்குமோ.
2: ஐயோ, ஆமா ஆமா, அதை சொல்லி
3: ரகசியங்கள் ஒழிந்து கொண்டிருக்கின்றன.
2: ஆமா, சரி நேர்களே, நாங்க கொடுத்த குறிப்புகளை வச்சு எந்த இடமா இருக்கணும் கண்டுபிடிக்க பாப்போம்.

0: ஒரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
1: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இதை கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
2: கெட்டி பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
5: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
6: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கா வியக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
5: பலன் கிடைச்சா
6: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்காப்பிடம் கேளுங்க. மீரேக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekap.com.sg. உங்க mirekap.sg/ready set grow. காலை 10 மணி முதல்
7: பிற்பகல் 2 மணி வரை
6: ஆனந்தம் ஆரம்பம். சில இடங்களை நாங்க கொடுத்திருந்தோம், அதாவது சில குறிப்புகளை கொடுத்திருந்தோம். இடத்தை நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னதுக்கு ராபியா குறிஞ்சதி வாங்கலாம், பசிர் பாஞ்சாங்கல இருக்கும், இது லேபரோ பார்க் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க.
8: அது கிடையாது,
6: இல்ல ஒரு ஊகம்தான், தப்பு கிடையாது.
8: இங்க ஃபோர்ட் கேனிங் பேட்டில் பாக்ஸ் அப்படின்னு ரோஸ் மேரி அனுப்பிச்சிருக்காங்க, லட்சுமியும் அதான் சொல்லியிருக்காங்க, அலமையிலும் அதான் சொல்லியிருக்காங்க. ரஷிடா, நீங்க வந்து கிளெமண்டி வெஸ்ட் சன்செட் வே அங்க மாஜு ஃபாரஸ்ட் அதுவான்னு கேட்டிருக்கீங்க, அது கிடையாது.
6: ஃபோர்ட் கேனிங் மலையா அப்படின்னு அலமேலும் கேட்டிருக்கீங்க, இல்லங்க.
8: சந்திரன் வந்து கில்மன் பேரக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, அது கிடையாது.
6: நல்ல நல்ல பதில்கள் வந்திருக்கு. ஃபோர்ட் பசிட் பஞ்சாங் அப்படின்னு நம்ம கேரலினும் குறிப்பிட்டிருக்காங்க. வாவ், நல்ல நல்ல பதில்கள் வந்திருக்கு, ஆனா துல்லியமா குறிப்பா நாங்க சொல்ற இடத்தின் பெயரை நீங்க குறிப்பிடணும். அதுதான் நாங்க கேட்கிறோம்.

0: பிரிட்டிஷ் மிலிட்டரி இங்க ஒரு பெரிய டிஃபென்ஸ் பேட்டரிய அமைத்திருந்தாங்க. 1887 ஆண்டுல இது செயல்பாட்டுக்கு வந்தது.
1: சாதனா
0: சர்கம் ரொம்ப அழகா பாடி இருப்பாங்க, வாங்க கேக்கலாம். அலைப்பாய் இதை படத்துல இருக்கு.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: தகவலை வழங்கியோர்.
1: மனதை தொடும் மணமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம், உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் GST வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
1: 85 ஸ்ரங்கம் சாலை, சிங்கப்பூர்.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்பியோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
3: ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணேன்னு ஒரே ஒரு நேயர் தான் சரியான பதில, அதுவும் துல்லியமா அந்த இடத்தின் பெயரை அழகா சரியா குறிப்பிட்டாங்க. அவங்க தான் நேயர் கேரோலின். சரி, எந்த இடத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த வரலாறை கொஞ்சம் நம்ம படிப்போம். அந்த வரலாறை வச்சு நீங்க சொல்றீங்களா இல்லையான்னு
4: பாக்கலாம். பயங்கரமா இருக்கு. மலாய் பேரு.
3: ஆமா, சிங்கப்பூரின் சென்டோசா தீவுல இத அந்த காலத்துல புலாவ் பிளாக்காங் மத்தி அப்படின்னு கூப்பிட்டாங்க. பிரிட்டானிய கடலோர பீரங்கி அரண் அல்லது கோட்டையின் வரலாறு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஃபோர்ட்னா உங்களுக்கு தெரியும், தமிழ்ல கோட்டை அல்லது ராணுவ அரண் அப்படின்னு சொல்லலாம். இது செராப்போங் மலை அந்த இடத்துலதான் இருந்திருக்கு, அதனால அந்த இடத்தின் பெயரை வந்து அவங்க வச்சிருக்காங்க, மவுண்ட் செராப்போங், ஃபோர்ட் செராப்போங் அப்படின்னு. இது மலாய் மொழியில பாறைன்னு அர்த்தமா. பிரிட்டானிய அரசாங்கத்தால 1870 மற்றும் 1880களுக்கு இடையில சென்டோசா தீவின் மிக உயர்ந்த மலையான செராப்போங் மலையின் மீது, இது 92 மீட்டர் உயரம், இந்த ராணுவ கோட்டை அங்கதான் கட்டப்பட்டு இருந்துச்சு. காதர்,
4: 1942 இருந்து 1945 வரை ஜப்பானியர்கள் வந்த பிறகு அந்த இடத்தை கஷிமா தீவுன்னு மாத்திக்கிட்டாங்க.
3: கஷிமா தீவு.
4: ஏன் இந்த இடத்துக்கு பிளாக்காங் மத்தி அப்படி சொல்றாங்கன்னா, 1840களில் மலேரியா நோய் பரவியது அங்க. அங்க பல பேர் மறைந்தனால இறந்தனால அந்த இடத்துக்கு பேர் வந்து பிளாக்காங் மத்தி ஃபீவர் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அதனாலதான் அது பேர் வந்து புலா பிளாக்காங் மத்தி.
3: பாத்தீங்களா, அந்த இடத்த பத்தி தான் இவ்வளவு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமாங்க, ஆங்கிலத்துல இத மவுண்ட் செராப்போங் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஃபோர்ட் செராப்போங் நீங்க சொல்லலாம்.

0: அருமையாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்க என்ன கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க, லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்ன்னு அர்த்தங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: என்ன
3: சம்பந்தம் ஒற்றுமையை செய்திகளுக்கு பிறகு, அதன் பிறகு உங்களுக்காக சினிமா செய்தி திரை செய்தி எல்லாம் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து வாடலை பக்கமா நீங்க இணைஞ்சிருக்கணும்.
2: இப்ப இந்த தொகுப்பை நிறைவு செய்து வைக்க எனக்கு எப்படி ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு ஒரு பாட்னர் இருக்காங்களோ, எங்களோட நிகழ்ச்சி படிக்கிறாங்களோ அதே மாதிரி ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு படத்துல இருந்து ஒரு பாடல் ஒளிபரப்ப போறோம்.
3: எஸ்பி பாலசுப்ரமணியம் சொன்னா கொண்டு வராங்க. தொடர்ந்து வாடலை பக்கமா இணைஞ்சிருங்க. இது உங்க ஆனந்த.

0: என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
1: கோவன், மரின்பரே, டெம்பனிஸ் மூன்று கிளைகள் அனைத்தும் MRTRக்குள்ள இருக்கா, நமக்கு வசதியா போச்சு.
2: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921-5363.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
3: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. மோசடிகளில் ஈடுபடும் இளையர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படுவதை உறுதி செய்ய அரசாங்கம் புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தவிருக்கிறது. இளம் குற்றவாளிகளுக்கு தண்டனை விதிக்கும்போது மறுவாழ்வுக்கு பொதுவாக முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. அதைத் தொடர்ந்து புதிய சட்டத்தை கொண்டு வருவது பற்றி இன்று நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. மோசடி குற்றங்களில் ஈடுபட நினைப்போருக்கு இது கடுமையான எச்சரிக்கையாக அமையும் என்று மூத்த அமைச்சர் க. சண்முகம் கூறினார். சிங்கப்பூரில் கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. 24 மணி நேரத்துக்கான காற்று தூய்மை கேட்டு குறியீடு 108 இருக்கிறது. காலை 11 மணி நிலவரப்படி தெற்கு வட்டாரத்தை தவிர மற்ற எல்லா பகுதிகளிலும் அது 108 130 இடையே பதிவானது. புகை மூட்டம் மத்திய வட்டாரத்தில் ஆக மோசமாக உள்ளது. தெற்கில் குறியீடு 99 பதிவானது. பிரான்சில் பள்ளி மாணவர்கள் நடத்தும் போராட்டங்களில் வன்முறை கட்டுக்கடங்காமல் போய்விட்டதாக கல்வி அமைச்சர் எட்வர்ட் ஜெஃப்ரி கூறியிருக்கிறார். அண்மை வன்முறை போராட்டங்களால் பாதிக்கப்பட்ட பள்ளி ஊழியர்களுக்கு அவர் தமது ஆதரவை தெரிவித்துக் கொண்டார். கிட்டத்தட்ட 500 உயர்நிலைப் பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. அவற்றை மீண்டும் திறக்க கல்வி அமைச்சர் உறுதி கூறினார். ஆசிரியர்களை மாற்றவும் பழைய உள்கட்டமைப்புகளை சமாளிக்கவும் பள்ளி அட்டவணையில் மாற்றங்கள் செய்யவும் தேவைப்படுவதாக கல்வித்துறையினரிடம் அவர் கூறினார். அந்த விவகாரங்கள் குறித்தே மாணவர்கள் குரல் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர். அமெரிக்க டாலருக்கு நிகரான யூரோ நாணயத்தின் மதிப்பு 17 மாதங்கள் காணாத சரிவை சந்தித்திருக்கிறது. ஒரு அமெரிக்க டாலருக்கு யூரோ 99 காசு. பிரான்சின் அளவுக்கு அதிகமான கடன் மற்றும் வரவு செலவு பற்றாக்குறை பற்றிய கவலை யூரோவின் மதிப்பை குறைத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆஸ்திரேலியாவுடன் இணைந்து மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை உருவாக்க விரும்புவதாக அந்த்ரோபிக் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. AIயை பயன்படுத்தும் நாடாக மட்டுமின்றி அதை பாதுகாப்பாக உருவாக்கும் முக்கிய நடுவமாகவும் ஆஸ்திரேலியா திகழ உதவ விரும்புவதாக நிறுவனம் கூறியது. சிட்னியில் நாடாளுமன்ற குழு விசாரணையில் வாதங்களை முன்வைத்திருக்கும் முதல் பெரிய தொழில்நுட்ப நிறுவனம் அந்த்ரோபிக் தனது AI மாதிரிகளால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த நிறுவனம் தனது பாதுகாப்பு நடைமுறைகளையும் தற்காத்து பேசியது. ஃபேஸ்புக்கில் பதிவிட்ட கருத்துக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்ட இலங்கை ஆடவருக்கு கருணை காட்டுமாறு சவுதி அரேபியாவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. BBC அது குறித்து தகவல் அளித்தது. சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் 24 அனோஜன் சிவராசா இஸ்லாம் நபிகள் நாயகம் குறித்து அவதூறாக கருத்துக்களை தெரிவித்ததாக நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அது இலங்கையில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அவருக்கு கருணை காட்டக்கோரி இலங்கை அரசாங்கமும் பல அரசியல் கட்சிகளும் அரசதந்திர முயற்சிகளை மேற்கொள்கின்றன. கடந்த திங்கட்கிழமைக்கு பிறகு அனோஜனின் நிலை குறித்து அவரின் குடும்பத்தினருக்கு தகவல் ஏதும் கிடைக்கவில்லை. மரண தண்டனை எப்போது நிறைவேற்றப்படும் என்பதையும் சவுதி அரேபியா அறிவிக்கவில்லை. சைபீரியாவில் பிளேக் எனும் கொள்ளை நோய் ஆய்வு நிலைய ஊழியர் ஒருவர் மாண்டதைத் தொடர்ந்து பலர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். கிடைத்துள்ள தகவல்களின் அடிப்படையில் பொதுமக்களுக்கு நோய் பரவும் அபாயம் குறைவாக இருப்பதாய் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்தது. நோயை விரைவாக கண்டறிந்தால் ஆன்டிபயோட்டிக்ஸ் மூலம் சிகிச்சை அளிக்கலாம். ஆனால் சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் 1 முதல் 6 அது உயிரை பறிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்காவில் 35 காணாத மோசமான தட்டம்மை நோய் பரவல் ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 3090 3,900 தொற்று சம்பவங்கள் பதிவாகின. பென்சில்வேனியா மாநிலம் மோசமாக பாதிக்கப்பட்டது. அங்கு இவ்வாண்டு 1,000 அதிகமானோருக்கு தட்டம்மை தொற்றியது. நோய் பரவலால் 5 மாண்டனர். கிட்டத்தட்ட 200 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அண்டை மாநிலங்களிலும் நியூயார்க்கின் சில பகுதிகளிலும் தொற்று அதிகரித்திருப்பதால் நியூயார்க் ஆளுநர் பேரிடர் அவசர நிலையை அறிவித்திருக்கிறார். நியூயார்க்கில் இவ்வாண்டு 100 அதிகமான தட்டம்மை சம்பவங்கள் பதிவாகின. விளையாட்டு. முதல் முறையாக நடைபெற்றுள்ள ஆசியான் கிண்ண கார்பந்து இறுதி ஆட்டத்தில் தாய்லாந்தை வென்று இந்தோனேசியா கிண்ணத்தை தட்டிச் சென்றது. கூடுதல் நேரம் வரை ஆட்டம் 2-2 எனும் கோல் கணக்கில் சமநிலையில் இருந்தது. பிறகு பெனால்டிகளில் 4-2 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியா வென்றது.
2: சொல்லும் பொருளும். ஏர்ஸ்பேஸ், வான்வெளி. ஒவ்வொரு நாடும் வட்டாரமும் அதன் வான்வெளியை பாதுகாக்கும் உரிமையை கொண்டுள்ளது. ஏர்ஸ்பேஸ், வான்வெளி.
1: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: திடீர்னு கத்தாரில் மிசைல் அட்டாக் பண்ணாங்க. சிங்கப்பூருக்கு நாங்கள் திரும்ப போவோமான்னு தெரியாமல் இருந்துச்சு.
4: ஹாலிடே போனவங்களுக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து அவங்கள ரிப்பேட்ரேட் பண்ணியிருக்கோம்.
5: எதிர்பார்த்து காத்திருந்த சுற்றுலா பயணம் எதிர்பாராத விதத்தில் மாறினார்.
6: மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணணுமா?
7: எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணலனா இன்சூரன்ஸ் வேலை செய்யாது.
5: வசந்தத்தில் வரும் புதன் 9:30 மணிக்கு எதிர்

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
2: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: ரிதம் படத்துல இருந்து உன்னி கிருஷ்ணன் கவிதா சுப்பிரமணியம் கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. எப்படி காதர், இன்றைக்கு காற்று வருமா வராதா?
1: காற்று வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா காற்று தூய்மை கேட்டு குறியீடு இப்பொழுது 24 மணி நேர நிலவரப்படி 99 பதிவாயிருக்குது.
0: ஆரோக்கியமற்ற நிலையில இருக்குது, அதனால தயவு செய்து நீங்க வெளியே போகும்போது உங்களுடைய முகக்கவசங்களை அணிஞ்சிட்டு போங்க. சரி, வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, சில இடத்துல வானம் மேகமூட்டமா இருக்கும், வெப்பநிலை 26 35 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டு இருக்கும், ஈரத்தன்மை 50 85 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டு இருக்கும்.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாத சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
0: ஆமாங்க, ஆனந்த மார்பு நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. உங்களுக்காக எப்படிப்பட்ட பாடல்கள் இந்த அங்கத்துல காத்துக்கிட்டு இருக்குதுன்னா,
1: சொல்லுவாப்பா சொல்லுவ,
0: என்ன வேணாலும் சொல்லு,
1: சொல்லலாம். வேட்டையாட விளையாட தயாரா நீங்க?
0: இந்த பாடலையும் நீங்க கேட்க போறீங்க. தொடர்ந்து நீங்க வானொலி பக்கமா இணைஞ்சிருக்கணும், ஏன்னா ஒரு கேள்வியும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்.
1: மூன்றுக்கும் என்ன ஒரு தொடர்பு அங்கத்துல இன்று 3 குறிப்புகளை கொடுக்க போறோம்.
0: ஆமா, அந்த குறிப்புகளை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்க வழங்க போறோம். இப்ப வாங்க, வாமனின் படத்துல இருந்து ஜாமீன் அலி சௌமியா ராவ் கொண்டு வரும் பாடலை கேட்கலாம்.

0: சர்வம் படல இருந்த யுவன் சக்கராஜாவுடைய இசையில அவரை பாடிய பாடல் ஒலிபரப்பானது. இப்ப
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: வாசை நோக்கி செல்லும் ஏவாய் அங்கு ஜுரோங் பியர் ரோடுக்கு பிறகு வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு. மூன்றாம் தடத்தை தவிர்த்துங்க. துவாசை நோக்கி செல்லும் ஏவாய் அங்கு ஜுரோங் ரோடுக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுது.
0: கிம்சிங் ரோடை நோக்கி செல்லும் ஹெவ்லாங் ரோட் சாய்பூ ஸ்ட்ரீட்டுக்கு பிறகு விபத்து, அங்கு நீங்க நான்காம் தடத்தை தவிர்த்துடணும். போக்குவரத்து நெரிசலா காணப்படுதுங்க. பீச் ரோடை நோக்கி செல்லும் ஸ்டாம்ஃபோர்ட் ரோட் ரெஃபல்ஸ் அவென்யூக்கு பிறகு.
3: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
4: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
3: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
4: மில்கி மிஸ்ட் தயிர்
3: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
4: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
3: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
5: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகைய தர முடியும்?
6: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
5: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகைய பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
7: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
8: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம்.
0: மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல? இன்றைக்கு நாங்க கொடுக்கற மூன்று இவைதான். தேன் கூடு, பனித்துகள், பென்சில். ஆங்கிலத்துல தேன் கூடுனா உங்களுக்கு தெரியும், ஹனிகோம். பனித்துகள்னா ஸ்னோ பிளேக்ஸ், பென்சில்னா பென்சில். இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு, என்ன சம்பந்தம், என்ன ஒற்றுமை அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும்.
2: நேற்று நான் பென்சில் கரி, அதன் பிறகு வைரம் கொடுத்திருந்தேன். மூன்றுக்கும் என்ன தொடர்புனா கார்பன். இப்ப பென்சில் மறுபடியும் வந்திருக்கான்.
0: ஆமா, பென்சிலுக்கும் பல பொருள்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. தேன்கூடு, பனித்துகள், பென்சில். வாட்ஸ்அப் செய்யலாம் 9678 8968.
2: அடுத்த பாடல் உங்களுக்காக. உன்னிமேனன் பாம்பே ஜெயஸ்ரீ பாட போறாங்க. பார்த்த முதல் நாளில் வேட்டையாடு விளையாடுறேன்.

0: அவளை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சில நேரத்தில் நேரத்தை பார்க்காம விட்டுருவீங்க, நேரம் கடந்து போயிட்டே இருக்குது.
1: அதனால நேரம் கடக்க கடக்க நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏதாவது உருப்படியா பண்ணுவோமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு நல்லபடியா நீங்க சாப்பிட்டுட்டு பல வேலைகள் செஞ்சுட்டு இருப்பீங்க, சாலையில பயணம் இருப்பீங்க, அதே நேரத்துல நீங்க வானொலி பக்கமா நினைச்சிருந்தீங்கன்னா ஆனந்த மாறுவ நிகழ்ச்சி நீங்க கேட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. சரி, இப்ப நேரத்தை சரி பார்த்து கொள்ளுங்க.
0: நேரம் சரியாக இப்பொழுது 12:35.
2: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
3: டவுன் பஸ். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
3: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
2: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
3: போன? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
2: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
3: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
2: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: தேன் கூடு, பனி துகள், பென்சில், இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு அப்படினு கேட்டதுக்கு
5: ஹனி கோங்க, ஹனி டியூ கிடையாது.
6: மூணுமே வெப்பத்தால் கரையும்.
5: வெப்பத்தால் கரையும்
4: ஆன்சரா? நல்ல பதில், நல்ல ஊகம். ஆனா இல்ல, கிடையாது. கூர்மை அப்படினு பழனி சாமி சொல்லிருக்காங்க. மூன்றுமே ரொம்ப கூர்மையா இருக்கும் அப்படினு சொல்ல. தேன் கூட கூர்மையா இருக்குமா?
5: கூர்மையா இருக்காது.
4: ஒரு நல்ல பாடல் கேட்டு வந்துருங்க. ஆதவன் படத்திலிருந்து ஷெயில்ஹாதா, சுதா ரகுநாதன் கொண்டு வரும் பாடல் இதோ.

0: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20 ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள் 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 ஃபோகர் 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
1: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
2: பியூர், இது என்ன நிகழ்ச்சி?
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
4: 3 என்ன தொடர்பு? அங்கத்துல பல நேர்கள் நீங்க முயற்சி செஞ்சிருக்கீங்க.
5: அதாவது 3 அறுகோண வடிவம் கொண்டவை, அதாவது 6 பக்கங்கள் கொண்டவை. நன்றி.
4: ரொம்ப அழகா நீங்க குரல் பதிவை எடுத்து அனுப்பி வச்சிருக்கீங்க. ஆனா தயவு செய்து கொஞ்சம் இந்த தேன் போட்டு கொஞ்சம் எலுமிச்சை சாற புழிந்து நீங்க தண்ணீர் அருதணுமா தொண்டையில கீச் கீச்.
6: ஏன்னா இப்ப காற்று தூய்மை கேட்டு குறியீடு வர சரியா இல்ல, அதனால கூட இருக்கலாம்.
4: ஆமா. சரி, சாமி என்ன சொல்றாங்க?
7: கூடு, ஸ்னோஃப்ளேக்ஸ், பென்சில், இம்மூன்றிலுமே எக்ஸாகனல், அதாவது ஆறுகோண வடிவமைப்பு உள்ளது.
5: வணக்கம். ஸ்னோஃப்ளேக்ஸ், பென்சில், இது மூணுத்துக்கும் உள்ள ஒற்றுமை, அதோட ஷேப்ஸ் எல்லாம் ஹெக்ஸகன் ஷேப்ல இருக்கும்.
4: அரக்கோணத்தில் ஆரம்பம், 6 பக்க வடிவம். தேன்கூடுக்கும் சரி, நம்ம பனித்துகளுக்கும் சரி, பென்சிலுக்கும் சரி, நீங்க பாத்தீங்கன்னா தேன்கூட்டின் இந்த சிறு அறைகள் பெரும்பாலும் அரக்கோண வடிவில தான் இருக்குமா காதர். இந்த பனித்துகள்களின் அடிப்படை அமைப்புல நீங்க பாத்தீங்கன்னா 6 முனைகள் கொண்ட இந்த சமச்சீர் வடிவம் இருக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம பயன்படுத்துற பல பென்சில்களும் 6 பக்கங்களுடன் தான் வடிவமைக்கப்படுகின்றன.
6: நிறைய தேன் வந்து அங்க ஒட்டிட்டு இருக்கும்ல.
4: ஆமா, அந்த தேனீக்கள் தேனை சேமிக்கிறதுக்கு சின்ன சின்ன அறைகளை வந்து உருவாக்கின்றன. அந்த அறைகள் வட்டமாக இருக்கிறதுனால ஒன்றுக்கும் இன்றொன்றுக்கும் இடையில வெற்றிடம் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த அரக்கோணங்கள் ஒன்றோட ஒன்று இணைக்கிறதால அந்த இடைவெளி இல்லாம போகுது, அதனால ஒரு ஹெக்ஸகன் வடிவம் உங்களுக்கு தெரியுது. நீங்க அழகா பாருங்களேன், அந்த தேன்கூடு வந்து இடைவெளி இல்லாம இருக்கும்.
6: ஆமா, அதுவே ஒரு பேட்டர்னா மாறுது.
4: இணைந்து இருக்கும், அது ஒரு ஹெக்ஸகன் வடிவத்துல இருக்கு, அரக்கோணத்துல இருக்குது.
6: இன்னொரு விஷயமும் இந்த ஹெக்ஸகன் வடிவத்துல தான் இருக்குது.
4: என்ன?
6: தண்ணீர் இருக்குல்ல, தண்ணீருடைய செல்ஸ் நீங்க வந்து மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல பாத்தீங்கன்னா அதுவும் அந்த ஷேப்ல தான இருக்கும்.
4: காதல்

0: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
1: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
0: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
1: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
2: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய
5: வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு புதன்கிழமை மேகமூட்டமா இருக்கும், வியாழக்கிழமையும் அப்படியேதான் இருக்க போகுது. ஆனா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை
6: இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம்.
5: ஆஹா, ஆமா, நல்லா ஜிலு ஜிலு குலுகுலுன்னு இருக்க போகுது.
6: அதான் வேணும் எனக்கு, நாளைக்கும் அதான் வேணும்.
5: ஆமா, ஆனா வானிலையும் நமக்கு கொஞ்சம் உறுதியா இருந்துச்சுன்னா, கை கொடுத்துச்சுன்னா சிறப்பா இருக்கும். சரி, காற்று தூய்மை கேட்டுக்குரிய எப்படி இருக்குதுன்னா, 24 மணி நேர நிலவரப்படி 101 to 131 பதிவாயிருக்கு.
7: வானிலை நிலவரம் ஆதரவு
8: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: ஒலி 9:08
1: சினிமா
2: மக்கள் மத்தியில கானா பாடகர் வந்து புகழ்பெற்ற ஒரு ஜான்ரவா இருக்குதுல, அது போய் தொட்டு இருக்குது. அதுவும் வளர்ந்து வரும் கலைஞர்களை பற்றி அந்த படம் இருக்கனால அதை சீக்கிரமா போய் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன்.
3: ஒரு இளைஞனின் அந்த கனவு, அவருடைய குடும்பத்தோட நிறைவேறாத ஆசை, அந்த ஆசை, அந்த இசை, இதெல்லாம் மையமா கொண்டுதான் இந்த படத்தை அவங்க எடுத்திருக்காங்க. இந்த படத்தை நீங்க இன்னும் போய் பார்க்கலனா இன்னொரு நல்ல படம் உங்க பட்டியல்ல இருக்கும் போய் பார்க்கிறதுக்கு.
2: ரொம்ப டவுனா இருந்தீங்க போய் பாருங்க, உங்க ஆரா 10-10 மாறிடும்.
4: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
5: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2

0: ஒன்று 23 ஆயிடுச்சு. நேரத்தை பார்த்தனால நினைச்ச 22 சொல்லவா 23 சொல்லவா
1: அப்படின்னு
0: 23 ஆயிடுச்சு.
1: இது அந்த ட்ரான்சிஷன்ல இருந்தோம், இதே காலத்துல இருந்தோம்.
0: சரி, உங்களுக்காக பைரவா படத்துல இருந்து பாடல் ஒளிபரப்பானது. அதற்கு முன்னால சீமராஜா படத்துல இருந்து ஷான் வால்டன் ஸ்ரேயா கோஷல் கொண்டு வந்த பாடலை நம்ம கேட்டோம்.
1: இன்று நாங்க எடுத்து வச்சிருக்கிற அந்த ஆங்கில வார்த்தை நம்ம அடிக்கடி கேக்குறது தான்.
0: நீங்க தமிழ்ல என்ன சொல்வீங்க? வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8.

0: காதல் பாட்டு ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ் பி முத்தையான் சன்ஸ்.
2: மெட்ராஸ்

0: டாம்பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg. பொது போக்குவரத்து மன்றம் இவ்வாண்டு ஒட்டுமொத்தமாக 7 பயண கட்டண சீரமைப்பை அனுமதித்துள்ளது. இது அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச சீரமைப்பான 14.7 பாதியை விட குறைவாகும்.
2: மேலும் ஆதரவாக மாதாந்திர பயண அட்டை விலையிலும் வேலை நல போக்குவரத்து சலுகை அட்டையை வைத்திருப்போடைய கட்டணத்திலும் எந்த உயர்வும் இருக்காது.
1: அரசாங்கம் 80 மதிப்புள்ள பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகளை வழங்குவதோடு கூடுதல் குடும்பங்கள் பயனடைய தகுதி வரம்பையும் விரிவுபடுத்தும். இத்தகவலை வழங்குவது பொது போக்குவரத்து மன்றம்.

0: நாங்க கொடுத்த சொல் ஃபாகாஸ்ட், இது எப்படி தமிழ்ல சொல்வீங்கன்னு கேட்டப்போ,
1: இணைய ஒளிப்பதிவு.
2: இணைய ஒளிப்பதிவா?
0: இணைய டிஜிட்டல் சினிமாட்டோகிராஃபியா?
2: எங்க போயிட்டீங்களப்பா நீங்க? ராஜ்குமார் இல்லை இல்லை, நம்ம ஃபாகாஸ்ட் தமிழ்ல எப்படி சொல்வோம்? சில பேர் நீங்க வேற ஒரு பதிலையும் அனுப்பி வச்சிருக்கீங்க.
3: வணக்கம் காதர் அலிமா, முன் அறிவிப்பு. நன்றி.
0: முன் அறிவிப்பு?
2: ஒரு வார்த்தை இருக்குது தமிழ்ல. வாட்ஸ்அப் செய்யுங்க, என்ன வார்த்தை அதுன்னு. 9 6 7 8 8 9 6 8.

0: இன்னும் கிளம்பலையா?
1: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் மல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: வணக்கம் ஹலிமா காதர். பதில் வந்து வானிலை அறிவிப்பு.
1: Good afternoon காதர் and அலிமா.
2: வணக்கம்.
1: Forecast என்றால் முன்கணிப்பு.
3: வணக்கம் அலிமா காதர். முன்கணிப்பு சகாயமூர்த்தி. நன்றி. வணக்கம்.
4: வணக்கம் காதர் அலிமா. நான் சந்திரு பேசுறேன்.
2: சொல்லுங்க.
4: நீ கேட்ட கேள்விக்கு ஃபோகாஸ்னு சொல்றது வந்து முன்கணிப்பு.
5: ஃபோகாஸ் தமிழில் முன்கணிப்பு என்று சொல்லலாம்.
2: பல நேர்கள் முன்கணிப்பு அப்படின்னு நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. ஆனா இங்க, அதாவது உள்ளூர்ல சிங்கப்பூர்ல, வானிலை முன்னுரைப்பு அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னுரைப்பு என்பதுதான் சரியான மொழிபெயர்ப்பு.
6: ஆமா, ஏன்னா அந்த வார்த்தை நம்ம நினைச்சோம் சுலபமா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. ஆனா தமிழ்ல நம்ம செய்தியுடைய பிரிவுக்கு போய் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப அழகா முன்னுரைப்பு தான் அங்க போட்டிருக்கிறாங்க.
2: ஆமா,

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: குறுஞ்செய்தியா?
3: ஆமா, யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுறா.
2: நல்லதுதான், நான் அதை பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
3: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
2: ஓ, அது என்ன?
3: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
2: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
3: ஆமா, மத்திய கழக நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின் படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
2: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
4: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
5: நேரம் சரியா 1:55 ஆயிடுச்சு. காலை 10 மணி செய்திகளுக்கு பிறகு இன்றைக்கு நாங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்? AI கிளாசஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு நிறைந்த ஒரு மூக்கு கண்ணாடி வந்திருக்கு. அது எவ்வளவு பாதகமா அமையுது, எவ்வளவு சாதகமா இருக்குதுன்னு மக்களுடைய கருத்துக்களையும் கேட்டிருந்தோம்.
6: பிரைவசி பத்தி பேசிருந்தோம். அதன் பிறகு இன்று எங்கத்துல புலா பிளாக்காங் மத்திய பற்றி 3 குறிப்புகளை கொடுத்து அந்த இடத்தை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லியிருந்தோம்.
5: அதோட 12 மணிக்கு மேல இன்றைக்கு தேன்கூடு பனித்துகள் பென்சிலுக்கான ஒற்றுமை என்ன? பல நேர்கள் நிறைய பதில்களை அனுப்பி வச்சிருந்தாங்க, சரியான பதிலையும் சொல்லியிருந்தாங்க. 1 மணிக்கு மேல திரை செய்தி, அதே நேரத்தில் சோசியல் அங்கத்துல இன்றைக்கு நாங்க கொடுத்தது
6: முன்னுரைப்பு,
5: இவை அனைத்தும் உங்களுக்காகவே நாங்க வழங்கி இப்ப விடைபெறும் நேரம் வந்தாச்சுங்க. நாளைக்கும் நாங்க இருவரும் சேர்ந்து உங்களுக்காகவே நிகழ்ச்சியை வழங்க வந்துருவோம். நம்ம அப்துல் காதர்
6: விடைபெற்றுக்
5: கொள்கிறோம். ஜெயில 2 படத்துல இருந்து அனைத்து கொண்டு வரும் பாடல் நிறைவு பாடலாக வருது. இது உங்க ஒலி 968.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர். 9

0: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள் 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
1: Formula One is back under the floodlights. The Singapore Airlines Singapore Grand Prix roars back into the iconic Marina Bay Street Circuit from 9th to 11th October. Feel the adrenaline as the world's fastest drivers battle it out, speeding wheel to wheel as they race for victory at the home of Formula One's spectacular night race. Can Mercedes duo Kimi Antonelli and George Russell keep their momentum going? Or will Ferrari, McLaren and Red Bull turn up the pressure and take the fight all the way to the checkered flag? Strap in for an exciting race filled with full-throttle, high-octane Formula One action as MediaCorp brings you all the action live from 9th to 11th October on Channel 5 and MeWatch. The coverage of Formula One Singapore Airlines Singapore Grand Prix 2026 is brought to you by broadcast main sponsor Direct Asia Insurance. Buy motor and travel insurance today at directasia.com.
2: You're listening to Hindi Numbers on only 968.

0: மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் தயிர்.
1: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
0: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
1: மில்கி மிஸ்ட் தயிர்
0: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
1: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
0: மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் தயிர்.
2: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: ஒலியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி பாடல்கள்.
5: You're listening to Hindi Numbers on 96.8.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: Formula One is back under the floodlights. The Singapore Airlines Singapore Grand Prix roars back into the iconic Marina Bay Street Circuit from 9th to 11th October. Feel the adrenaline as the world's fastest drivers battle it out, speeding wheel to wheel as they race for victory at the home of Formula One's spectacular night race. Can Mercedes duo Kimi Antonelli and George Russell keep their momentum going? Or will Ferrari, McLaren and Red Bull turn up the pressure and take the fight all the way to the checkered flag? Strap in for an exciting race filled with full-throttle, high-octane Formula One action as Mediacorp brings you all the action live from 9th to 11th October on Channel 5 and MeWatch. The coverage of Formula One Singapore Airlines Singapore Grand Prix 2026 is brought to you by broadcast main sponsor Direct Asia Insurance. Buy motor and travel insurance today at directasia.com.
2: மீடியா காபூலி 9:08 இல் ஹிந்தி பாடல்கள்.
3: You're listening to Hindi Numbers on only 968.

0: Thank you for listening to Woody 96. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஒலி 968.
1: Up next on ஒலி 968, we have Bengali hits.
2: வங்காள பாடல்களை ஒலியில் கேட்டு மகிழுங்கள்.

0: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
1: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வழி தான்.
0: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
1: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
2: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னை ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196486.
3: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
4: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
3: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122. வாரத்தில் 7 நாட்களும்.
6: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
7: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
6: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
7: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
6: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
7: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
9: மலையாள பாடல்.

0: நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
1: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
0: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
0: தொடர்புக்கு
1: 8854 8989 நெட்லி வந்தாச்சு,
0: டென்ஷன் போயாச்சு.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ரோன், டாக்டர் உ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
2: மலையாள பாடல்கள்.

0: கேட்டது மலையாள பாடல்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
2: ஒலி 968 இல் அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது தெலுங்கு பாடல்கள்.
3: தெலுங்கு பாடல்கள்

0: இன்னும் கிளம்பலையா?
1: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
2: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/PC.
5: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

0: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
0: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
0: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: Formula One is back under the floodlights. The Singapore Airlines Singapore Grand Prix roars back into the iconic Marina Bay Street Circuit from 9th to 11th October. Feel the adrenaline as the world's fastest drivers battle it out, speeding wheel to wheel as they race for victory at the home of Formula One's spectacular night race. Can Mercedes duo Kimi Antonelli and George Russell keep their momentum going? Or will Ferrari, McLaren and Red Bull turn up the pressure and take the fight all the way to the checkered flag? Strap in for an exciting race filled with full-throttle, high-octane Formula One action as MediaCorp brings you all the action live from 9th to 11th October on Channel 5 and VWatch. The coverage of Formula One Singapore Airlines Singapore Grand Prix 2026 is brought to you by broadcast main sponsor Direct Asia Insurance. Buy motor and travel insurance today at directasia.com.
3: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
1: தினம் ஆர்கேஜி நெய்.

ராஜா ராஜாதி ராஜன் என்ற ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா ராஜா ராஜாதி ராஜன் என்ற ராஜா.

பூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா.

0: பூஜா, தூக்காதே வேறு எங்கும் பூஜா.
1: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
2: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
1: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
3: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
5: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
6: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
7: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
8: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சீட் சலூன்.
9: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
10: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
9: பலன் கிடைச்சா
10: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்காப்பிடம் கேளுங்க. மீரேக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையான அழைங்க 6333988888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekap.com.sg.
11: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
12: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விக்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இதை கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
13: கட்டி பியூரிஃபாலர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
14: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
15: இதோ வந்துட்டோம்.
16: நினைத்தேன் வந்தாய் 100 வயது.
17: கேட்டால் தருவோ
18: சுட சுட விருந்து.
19: அப்படி பாடக்கூடாது.
20: பாடவா உன் பாடலை.
21: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க.
22: உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
23: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள்,
24: உங்க மனம் கவர்ந்த பாடல்கள் காத்திருக்குங்க.
25: டீ கடைக்கு போவோமா?
26: மாலை 4 முதல் 8 வரை
27: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
28: எக்ஸாக்ட்லி,
27: கேட்க தவறாதீங்க.
29: தொந்தவில்லைன்னா ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல.
27: இதோ வந்துட்டோம்.
30: தென்னாப்பிரிக்காக்கு போகும்போது அந்த சஃபாரி எல்லாம் போயிருந்தேன். குரூக அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல அவங்க பெரிய பெரிய யானைகள், அப்புறம் அந்த ஜகுவா, சீட்டா எல்லாம் அப்படி நேருக்கு நேரா, நாம தான் அவங்க இடத்துல இருக்கணும் வைங்க. யானை, பெரிய யானை, அம்மா யானை, அப்பா யானை எல்லாம் வந்து அமைதியா இருக்கு. குட்டி யானை வந்துச்சு பாருங்க சொல்லிட்டு அப்படியே நம்மளுடைய வாகனத்தை நோக்கி அது ஒரு மாதிரி
31: விளையாட வந்திருக்கோம்.
30: இல்ல, என்னமோ காட்டுது, எங்கிட்ட மட்டும் விளையாடாதீங்கன்னு. அதன் பிறகு அம்மா யானை தன்னுடைய
31: தும்பிக்கையை
30: வச்சு டக்குன்னு
31: ஒரு அடி,
30: பின்னாடி ஒரு அடி அதோட அடங்கிருச்சு. ரொம்ப கியூட் உண்மையிலே.
31: அதே மாதிரி ஒரு கியூட்டான காணொலி சமூக வலைதளத்துல இப்ப பகிரப்பட்டு வருது. அந்த காணொலி பார்த்துக்கு ஒரு சிரிப்பு தாங்கல, எப்படி சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு
30: சொல்லுங்க கொஞ்சம்.
31: தாய்லாந்து, கம்போடியா போன்ற இடங்கள்ல வந்து காட்டு பகுதி நிறைய இருக்கு, யானைகள் எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடத்துல எடுக்கப்பட்ட ஒரு காணொலி, கம்போடியாவா தாய்லாந்து அப்படின்னு தெரியல நித்யா. ஒரு லாரி போயிட்டு இருக்கு, அந்த லாரி முழுக்க கரும்பு ஏத்திட்டு இந்த லாரி போயிட்டே இருக்கு. பட்டுன்னு அங்க ஒரு யானை வந்து என்ன பண்ணுச்சுன்னா, குறுக்கால போயின்னு அந்த லாரிய மறிச்சு மரிச்சிச்சு. மரிச்ச யானை கேளுங்க, மரிச்ச யானை என்ன படிச்சுனா மெதுவா நகர்ந்து வந்து அந்த லாரிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கரும்பு அப்படியே உருவி ஒரு கட்டை அப்படியே உருவிட்டு அப்புறம் அப்படி நகர்ந்து அதை அப்படியே எடுத்துட்டு போயிருச்சு.
30: பாருங்களேன்,
31: லாரிக்கான கெண்ட்ரி அதான். நீ காசு கேட்ட வேணா கரும்பு கொடுத்துட்டு போ அப்படின்னு.
30: பாருங்களேன்
31: எவ்வளவு கெட்டிக்காரத்தனம் பாத்தீங்களா அந்த யானைக்கு.
30: பாருங்க அதை எவ்வளவு மெதுவா எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாம செஞ்சுட்டு போயிருக்கு. ஏன்னா என்னை எதிர்த்து யாராவது என்ன தாண்டி போக முடியுமா அப்படிங்கிற ஒரு தைரியமும் இருக்குன்னு வைங்க.
31: இந்த கதையை பார்த்து எனக்கு வாழ்க்கை உண்மை ஒண்ணு மனசு டக்குன்னு தோணுச்சு நித்யா. நமக்கு ஏதோ ஒண்ணு வேணும்னா யானை மாதிரி என்ன தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்ல வரல. ஆனா சில விஷயங்கள் நாம தான் நமக்கு வேண்டியது நம்ம எடுக்கணும், நாம அதுக்காக போராடணும், வித்தியாசமா யோசிக்கணும். சும்மா காட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தா அந்த கரும்பு கிடைச்சிருக்குமா அந்த யானைக்கு?
30: ஆமா அது உண்மைதான். இவ்வளவு பெரிய தத்துவத்தோட நம்ம டீ கடையை திறக்கிறோம்.
31: தத்துவம் சொன்ன எனக்கு ஒரு டீ சூடா
30: எடுத்துட்டு வர. அப்படியே ஒரு கும்கியானது பக்கத்துலதான் இருக்கு, கூட்டிட்டு வந்து தன்னுடைய தும்பிக்கையால உங்களுக்கு கொடுக்க
31: சொல்றேன்.
30: இருக்கும்
31: ஆரம்பிக்கலாமா? இதோ தொடங்கியாச்சு டீ கடை.
30: இரவு 8 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க வந்து விட்டோம். வெல்வெட் பேபி பிம்பலா
31: ராரி பேபி நித்யா.
30: இது டீ கடை.
0: வருகிறோமோ முத்தத்தை முட்டு வந்தமோ அப்படி இதை எங்கள் பத்திரம் பெறுவோம்.

0: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள். 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
1: ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம், உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் GST வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
2: 85 ஸ்ராங்கன் சாலை, சிங்கப்பூர்.
3: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டி

முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள் 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கலை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல், இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 போயர் 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம். 9

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஓலி 968 டீ கடை நிகழ்ச்சி. மாலை மணி 4:23 ஆயிடுச்சு.
1: இந்த நேரத்துல டீ குடிச்சிட்டு பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு வயசுல மூத்தவங்க பல பேரு எங்கப்பா என் பழைய பாட்டே காடமே, இந்த விம்லாவும் நித்யாவும் பாட்டே போட மாட்டாங்க.
0: நீங்க டீ குடிச்சிட்டு பஜ்ஜி சாப்பிடறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க, ஆனா இப்ப வயதுல மூத்தவர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? உடற்பயிற்சி கூடத்திற்கு செல்றாங்க.
1: என்ன சொல்றீங்க?
0: நடைப்பயிற்சியில மேற்கொள்றாங்க. சில பேர் எனக்கு செய்தி அனுப்பி வைப்பாங்க, இப்பதான் மாலை நேரத்துல ஒரு நடைப்பயிற்சி போயிட்டு உங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. விம்லா
1: அப்படின்னா அடுத்த ரெண்டு பாடல் எல்லாம் ஆட்டம் போட வைக்கிற மாதிரி, நல்லா வேக வேகமா ஜாகிங் பண்ற மாதிரி
0: அப்படி. நிச்சயமாக நிச்சயமாக. அதே சமயத்துல நீங்க மெது நட போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு ஒரு டீ அருந்தாம அது அருந்தி இருக்க சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு பரிசு மாதிரி இருக்குமே.
1: அதாவது நடைப்பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்குன்னு ஒரு
0: சின்ன பரிசு. வாங்க உங்களுக்கு நாங்க பரிசு தரோம். பாடல் வழியாக கண்ணன் வருவான் திரையில இருந்து பாடல்.
1: டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

0: செம்ம கியூட்ல பட்டு
1: ரொம்ப கியூட்.
0: இது ஒரு காலகட்டத்துல சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு பாடல்னு வேற நான் நினைச்சிட்டேன்.
2: என்ன சொல்லல, பெரியவங்க மனசுல வச்சிருக்கவங்க இருக்காங்கன்னு. அந்த குழந்தைகளுக்காக, கண்ணன் மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்காக, கண்ணன் வருவான் படத்துல இருந்தோ, கண்ணனின் காதலின் படத்துல இருந்தோ, ரெண்டு கண்ணன் பாடல்களை கேட்டோம். ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு,
0: ரொம்ப வித்தியாசமா இருந்தது.
2: அடுத்ததாக என்ன காத்திருக்கு?
0: கொஞ்சம் கொஞ்சம் பாட போறோமா? பாடலோட இசை எப்படி இருக்க போகுது இன்னைக்கு?
2: இன்று கொஞ்சம் 60கள் பக்கமா போகலாம். கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு இல்லையா? நம்மள வயசு மூத்தவங்க எல்லாம் திட்டுறாங்க பாருங்க, திட்டுறாங்க திட்டுறாங்க திட்டுறாங்க. ஆனா ஒரு பாட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாடல ஒலிய கேட்டு.
0: தெரியும் தெரியும் அப்படிங்கிறீங்களா? வாங்க,
2: தெரிஞ்ச மட்டும் பட்டாது, நல்லா அழகா பாடணும். அப்படியே பிறந்த குழந்தை மாதிரி கியூட்டா பாடணும்.
0: எப்படி? நான் பாடிடுவேன்.
2: ஒன்பது ஆறு ஏழு எட்டு
0: என்று எனக்கு பாடல் தெரிந்தால் பாடி அனுப்புங்க,
2: நாங்க கேட்க காத்துட்டு இருக்கோம். இப்ப வாங்க தங்கவேலி நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம்.
0: 22 கேரட் தங்கம் கிராமுக்கு இப்போது 163.50 வெள்ளி. மீண்டும் சொல்றோம், 163.50 வெள்ளி.
3: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
3: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
2: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
3: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
2: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
3: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.

0: டாம்பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
2: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
1: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC
2: நம்பகமான சட்ட சேவையை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்கதான் எழுதினாங்க.
3: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றை அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC 8921-5363.
4: முகத்துல பரு.
5: குட்டைக்கு போங்க.
4: தலைமுடி கொட்டுது.
5: குட்டைக்கு போங்க.
6: ஐயா, கண்ணுக்கு கீழ கருவளையங்கள்.
5: குட்டைக்கு போங்க.
1: எங்க எல்லாருக்கும் இங்க பேட் டேயா இருக்கு. நீங்க என்ன குட்டே குட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க?
5: அத மாத்ததான் உங்களுக்கு குட் டே இருக்குது. த்ரெடிங், ஃபேஷியல்ஸ், க்ரூமிங் எல்லாத்துக்குமே குட் டே பியூட்டி பார்லர் நீங்க நாடலாம். ஒரே இடம்.
1: புதன்கிழமை தோறும் பிற்பகல் ஒரு மணிக்கு மேல ஆனந்தமான நிகழ்ச்சி கேளுங்க.
5: புதரங்கத்துல பங்கெடுக்க பரிசுகளை வெல்லுங்க.
1: 101 ஸ்ட்ராங்கன் ரோட், குட் டே பியூட்டி பார்லர்.
7: வாங்க, சந்தோஷமா இருக்கலாம்.
8: அதற்கான குறிப்பு வந்துட்டு
7: நினைச்சீங்கன்னா என்ன ஆசைப்படுறீங்களோ அதே போலதான் சிவப்பு நேரத்துல நீங்க வாகனங்களை பாப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி நீங்க தேடும் போது உங்களுக்கு அது மாதிரியான வாகனங்கள் தான் மனசுல தெரியும், அல்லது கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு
8: சொல்றாங்க. அப்படியா?
7: ஆமா, அதே மாதிரிதான் வாழ்க்கையில சில இடத்துல நம்ம என்ன தேடுறோம்னு இருக்கு. நாம கஷ்டப்படுறோம், எல்லாருமே என்ன பழி வாங்க காத்துட்டு இருக்காங்க, எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்க தான் உங்ககிட்ட
8: வருவாங்க. கண்ணோட்டத்தை மாத்துவோம்.
7: என்ன சுத்தி எல்லாருமே நல்லவங்க இருக்காங்க, எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு நினைச்சு பாருங்களேன். நீங்க அப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க. அதுதான் ரேகா தியரி அப்படின்னு சொல்றாங்க.
8: விமலா, நான் கண்ணு மூடிட்டேன், என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? ரிஷிகாந்த்
7: அதுக்கு இருக்கும் சம்பந்தம் இல்ல.

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950 8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
1: மதுரையோட மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது ஒன்பது அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் உ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
4: 20th ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா, 300 மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. October 16-25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை, குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
5: இது உங்களுக்கான நேரம். சற்று முன்பாக விமலா ஒரு பாடலின் இசையா அவங்க ஒளிபரப்பு செஞ்சிருந்தாங்க, 60களில் புகழ்பெற்ற ஒரு பாட்டு, பீக் அப்படின்னு சொல்லலாம்.
6: ஆனா அந்த பாட்டு கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு ஒலியில இடம்பெற்று, அதுல இருந்த ஒரு பகுதியை உருவி இருந்தோம்.
5: செஞ்சிருக்காங்க நேயர்கள் பலரும். நம்ம சந்திரன் என்ன சொல்றாரு வாங்க கேட்கலாம்.
6: வணக்கம் சந்திரன்.
7: மாலை வணக்கம் விமலா மற்றும் நித்யா. சந்திரன் பேசுற சிட்னில இருந்து. அந்த பாடலின் முதல் வரி, உலகம் அழகு கலைகளின் சுரங்கம், பருவ சிலைகளின் அரங்கம், உலகம் சுற்றும் வாலிபன் பட பாடல். மிக்க நன்றி, வாழ்க வளமுடன்.
5: நல்ல முயற்சி. உண்மையிலே நான் வந்து இந்த தடவை நம்ம சந்திர வந்து நான் பாராட்ட போறேன். ஆஹா, வழக்கமாகவே அவர் வந்து ஏதோ ஒரு அறைக்குள்ள புகுந்து அடைச்சுக்கிட்டு பேச மாதிரி பேசுவார். இன்றைக்கு நல்லா பேச அனுப்பி இருக்கீங்க, பாடி இருக்கீங்க, நன்றி நண்பா. அடுத்ததாக தமிழுடைய குரல் பதிவு கேட்போம்.
8: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் நாயகம். இந்த பாடல் தான் நினைக்கின்றேன், பாக்கு.
5: வா, ஒரு பாடு விட்டு கேட்டீங்களா? அவள் ஒரு நவரச அப்படியே. அடுத்ததாக யாரு?
6: நம்ம மோகன் வராரு, கேளுங்க.
9: குங்குமம் போட்டின் மங்களம்,
5: அப்படியே கிடைச்சு
9: எங்கம் இரண்டு கங்கலம்.
5: என்னது கங்கலமா? ரொம்ப கியூட். ஆனா கிட்ட நெருங்கி வந்திருக்காரு மோகன்.
6: சரியான பதில பல நேர்களும் கொடுத்திருக்காங்க, அவங்களோட பேர்களை முதல்ல பார்த்தலாம்.
5: ஹுசேன், சரோஜா, முகமது, ரோசன், சாம், ரஹ்மான் ஷா, செல்வி, மங்களம், ஜமுனா, ருக்மணி, லட்சுமணன், சாந்தி.
6: உண்மை சொல்லுனா பலரும் அப்படி நெஞ்சார பாடி இருக்கீங்க. எல்லாரோட குரல் பதில ஒலியேற்றணும் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை.
5: ஆஹா,
6: 8 ஆயிரும்,
5: எங்களுக்கு
6: வேலை விட்டு தூக்கிடுவாங்க. அதனால ஒருத்தருடைய குரல் பதிவு தான் ஒலியேற்ற முடியும், கோச்சிக்காதீங்க. சரியான பதில சொல்லி பாடி இருக்கும் இருவருடைய குரல் பதிவு கேட்கலாம். சரோஜா.
10: ஹாய் விமலா,
5: வணக்கம்.
10: இந்த பாடல் வந்து, கண்கள் இருக்க தோரணம் ஏனோ, கைகள் இருக்க மாலைகள் ஏனோ, உள்ளம் இருக்க மனவரையேனோ, ஒரு மனதான திருமணம் ஏனோ,
5: சத்தியமாக
10: எனக்கு மனவாட்டி.
5: இந்த பாடல் நினைக்கிறேன். அடுத்து பத்மினி.
11: வணக்கம் விமலா, வணக்கம் நித்யா.
5: வணக்கம்,
11: நான் பத்மினி பேசுறேன் சோச்சுக்காங்கல இருந்து. அந்த பாடல் வந்து, நீயே தான் எனக்கு மனவாட்டி, உன்னை மாலையிட்டு கை பிடிக்கும் சீமாட்டி.
5: ஐயோ, நல்ல அழகா சீமாட்டி மாதிரி பாடினாங்களே. ரெண்டு பேருமே ரொம்ப அருமையா பாடி அனுப்பியிருந்தாங்க. உங்க அனைவருக்கும் எங்களுடைய மனவார்த்த நன்றி. குடியிருந்த கோயில் படத்துல இருந்து உங்க மனசில் குடியிருக்கும் அந்த பாடலை முழுசா கேட்கலாமா? இது டீ கடை.
12: நீயே தான் எனக்கு மனவாட்டி,

0: இந்த வாரத்தின் கலைஞராக இருக்கிறாங்க பின்னணி பாடகி சாதனா சர்கம்.
1: கார்த்திகோட அவங்க சேர்ந்து பாடியிருக்கும் மனதை திருடி விட்டாய் படத்திலிருந்து பாடல் இன்னும் கொஞ்ச நேரத்துல காத்துட்டே இருக்கு. அதற்கு முன்பாக சிங்கப்பூரி வானிலை நித்யா ஜிபில இருந்து வரும்போது புகை மூட்டம், பயங்கர புகை மூட்டம். சரி ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம், மீடு கப்பக அப்படியே நடந்து போனேன், அவ்வளவு புகையா இருக்கு, தாங்க முடியல நித்யா.
0: அதனால இப்ப பாத்து சொல்ல போறோம் காற்று தூய்மை கடலாம் எப்படி இருக்குன்னு. அதற்கு முன்பாக வானிலை தெளிவாக இருக்கிறது, வெப்பமாக இருக்கிறது அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸுக்கும் 35 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும்.
1: சிங்கப்பூரின் பிஎஸ்ஐயினும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு மாலைமணி 5 நிலவரப்படி பார்க்க பொழுது வடக்கு பகுதியில் 63 ஆகவும் மேற்கு பகுதியில் 77 ஆகவும் மத்திய பகுதியில் 103 ஆகவும் இருக்கு,
0: தெற்கு பகுதியில் 71 ஆகவும் கிழக்கு பகுதியில் 87 ஆகவும் பதிவாகி இருக்கிறது.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது, சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ். மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
4: ஜி நெய்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர், இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம், உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் GST வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
1: 85 ஸ்ரீரங்கம் சாலை, சிங்கப்பூர்.
3: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: நீங்களும் இளையராஜா பேசுறியா? அப்ப நீங்க தொடர்ந்து கேட்க வேண்டிய ஒரே ஒரு நிகழ்ச்சி டீ கடை.

0: காதல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் வி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: வேலை முடிஞ்சு கலைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா?
0: எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு.
2: நம்ம டீ கடையுடைய தொடக்க செய்தியை பற்றி தான் இன்றைய தலைப்பு தொட்டு நம்ம பேச போறோம்.
1: ஆவனித்யா, அந்த யானை கதையை படிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு பொறி தட்டுச்சு. பாத்தீங்களா, இவ்வளவு வந்து புத்திசாலித்தனமா அந்த யானை தனக்கு வேண்டியதை போய் எடுத்திருக்கு.
2: எடுத்திருக்கு,
1: அது நல்லது கேட்டதா அப்படின்றது கேள்வி இல்ல. ஆனா எனக்கு மலைக்கு வைக்குது, தனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு யானை ஒரு விஷயத்த செஞ்சிருக்கு. ஆனா நாமெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்க வச்சது நித்யா.
2: ஆஹா,
1: ஆமா, வாழ்க்கையில சில நேரத்துல நமக்கு இது வேணும் வேணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அதுக்கு நாம ஒன்னும் முயற்சி செய்யாம போயிருக்கலாம், அல்லது நம்ம காத்திருந்து போகும் எனக்காக அது வரும் வரும்னு நம்ம காத்திருந்திருக்கலாம். நம்ம வைத்தியை காத்திருந்தால் மாதிரி காத்திருக்கிற நேரத்துல பார்த்தா வேற யாராவது அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம், அல்லது அந்த பொண்ணு போயிருக்கலாம். இந்த மாதிரி இதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க ரொம்ப நாள் காத்திருந்து அது உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கா, அல்லது இன்னும் காத்திருக்கீங்களா? இது ஒரு வாய்ப்பா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கலாம். என்னதாவது நீங்க காத்திருந்து காத்திருந்து இன்னும் காத்திருக்கீங்க, அல்லது போதுமடா சாமி அப்படின்னு ஏதாவது செஞ்சீங்களா?
2: சொல்லிட்டீங்களே, இப்ப பாருங்க எல்லாரும் கொட்டி தீர்க்க போறாங்க. 9678 9688 என்ற எண்ணுக்கு வாங்க, உங்களுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துருங்க.
1: எதற்காக காத்திருக்கீங்க?

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
4: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
3: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
5: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்ய விமலா படைக்கும் டீ கடை.
7: மனுஷன்
8: பல விஷயத்தை காத்துட்டு இருக்கோம் நித்யா, ஆனா இந்த மாதிரி விலங்குகளா பாருங்க, ரொம்ப யோசிக்கிறதே இல்ல, நினைக்கிறத செஞ்சு

0: வெற்றி பெறாம போயிருமா, அப்ப அடுத்த கட்டத்து போக மாட்டாங்களா?
1: என்ன இது?
0: அதனாலயே ஒரு விஷயம் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு காத்திருந்து காத்திருந்து அடுத்த விஷயத்துல போகாம விட்டுட்டேன், பல விஷயங்களை இழந்துட்டேன்னு சொல்றாங்க.
1: நேரம் இல்லைங்க, நேரம் இல்ல. இன்னும் 3 மாதங்களுக்குள்ள 2027 பிறக்க போகுது, அதனால காத்திருக்காதீங்க.
0: ஒரு கோட் படிச்சேன், ஒரு அழகான வரியை படிச்சேன் இன்னைக்கு நித்யா, நம்ம ரீல்ஸ்ல தான் பாத்தேன்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கை பத்தி இது ஒரு அழகான வரி சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, வாழ்க்கை வந்து நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், எனக்கு வாழ்க்கையில் நிறைய நாள் இருக்கு அப்படின்னு பெரும்பாலும் நம்ம நினைச்சு கடத்திட்டே போயிட்டு இருக்கோம். ஆனா வாழ்றது இந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு மட்டும் நம்ம யோசிச்சு செஞ்சோம்னா, இதுதான் என்னோட வாழ்க்கை, இதான் எனக்கு ஒரே வாய்ப்பு அப்படின்னு வாழ்ந்தோம்னா பல விஷயங்களும் சாதிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க.
1: அப்படிங்கிறீங்க, நான் போறேன்
0: எங்க

புரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் 1shop.sg.

0: அந்த பாடல் இடம்பெற்று இருந்தது.
1: ஆஹா, நீங்க டாடா நான் பிர்லாவா?
0: எப்படி டீ கடை நடத்தி டாடா பிர்லாவா?
1: வேண்டாம் விம்லா, நம்ம வைப் பேபி ரவுடி பேபியாவே இருந்துட்டு போயிடலாம்.
0: இப்ப வாங்க நம்ம வைப் பண்ணலாம். நேரம் சரியாக மாலை மணி
1: 5:42.
2: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு சிறு நினைவுகள் நினைவிலே மலருதே. டவுன் பஸ்,
3: இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.

0: கமகமமனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: குறுஞ்செய்தியா?
2: ஆமா, யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத எத்தோடி நினைவூட்டுறா.
1: நல்லதுதான், நான் அதை பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
2: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
1: ஓ, அது என்ன?
2: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
1: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
2: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
1: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
3: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
4: சமைக்க
5: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
4: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்க எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க. லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்ன்னு அர்த்தங்க.
1: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
4: ஒரு சிப் நிறைய சிறப்பு. யானைக்கருதியோட இன்றைய நாள் டீ கடையை நாம திறந்து வச்சிருந்தோம். அங்க எதுக்காக நீங்க காத்திருந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்த பொழுது வந்திருக்கும் செய்தி, நித்யா, ரஃபி என்பவர் அனுப்பி வச்சிருக்காரு. அவர் ஜெயில 2 திரைப்படத்துக்காக காத்திருக்காரு. பாத்தீங்களா, இப்படியா சில பேர் திரைப்படங்களா காத்திருக்காங்க. நான் 13வது மாசம் சம்பளத்துக்காக காத்துட்டு இருக்கேங்க.
6: நானுதான் காத்துட்டு இருக்கேன்
4: அப்படின்னு பெரும்பாலானோர் சொல்லிட்டு இருக்காங்க. சிலர் நினைக்கலாம் உங்களுக்கு 13வது மாசம் சம்பளம் வேற இருக்கா?
6: இல்லீங்க.
4: சரி, இதுல ஒரு பக்கம் இருக்க நித்யா, இந்த காத்திருப்பது அப்படின்றது வந்து சில
6: புரியுது அப்படின்னு இருந்தா அது உங்களை தேடி வரும். அப்படி இல்லனா மத்தவங்களுக்கு கிடைக்குதுன்னா நல்லா இருங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அதை நல்லபடியா பாத்துக்குங்க அப்படின்னு வாழ்த்துக்களை சொல்லி அடுத்த கட்டம் என்னன்னு பாத்துட்டு போயிட்டே இருக்கணும்ல.
4: யாரு மத்தவங்க நம்மள வாழ்த்துறாங்க? நடந்த மாதிரிதான்.
6: என்ன அப்படி சொல்லிட்டீங்க?

0: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 கோயில் 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: நான் ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ESK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: மனசுல
2: உள்ளதை மனசுல
0: இருக்கிறது
3: மறக்காம கேளுங்க.
4: வணக்கம். மாலைமணி 6, மீடியாகா போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பேகம். புதிய எம்ஆர்டி நிலையங்கள் அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் அவற்றுக்கு அருகே வீடுகளை வாங்கிய 8 அரசாங்க ஊழியர்களிடம் காவல்துறை விசாரணை நடத்தும். பொது சேவைகளுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் சந்தூன் சிங் நாடாளுமன்றத்தில் அதனை தெரிவித்தார். 2007-2014 இடையே ரயில் நிலையங்கள் திட்டமிடுவதில் சம்பந்தப்பட்ட 191 ஊழியர்களின் சொத்து பரிவர்த்தனைகள் ஆராயப்பட்டன. அவர்களில் 8 பேர் மேலும் விசாரிக்கப்பட வேண்டியிருப்பதாய் அமைச்சர் சொன்னார். எனினும் அவர்கள் தவறு புரிந்ததாக கூறிவிட முடியாது என்பதையும் திரு சான் வலியுறுத்தினார். அரசாங்க ஊழியர்களுக்கு ரகசிய தகவல்கள் அவ்வப்போது கிடைக்கும், ஆனால் அவர்கள் அந்த தகவல்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடாது என்று அவர் கூறினார். அத்தகைய தகவல்களை அவர்களுக்கு நெருக்கமானவர்களுடனும் பகிரக்கூடாது. தனியார் வீடு வாங்குவது மற்ற சில பரிவர்த்தனைகள் ஆகியவற்றை அரசாங்க ஊழியர்கள் அறிவிக்க வேண்டும் என்பதையும் திரு சான் வலியுறுத்தினார். மோசடிகளில் ஈடுபடும் இளையர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படுவதை உறுதி செய்ய அரசாங்கம் புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தவிருக்கிறது. இளம் குற்றவாளிகளுக்கு தண்டனை விதிக்கும்போது மறுவாழ்வுக்கு பொதுவாக முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. அதைத் தொடர்ந்து புதிய சட்டத்தை கொண்டு வருவது பற்றி இன்று நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. மோசடி குற்றங்களில் ஈடுபட நினைப்போருக்கு இது கடுமையான எச்சரிக்கையாக அமையும் என்று மூத்த அமைச்சர் கா சண்முகம் கூறினார். வடக்கு தெற்கு பெரும்பாதையின் கட்டுமானத்தில் ஆக அதிக அளவு சத்தமும் தூசியும் ஏற்படுத்தும் பெரும்பாலான பணிகள் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவடைந்துவிடும். போக்குவரத்து அமைச்சர் ஜெஃப்ரிசியாவ் அதனை தெரிவித்தார். 2028 முதல் நிலப்போக்குவரத்து ஆணையம் சாலைகள், நடைபாதைகள் உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட இடங்களை மீண்டும் சீரமைக்கும். கட்டுமான பணிகளுக்கு அருகில் உள்ள அக்கம்பக்க கடைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்தும்படி ஆணையத்தை கேட்டுக் கொண்டதாய் திரு சியாவ் சொன்னார். சாலைகளிலும் நடைபாதைகளிலும் ஏற்படும் மாற்றங்களால் கடைகளுக்கு செல்லும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறையலாம். கடைகளுக்கு நேரடி பாதைகளை அறிமுகம் செய்ய ஆணையம் முயற்சி செய்கிறது. கட்டுமான பணிகளால் ஆக அதிகம் பாதிக்கப்பட்ட சில வர்த்தகங்களுக்கு வாடகை கழிவு வழங்கப்படுவதாகவும் திரு சியாவ் குறிப்பிட்டார். திட்டம் விரைவில் நிறைவு பெற முடிந்த அனைத்தையும் செய்வதாக அவர் தெரிவித்தார். சிங்கப்பூரில் இடம்பெறும் ஆள்குறைப்புக்கு பெரும்பாலும் நிறுவனங்களின் மறுசீரமைப்பே காரணம் என்று தற்காலிக மனிதவள அமைச்சர் ஜஸ்மின் லாவ் கூறியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் ஆள்குறைப்பு குறித்து நடந்த விவாதத்தில் அவர் அதை பகிர்ந்தார். சென்ற காலாண்டு 4,620 பேர் ஆள்குறைப்பு செய்யப்பட்டனர். அவர்களில் முக்கால் வாசிக்கும் அதிகமானோர் நிறுவன மறுசீரமைப்பால் வேலையை இழந்தனர். ஆனால் வேலைச்சந்தை தொடர்ந்து வளர்வதாக திருவாட்டி லாவ் சொன்னார். வேலையில்லாதோரின் எண்ணிக்கையை விட வேலைவாய்ப்புகளின் எண்ணிக்கை அதிகமாகவே இருப்பதாய் அவர் வலியுறுத்தினார். AI பயன்பாடு அதிகரிப்பதால் ஆள்குறைப்பு அதிகரிக்கிறது என கூறிவிட முடியாது என்று அவர் சொன்னார். ஆள்குறைப்பு செய்யப்பட்டவர்களுக்கு தமது அமைச்சு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாய் திருவாட்டி லாவ் கூறினார். புலாவ் தெக்கோங்கில் எரிசக்தி உள்கட்டமைப்பு குழுமத்தை அமைப்பதற்கான சாத்தியத்தை சிங்கப்பூர் ஆராய்ந்து வருகிறது. எதிர்காலத்தில் ஹைட்ரஜனை பயன்படுத்தக்கூடிய இயற்கை எரிவாயு மின் உற்பத்தி நிலையங்கள், திரவ இயற்கை எரிவாயு முனையம், குறைவான கரிமத்தை வெளியேற்றும் இதர எரிசக்தி தொழில்நுட்பங்கள் ஆகியவை அதில் இடம்பெறலாம். புலாவ் தெக்கோங்கில் உத்தேச நில பயன்பாடுகளை ஆய்வு மதிப்பிடும் என்று எரிசக்தி சந்தை ஆணையம் தெரிவித்தது. இடம் பொருத்தமானதாக இருந்தால் சிங்கப்பூரின் அதிகரித்து வரும் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் அது முக்கிய பங்காற்றக்கூடும். 2027 ஆண்டின் நடுப்பகுதிக்குள் ஆலோசகரை நியமித்து இடத்துக்கான பெருந்தட்டத்தை தயாரிக்க ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இந்தோனேசியாவில் கைதிகளுக்கு சொகுசு வசதிகள் வழங்கப்பட்டதன் தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரி பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேற்கு ஜாவாவின் பொகூர் வட்டாரத்தில் உள்ள சிபினாங் சிறைச்சாலைக்கு பொறுப்பு வகித்தார் விஷ்ணுஹானி புத்ராண்டோ. அவர் அரசாங்க ஊழியர் பொறுப்பிலிருந்தும் நீக்கப்பட்டதாய் உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன. விவகாரம் தொடர்பில் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளான 17 அரசாங்க ஊழியர்களில் அவரும் ஒருவர். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது, அரசாங்க சொத்துக்களை நிர்வகிப்பதில் முறைகேடுகள், சிறைச்சாலையின் நடைமுறை விதிகளை மீறியது ஆகிய குற்றங்கள் கண்டறியப்பட்டன. இந்தியாவில் எதிர்த்தரப்பு காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான பேரணியின் போது சிறிது நேரம் காவல்துறையால் தடுத்து வைக்கப்பட்டார். வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியில் முறைகேடுகள் நடந்ததாய் எதிர்க்கட்சியினர் குற்றஞ்சாட்டினர். தலைமை தேர்தல் ஆணையர் கியானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்று அவர்கள் கோரினர். நாடாளுமன்றத்திலிருந்து இந்திய தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணியாக சென்ற அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். சில அரசியல்வாதிகள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாய் எதிர்க்கட்சியினர் குற்றஞ்சாட்டியிருக்கின்றனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: திடீர்னு கத்தாரில் மிசைல் அட்டாக் பண்ணாங்க. சிங்கப்பூருக்கு நாங்கள் திரும்ப போகுமான்னு தெரியாமல் இருந்துச்சு.
5: ஹாலிடே போனவங்களுக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து அவங்களே ரிப்பேட்டரி பண்ணியிருக்கோம்.
6: எதிர்பார்த்து காத்திருந்த சுற்றுலா பயணம் எதிர்பாராத விதத்தில் மாறினார்.
7: மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணணுமா?
8: எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணலனா இன்சூரன்ஸ் வேலை செய்யாது.
6: வசந்தத்தில் வரும் புதன் 9:30 மணிக்கு எதிர்

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
1: தினம் ஆர்கேஜி நெய்.

0: டி வழங்கிய பாடலை கேட்டோம். சந்தோஷ் நாராயணனின் இசையில் அந்த பாடல் உங்களை மகிழ்வித்திருக்கோம்.
1: ஆறு மணி செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து இடம்பெறுகின்றது. வேலை முடிச்சிட்டு பல பேர் அப்படா அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கலாம். இந்த நேரத்துல எல்லா புகைமூட்டமாக இருக்கலாம் சில இடத்துல. நிலவரங்கள் பார்த்தோம். அதுக்கு மேல வானிலை எப்படி இருக்கு?
0: மேகமூட்டமாக இருக்கும். வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்கும்.
1: மாலை மணி 6:09 நிலவரப்படி சிங்கப்பூரின் காற்று தூய்மைக்கேடு குறியீடு PSI நிலவரம் எப்படி இருக்குன்னு பாத்துலாம். வடக்கு பகுதியில 73, மேற்கு பகுதியில 81, மத்திய பகுதியில 103,
0: தெற்கு பகுதியில 73 ஆகவும் கிழக்கு பகுதியில 98 ஆகவும் பதிவாகி இருக்கிறது.
2: நிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிராய்ஸ்.
4: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
5: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/PC.
6: ஹார்ட் ஐஸ் மாலை 4 மணியிலிருந்து 8 மணி வரை டீ கடை. ஒரு சிப் ஒரு சிரிப்பு.

0: காதல் பாட்டு ஆதரவு
1: மெய்மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
2: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல்ட், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இத நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல்ட் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிச்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம இரண்டு நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேன்னு தோற்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்கோங்க. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜுவல்லர்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
4: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
5: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
6: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
7: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சேஜ் சலூன்.
8: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
9: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
8: பலன் கிடைச்சா
9: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்காப்பிடம் கேளுங்க. மீரேக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333988888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekap.com.sg. உங்க mirekap.sg/ready set grow.
10: டீ கடை, ஒரு சிப் நிறைய சிறப்பு.
11: மாறினால் நம் நிதியா.
12: என்னது பாட்டு பழசா இருக்கு, ஆடு அப்படிதானே. நீங்க உங்களே இந்த மாதிரி சொல்லிக்கிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி
13: மாறுறது? நீங்க தான், நான் இல்ல.
12: சரி, நான் என்னவா மாறி இருக்கேன் அப்படின்னு இந்த பாடலை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஒரு குருவியாக மாறி இருக்கேன், சிட்டுக்குருவி இல்ல, ஒரு குருவி. மூன்று குறிப்புகளை வழங்க போறேன், நல்லா கேளுங்க. பறவைகள் பலவித மாதிரி இது கண்ணுல சிக்கிருச்சு. முதல் குறிப்பு இதுதான், என்னுடைய பேர்லயே என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய இரண்டு நிறங்களை அது குறிக்குது. சரியா, உடல்ல இருக்கிற இரண்டு நிறங்கள் என் பேர்ல வச்சுட்டாங்க. ஆனா இதை விட சுவாரஸ்யம் என்னன்னா, என்னுடைய அழகு இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய வண்ணம் தான் அது ஒரு மாதிரி வெளிர்ந்த டர்க்வாய்ஸ் நீல நிறத்துல இருக்கும். சரியா, அதான் முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு, நானும் என்னுடைய ஜோடியும் உலகத்துல இருக்கிற மற்ற பறவைகளை விட எங்களுடைய கூட நீங்க பாத்தீங்கன்னா அப்படி அசந்து போயிருவீங்க. அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பழம் இருக்கு இல்லையா, அதனுடைய வடிவத்துல இருக்கும் என்னுடைய கூடு. மூன்றாவது குறிப்பு, இன்றைக்கு ஒரு ஓசை எடுத்துட்டு வந்திருக்கேன், நான் எப்படி கூக்குரல் இடவேன் தெரியுமா?
13: ஆதா பசிக்குது, அம்மா பசிக்குது.
12: இது உங்களுடைய வீட்டு சலவை இயந்திரத்தின் ஓசை மாதிரி இல்ல?
13: ஏய், ஆமா.
12: ஆத்தா பசிக்குது கேக்க சொன்னா.
13: இன்னொருத்தர் ஒலியாச்சுங்களா, எப்படி இருக்கு?
12: சரி, மீண்டும் கேட்போம். நினைச்சு பாருங்க, உங்களுடைய சலவை இயந்திரத்துல உங்களுடைய துணிகளை வைக்கிறீங்க, பொத்தான் அழுத்துறீங்க. சிங்கப்பூர்ல தென்கிழக்கு ஆசியாவில நிறைய என்னுடைய பறவை இனத்தை நீங்க பாக்கலாம்.
13: பாத்துட்டேன், தெரியும் அப்படின்னு மனசுல வச்சிருந்தேன். எப்படி இப்பவே வாங்க ஒலி வாட்ஸ்அப்புக்கு பதில சொல்லுங்க. 9678898 குரல் பதிவு அனுப்பிச்சு, நல்லா சிரிச்சுட்டு அப்படின்னு சிரிச்சுட்டு அனுப்பிங்க.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: இன்று அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி ஒரு அமெரிக்க டாலர் 1.28 வெள்ளி
2: ஒரு யூரோ 1.44 வெள்ளி
1: ஒரு ஸ்டெர்லிங் பவுன் 1.71 வெள்ளி
2: ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு
1: 100 இந்திய ரூபாய் 1.33 வெள்ளி
2: 100 இலங்கை ரூபாய் 39 காசு
1: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3 வெள்ளி 19 காசு
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
1: ஆர்கே ஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் உ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள். 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைய செல்லுங்கள் wondershop.sg.
0: ஒரு செட் நிறைய சிறப்பு.
3: மூன்று குறிப்புகளை வழங்கியிருந்த நான் ஒரு சலவை இயந்திரத்தில் போல வந்து ஒரு ஒளி கொடுக்கும் ஒரு குருவி அதுவாக நான் மாறி இருக்கேன்.
4: சிங்கப்பூர் இந்த பறவை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு பலரும் ஆராய்ச்சியில குதிச்சிருக்காங்க. ஏன்னா வித்தியாசமான பதில வந்து குவிஞ்ச வண்ணமா இருக்கு. ஒண்ணுன்னா பாக்கும்போது நித்யா, புதுசா நான் வந்து ஒரு வில்லங்கள் தோட்டத்துக்கே போன ஒரு உணர்வு கிடைக்குது.
3: அதாவது நம்மளுடைய பறவை பூங்காக்கா.
4: ஆமா, நிஷா மாச்சா சொல்றாங்க மெக்பாய் பேர்ட் அப்படின்னு சொல்றாங்க.
3: மெக்பாய், சரி. அடுத்து நம்ம பரமேஸ் ராஜ் வந்து ஏசியன் ஃபெரி ப்ளூ பேர்ட் அப்படிங்கிறாங்க.
4: அமுதா மயில் பீகாக் அப்படின்னு சொல்றாங்க.
3: நம்ம ஜாய் லேஷ் அவங்க கிளி சொல்றாங்க டர்க்வாய்ஸ் பேரட். ஊ, பாக்குறதுக்கு அழகா இருக்குமோ.
4: இருக்கல.
3: கோமதி என்ன சொல்றாங்க கேப்போமா.
5: மாலை வணக்கம். என் பேர் கோமதி. ஹம்மிங் பேர்ட்.
3: ஹம்மிங் பேர்ட் அப்படின்னு பல பேர் யோசிச்சிருக்காங்க.
4: அடுத்து மலேசியால இருந்து செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா,
6: குறிப்புகள் மூலம் அந்த பறவையின் பெயர் இஸ் பிராட்பில். அது பல பல வர்ணங்கள் இருக்கும். ஆனா அதோட அந்த பீக்குன்னு சொல்லுவாங்க, அந்த அழகு வந்து நீல டர்க்வாய்ஸ் கலர்ல இருக்கும். ஓகே, இஸ் அ மைகேட்டரி பேர்ட்ஸ் பிகாஸ் ஐக்கி பேர்ட்ஸ் ஐக்கி பேர்ட்ஸ் ஐக்கி பேரட்ஸ் சோ ஆன்ல. ஆனா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா உங்களுக்கு பிராட்பில் இல்லையே.
3: இளஞ்சிவப்பு நேரத்துல போட்டிருக்கேன்.
4: குதிச்சிருக்காரு. இவர் சொன்ன பதில் சரியா தவறா என்பதை இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம். கம்பேக் அபு.
3: ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அங்க கம்பேக் அபு அப்படின்னு சொல்லும் போது வாங்க கம்பேக் இந்தியன். இந்த பாடலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல.
4: நிச்சயமா நித்யா,
3: இந்தியன் 2 திரையிலிருந்து அந்த பாடல் காத்துட்டு உங்களுக்காக தொடர்ந்து கண்டுபிடிங்க. 3 நேர்கள் மட்டும்தான் சரியா கண்டுபிடிச்சிருக்காங்க. விமலா, நான் யாருன்னு
4: ஒருவேளை அவங்களோட குரல் பதிவு ஒலியேச்சு இருக்கலாம். நாங்க என்ன வேணாலும் செய்வோம்.

0: நித்யா, உன் வீட்ல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கே.
1: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
0: சுவையா?
1: இந்த காஃபி.
0: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபியாச்சே. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
1: கோத்தாஸ் ஃபில்டர் காபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
3: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.

0: மழை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப்பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
1: வணக்கம்.
2: நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்க.
3: இரவனில் ஆட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
2: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
4: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா.
3: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
2: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறதெல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
0: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
3: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
2: ரஃபி நவீன் வழங்கும்
5: இரவினில் ஆட்டம் இணையில்ல கொண்டாட்டம். இரவினில் ஆட்டம் இடைநில்ல கொண்டாட்டம்.
3: மறக்காம கேளுங்க.
6: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு.
7: பொத்தனை மீண்டும் அழுத்துங்க. இன்றைக்கு நான்
8: ஒரு பறவையாக மாறி இருக்காங்க நம்முடைய நீ.
7: ஆமா, என் ஜோடி மஞ்சள் குருவி படம். ஏன்னா என்னுடைய மூன்று குறிப்புலயே முக்கியமான குறிப்பு எதுவும் இல்ல, என் ஜோடியும் நானும் சேர்ந்து கூடு கட்டும் போது அந்த கூடு பாக்குறதுக்கே பே அந்த ஒரு பழ வடிவத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
8: அது முதல் குறிப்பு.
7: ஆமா, இரண்டாவது குறிப்பு, என்னுடைய பேரிலேயே என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான வண்ணங்கள் இருக்கின்றன. ஆனா எதுக்கும் மேல ரொம்ப பிரகாசமா ஒண்ணு இருக்கும், அது என்னுடைய அழகு. அந்த வண்ணம் பாத்தீங்கன்னா அப்படி பிரைட் டர்கோய்ஸ் நிறத்துல இருக்கும் பாருங்க.
8: அது என்னன்னு கேட்டதுக்கு நம்ம நேயர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க.
7: என்ன
9: மாதிரியான பேரு ஆங்கிலத்தில் ப்ராட்பில், தமிழின் எனக்கு மொழி பேருக்கு தெரியாது. உடம்புல இருக்கிற ஒன் ஆஃப் த கலர்ஸ் இன் த பாடி இஸ் டர்கோய்ஸ்.
7: பிராட் பீல் என்கிறது சரிதான். இது வந்து இன்னும் கொஞ்சம் சரியா சொல்லணும்னா பிளாக் அண்ட் எல்லோ பிராட் பீல் சொல்லுவாங்க. உடல் இருக்கக்கூடிய ஆமா இரண்டு வண்ணங்கள் என்னுடைய பேர்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த அழகுல இருக்க, அதாவது பீக்ல இருக்கிற அந்த நீங்க சொன்ன அந்த டர்கோய்ஸ் நீல நிறம் தான் சரியான பதில்.
8: சரி, நீங்க என்னெல்லாம் பறவைகளை வளர்த்துட்டு இருக்கீங்க அபு, டக்கு டக்குன்னு சொல்லுங்க.
9: லூயிசா வந்து அவன் பேரு அல்பி, அல்பினோ அவன் பேரு. இஸ் அல்பினோ பாக்கெட்டில் அவர் கண்ணு வந்து சிகப்பா இருக்கும். நான் இப்ப இப்ப லேட்டா வீட்டுக்கு போன கூட இப்பதான் வர முடிஞ்சது. வேலை புரிஞ்சு போய் ரேடியோ கேட்டேன், ஓகே நான் பதில் அனுப்புனேன். இப்ப வீட்டுக்கு போனா குயான் குயான்னு கட்டுவான். அப்புறம் மத்த ரெண்டு புள்ளியும் கட்டு அக்கோட ஜப்பனீஸ் பிஞ்ச். ஓகே, ஜப்பனீஸ் பிஞ்ச் ஐ நேம் ஹிம் லக்கி பிகாஸ் ஹிஸ் பாடி கலர் இஸ் ஒயிட் அண்ட் யூ நோ லக்கி இஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் லைட் பிரவுன் கலர்.
7: ஆமா ஆமா,
9: நீங்க எல்லாம் இளம் பிள்ளம் பிள்ளைங்க, சோ நீங்க எல்லாம் லட்டை குடிப்பீங்க. ஸ்டாபாக்கி அதெல்லாம் குடிப்பீங்க. இந்த மாதிரி கோப்பியோட விட்டுருவோம். அவன் சவுண்ட் பண்றது குரு குரு குரு குரு குரு அவ்வளவு சவுண்டா. ஓகே, தென் ஐ ஹேவ் கிரீன் ஐ ஃபின்ச். கிரீன் ஐ ஃபின்ச் இஸ் த ஐஸ் இஸ் கிரீன். ஓகே, தென் ஐ ஹேவ் கிரே ஃபின்ச். ஓகே, they compete. No, inside my house itself they will compete each other. Green eye finch.
8: சண்டை போடுறாங்க வீட்ல அண்ணன் தம்பி மாதிரி?
9: இல்ல இல்ல இல்ல, they will sing. You see, it's a song bird. Song bird normally ஒரு பாட்டு ஒரு குருவி பாடுதுன்னா அந்த finches they அவங்களோட habit is ஒரு finch சத்தம் கேக்குதா. Okay, the other finch will start singing.
8: Wow.
9: Okay, because என் ரூம் இருந்து அடிக்கடி இந்த have you heard about sparrow?
8: ஆமா,
9: sparrow. Sparrow is a bird which is okay, and the sparrow parakudena and the sign is going to rain. Sparrow is because I study about bird. So when sparrow flies, when sparrow is flying, if you see so many sparrows flying around, that means it's going to rain. So there was one time a sparrow came into my window and sitting down. And it's a very beautiful color. It's a red color body, the black feathers, and the eyes is blue. எங்கிட்ட குறிய எங்கிட்ட புறாக்களை பத்தி கேட்டீங்கன்னா, ஓகே ஓகே, இந்த ரிசர்ச் தே ஹவ் டன் தட் வை டு பேர்ட்ஸ் சிங் ஏர்லி இன் தி மார்னிங். ஏன் காலையிலே கூவுது? ஏன் நீங்க சொல்லுங்க, பதில் தெரியுமா? தெரிஞ்ச பதில் சொல்லுங்க.
7: யாரோ எழுந்திருச்சு வேலைக்கு போங்கடான்னு சொல்லுது இல்லையா?
9: அது கோழி கூவுறது, அது சேவல் கூவுறது, குக்கரை கூவுறது. இப்பதான் நிறைய இருக்கு நம்ம ஏரியால. இந்த திஞ்சப்பூர் முகரமா கோழி அது ஒரு பண்ணிய வச்சிடலாம். இல்ல, த ரீசன் வாய் த பேர்ட்ஸ் சிங் இன் த மார்னிங் இஸ் டு அவேக் த plants, the trees, to tell them, to send them a signal, okay, it's already morning, no? Then the plants will realize that, okay, it's morning, it's about time to get the sunlight.
8: மேலே வந்து நிச்சயமாக நீங்க பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம், நீங்க ஒரு பக்ஷி ராஜா, உங்களுக்காக ஒரு அருமையான பாடல ஒலியேற்று அபு, உங்க பறவை எல்லாத்தையும் கேட்டுதான் சொல்லுங்க.
9: பக்ஷி ராஜா என்ன கொஞ்சம் வளர்க்கீங்களா? எனக்கு தெரியும், நமக்கு
7: எந்திரன் 2.0 பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பக்ஷி ராஜான்னு. சரி, இவ்வளவு விஷயங்கள் நீங்க பகிர்ந்து கொண்டீங்க. ஒரு நாள் உங்களை சந்திச்சு உங்க கூட ஒரு காணொளி, உங்க பறவைகளையும் சேர்த்து ஒரு காணொளி நம்ம தயாரிச்சு பதிவேற்றம் பண்ணல,
8: எங்க ரெண்டு பேரும் பேரை மாத்திரோம்.
7: நன்றி அபு.
9: Thank you.

0: தகவலை வழங்கியோர்.
1: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். 7:07 மீடியாகாப் ஒலி 9:06 செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பேகம். அதிபர், நாடாளுமன்ற நாயகர், துணை நாயகர்கள் ஆகியோரின் சம்பள உயர்வுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த மாதம் அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட புதிய அரசியல் சம்பள கட்டமைப்பின் அடிப்படையில் சம்பளங்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. அதிபரின் சம்பளம் வருடத்துக்கு சுமார் 1 மில்லியன் வெள்ளி அதிகரித்து கிட்டத்தட்ட 2.6 மில்லியன் வெள்ளியாகும். 2012 நடத்தப்பட்ட அரசியல் சம்பள மறு ஆய்வுக்கு பிறகு இப்போதைய மாற்றம் செய்யப்படுகிறது. அதிபரின் சம்பளம் பிரதமரின் மாத சம்பளத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுவதாக அமைச்சர் இந்திராணி ராஜா கூறினார். அதிபரின் அடிப்படை மாத சம்பளம் 180,000 வெள்ளி. அதோடு ஒரு மாத போனஸும் பொது சேவை ஊழியர்களுக்கு கிடைக்கும் விகிதத்துக்கு ஏற்ப ஆண்டு மாறு விகிதத் தொகையும் வழங்கப்படும். நாடாளுமன்ற நாயகரின் ஆண்டு சம்பளம் 550,000 வெள்ளியிலிருந்து 900,000 வெள்ளியாக உயர்த்தப்படும். துணை நாயகர்களின் ஆண்டு தொகை 135,000 வெள்ளியாக உயர்த்தப்படும். புதிய எம்ஆர்டி நிலையங்கள் அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் அவற்றுக்கு அருகே வீடுகளை வாங்கிய 8 அரசாங்க ஊழியர்களிடம் காவல்துறை விசாரணை நடத்தும். பொது சேவைகளுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் சன்ஜுன் சிங் நாடாளுமன்றத்தில் அதனை தெரிவித்தார். 2007-2014 இடையே ரயில் நிலையங்கள் திட்டமிடுவதில் சம்பந்தப்பட்ட 191 ஊழியர்களின் சொத்து பரிவர்த்தனைகள் ஆராயப்பட்டன. அவர்களில் 8 பேர் மேலும் விசாரிக்கப்பட வேண்டியிருப்பதாய் அமைச்சர் சொன்னார். எனினும் அவர்கள் தவறு புரிந்ததாக கூறிவிட முடியாது என்பதையும் திரு சான் வலியுறுத்தினார். அரசாங்க ஊழியர்களுக்கு இரகசிய தகவல்கள் அவ்வப்போது கிடைக்கும். ஆனால் அவர்கள் அந்த தகவல்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் கூறினார். அத்தகைய தகவல்களை அவர்களுக்கு நெருக்கமானவர்களுடனும் பகிரக்கூடாது. தனியார் வீடு வாங்குவது மற்ற சில பரிவர்த்தனைகள் ஆகியவற்றை அரசாங்க ஊழியர்கள் அறிவிக்க வேண்டும் என்பதையும் திரு சான் வலியுறுத்தினார். மனிதவள அமைச்சு ஆள்குறைப்புக்கு ஆளானோருக்கு உரிய அனுகூலம் வழங்க வழியிருந்தும் அதை செய்ய தவறிய நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுப்பது பற்றி பரிசீலிக்கிறது. எது ஆள்குறைப்பு என்பதை தெளிவாக வரையறுத்து வழிகாட்ட முத்தரப்பு பங்காளிகளுடனும் அமைச்சு இணைந்து செயல்படும். நிறுவனங்கள் வேலைக்கு ஆள் எடுப்பது குறைந்து வரும் வேளையில் ஊழியர்களுக்கு கூடுதல் ஆதரவு அளிப்பது பற்றி அமைச்சு ஆராய்கிறது. சிங்கப்பூரில் ஆள்குறைப்பு அதிகரித்துள்ளதாகவும் வேலை இழந்தோரில் குறைவானோரே 6 மாதத்துக்குள் வேறு வேலையில் சேர்ந்தனர் என்றும் அண்மைய புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. எனினும் நீண்டகால அடிப்படையில் நிலைமை சீராயிருப்பதாக தற்காலிக மனிதவள அமைச்சர் ஜாஸ்மின் லாவ் கூறியுள்ளார். 2 ஆண்டுக்குள் வேலைக்கு திரும்புவோரின் விகிதம் முந்தைய காலாண்டுகளைப் போல மாற்றமின்றி உள்ளது. செயற்கை நுண்ணறிவு புழக்கம் பெருகுவதால் ஆள்குறைப்பு அதிகரிப்பதாய் கூற முடியாது என்று திரிபாட்டி லாவ் சொன்னார். மோசடிகளில் ஈடுபடும் இளையர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படுவதை உறுதி செய்ய அரசாங்கம் புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தவிருக்கிறது. இளம் குற்றவாளிகளுக்கு தண்டனை விதிக்கும்போது மறுவாழ்வுக்கு பொதுவாக முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. அதைத் தொடர்ந்து புதிய சட்டத்தை கொண்டு வருவது பற்றி இன்று நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. மோசடி குற்றங்களில் ஈடுபட நினைப்போருக்கு இது கடுமையான எச்சரிக்கையாக அமையும் என்று மூத்த அமைச்சர் கா சண்முகம் கூறினார். உடற்பயிற்சி அழகு பராமரிப்பு நிலையங்களில் நீண்டகால திட்டங்களுக்காக சிலர் ஆயிரக்கணக்கில் முன்கூட்டியே பணம் செலுத்துகின்றனர். திட்டங்களில் சேர்வதற்கு முன் நிறுவனத்தின் நிபந்தனைகளையும் பணத்தை திரும்பப் பெறுவதற்கான விதிமுறைகளையும் கவனமாக பார்ப்பது முக்கியம் என்கிறார் நிதி ஆலோசகர் உஷாராணி.
3: 1 இயர்க்கு மெம்பர்ஷிப் எடுத்தீங்கன்னா நீங்கள் $1,000 கட்டணும். ஆனால் நீங்கள் வந்து 3M மெம்பர்ஷிப் நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து $2,000 தான் கட்டணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ அங்கே மெம்பர்ஷிப்பை பயன்படுத்த முடியலையா, அவங்களோட பணம் வந்து வேஸ்ட் ஆகுது. பின் குறிப்புகளை வந்து படிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ பேங்கில் காசை போட்டு பேங்க் திடீர்னு இழுத்தி மூடிட்டாங்கன்னா அங்கே வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஃபீச்சர் இருக்குது. ஸோ அவங்க போட்ட காசுக்கு பேர் மூலம் அவங்களுக்கு திருப்பி கிடச்சிடும். ஆனால் இந்த ஃபீச்சர் வந்து நம்மளோட ஜிம் மெம்பர்ஷிப்லேயோ இல்லை பியூட்டி மெம்பர்ஷிப்லையோ அவ்வளோவா வந்து கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. நம்ம போட்ட பணம் என்ன ஆக போகுது, நம்மளுக்கு வந்து திருப்பி தருவாங்களா, இந்த மாதிரி கேள்வி கேட்கணும்.
2: இது குறித்த மேல் விவரங்களை இன்றிரவு 8:30 தொலைக்காட்சி செய்தியில் காணலாம். இந்தியாவில் எதிர்த்தரப்பு காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான பேரணியின் போது சிறிது நேரம் காவல்துறையால் தடுத்து வைக்கப்பட்டார். வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் முறைகேடுகள் நடந்ததாய் எதிர்க்கட்சியினர் குற்றஞ்சாட்டினர். நாடாளுமன்றத்திலிருந்து இந்திய தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணியாக சென்ற அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். பிரதமர் நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக எதிர்க்கட்சியினர் குற்றஞ்சாட்டியிருக்கின்றனர்.
4: சொல்லும் பொருளும் ஏர்ஸ்பேஸ் வான்வெளி. ஒவ்வொரு நாடும் வட்டாரமும் அதன் வான்வெளியை பாதுகாக்கும் உரிமையை கொண்டுள்ளது. ஏர்ஸ்பேஸ் வான்வெளி.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8:00 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
5: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
6: மாலை 4:00 முதல் 8:00 வரை டீ கடை ஆதரவு.
7: தினம் ஆர்கேஜி நெய்.

0: ஈஸி பீட். ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாயாலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
3: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
2: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாயாலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுமட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாயாலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
4: ஜாயாலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
6: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
5: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
6: போன? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
5: நான் இததான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
6: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
5: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
8: 7 செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து இடம் பெறுகின்றது
9: உங்கள் அபிமான நிகழ்ச்சி, உலகத்திலேயே சிறந்த நிகழ்ச்சி.
10: டீ கடையெல்லாம் நாங்க வந்து டீ குடிச்சு முடிச்சாச்சு, இப்ப இரவு சாப்பாடு சாப்பிடுமா, பசிக்குது அப்படின்றாங்க சில பேர்.
9: ஆமா, வீட்டுல நல்ல சமையல் தடபுடலா நடந்திருக்கும். வீட்டுல நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. இனிமே நாங்க வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும். இருந்தாலும் பரவாயில்ல,
10: அடுத்த 1 பாருங்க, உங்களுக்கு என்ன பிரமாதமான விஷயங்களா காத்துட்டு இருக்க. சில நேரத்துல நித்யா, நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், நம்ம வந்து நம்ம கண்ணுல வந்து தங்கம் தெரியணும் அப்படின்னு
9: நினைச்சாங்கல்ல,
10: தெரியும்னு சொல்ல நீங்க அணிஞ்சிட்டு வருவீங்க, அணிஞ்சிருப்பாங்க, அந்த மாதிரி சொல்றேன். நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதை பத்தி ஒரு அழகான ஒரு தியரி இருக்கு, அதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்ல போறோம்.
9: நான் என்ன நினைக்க போறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்க வந்து யோசிச்சுக்கீங்க. காத்திருக்கும் பாடங்களின் முன்னோட்டம் ஷாஜஹான் திரையிலிருந்து மென்மையான இந்த பாடல் காத்திருக்கு 80களில் வெளிவந்த நல்ல மெதுவா சில பாடல்களை நாம இப்போ கேட்க போறோம்.
10: இது நித்யாவோட ஸ்டைலே இல்லையே.
9: இல்லதான், இது எப்ப பார்த்தாலும் நம்ம பாணியில கொண்டு வந்த. இப்படி நம்ம நேர்களுடைய மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு தானே செய்யணும்.
10: ஆமா, நாங்க உங்க மனசுல இருக்கிற மாதிரி நீங்களும் எங்க மனசுல இருக்கீங்க.
9: இப்ப வாங்க, உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்.
11: ஆவி பறக்கும் டீக்களை பக்கமா வாங்க. உங்களுக்காக விமலா நித்யா 4 8 வரைக்கும் கொஞ்சம் காசு, நிறைய மியூசிக்.
12: ஆவி பறக்கும் டீக்களை
10: வாங்க, சந்தோஷமா இருக்கலாம்.
9: அதற்கான குறிப்பு வந்துட்டு
10: இருக்கிறதுக்கு இந்த குறிப்புகளை நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு
9: சொல்றாங்க.
10: எப்படி ஓஹோன்னு இருக்கு?
9: ஓஹோன்னு.
10: ஆமா, அதுக்கு வந்து ரெட் கார்ட் தியரி அப்படின்னு ஒரு தியரி இருக்கு.
9: ரெட் கார்ட் தியரியா?
10: ஆமா. இப்ப நீங்க காலை எழுந்திருக்கிறீங்க, இன்றைக்கு வந்து நான் வந்து சிவப்பு நேரத்துல ஒரு மினி கூப்பரை பாக்க போறேன் அப்படின்னு நீங்க காலை எந்திரிக்கும் போது மனசுல நினைக்கிறீங்க. வெளியே நீங்க போய் பார்த்தா எல்லாமே மினி கூப்பரா, அதுவும் சோப்பர் இருக்கலையா மினி கூப்பரா தெரியும்.
9: எப்படி?
10: அதுதான் ரெட் கார்ட் தியரி. நீங்க காலையில நீங்க வந்து உங்களுக்குள்ளேயே பாருங்க, நீங்க பாருங்க, நான் கண்டிப்பா நிறைய சிவப்பு நேரத்துல மினி கூப்பரை பார்க்க போறேன் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சீங்கன்னா, என்ன ஆசைப்படுறீங்களோ அதே போலதான் சிவப்பு நேரத்துல நீங்க வாகனங்களை பாப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி நீங்க தேடும் போது உங்களுக்கு அது மாதிரியான வாகனங்கள் தான் மனசுல தெரியும், அல்லது கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க.
9: அப்படியா?
10: ஆமா, அதே மாதிரிதான் வாழ்க்கையில சில நேரத்துல நம்ம என்ன தேடுறோம்னு இருக்கு. நாம கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம், எல்லாருமே என்ன பழி வாங்க காத்துட்டு இருக்காங்க, எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்க உங்ககிட்ட வருவாங்க.
9: கண்ணோட்டத்தை மாத்துவோம்,
10: என்ன சுத்தி எல்லாருமே நல்லவங்க இருக்காங்க, எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு நினைச்சு பாருங்களேன், நீங்க அப்படிப்பட்டவங்களா ஈர்ப்பீங்க. அதுதான் ரேகா தியரி அப்படின்னு சொல்றாங்க.
9: விம்லா நான் கண்ணு முடிட்டேன், என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? ரிஷிகாந்த்
10: அதுக்கு இருக்கும் சம்பந்தம் இல்ல.

0: இன்னும் கிளம்பலையா?
1: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
1: டீ கடையோட நாம இணைஞ்சிருக்கிறோம். பொது போக்குவரத்து மன்றம் இவ்வாண்டு ஒட்டுமொத்தமாக 7 விழுக்காடு பயண கட்டண சீரமைப்பை அனுமதித்துள்ளது. இது அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச சீரமைப்பான 14.7 விழுக்காட்டில் பாதியை விட குறைவாகும்.
2: மேலும் ஆதரவாக மாதாந்திர பயண அட்டை விலையிலும் வேலை நில போக்குவரத்து சலுகை அட்டையை வைத்திருப்போருடைய கட்டணத்திலும் எந்தவித உயர்வும் இருக்காது.
1: அரசாங்கம் 80 வெள்ளி மதிப்புள்ள பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகளை வழங்குவதோடு கூடுதல் குடும்பங்கள் பயனடைய தகுதி வரம்பையும் விரிவுபடுத்தும். இத்தகவலை வழங்குவது பொது போக்குவரத்து மன்றம்.
2: நீங்களும் இளையராஜாவோட பேசுறியா?
1: அப்ப நீங்க தொடர்ந்து கேட்க வேண்டிய ஒரே ஒரு நிகழ்ச்சி டீ

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை நிகழ்ச்சி. வாங்க நேரத்தை சரிபார்த்து விடலாம். இப்போது 7:26 ஆயிடுச்சுங்க.
2: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
0: இவ்வங்கத்திற்கு
2: ஆதரவு DMY ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 Serangoon Road, சிங்கப்பூர்.

0: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கட.
4: சிங்கப்பூர்ல ஃபார்முலா 1 கிராண்ட் பிரீ.
6: சிங்கப்பூர்ல மீண்டும் நடைபெறவிருக்கிறது. இந்த முறை இந்த வருஷம் அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் மெரினா பே ஸ்ட்ரீட் சர்க்கிட்ல இது நடக்குது. அதற்கான பல ஏற்பாடுகள் சிங்கப்பூர்ல நடந்துட்டு இருக்கு. நம்ம பொதுமக்களுக்கும் பலவிதமான நடவடிக்கைகளும் இப்போ ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. நம்ம பிள்ளைகளுக்கும் இது ஒரு நல்ல அனுபவமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்ச்சர்ட் சாலையில ஆர்ச்சர்ட் பெடாக் கிராண்ட் பிரீ சீசன் சிங்கப்பூர் 2026 அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இது என்னன்னா, நீ ஆன் சிட்டி சிவிக் பிளாசா அப்படிங்கிற ஒரு பெரிய பேரங்காடி இருக்கு இல்லையா, இத மாலை 4 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணிக்கு என்ன செய்ய போறாங்கன்னா, அந்த இடத்தையே இருட்டா மாத்தி, அந்த இடத்தையே, அதாவது சுற்றி நம்ம வந்து கடைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கடைகள்ல மூடி விட்டு அந்த இடத்தையே அவங்க ஒரு சர்க்கிட்டா மாத்த போறாங்க. நம்ம பிள்ளைகள் இதுல கோ கட், அதாவது ட்ரிஃப்ட் செய்வதற்கு ஒரு பெரிய ஏற்பாடு நடத்திட்டு இருக்காங்க.
4: நல்லா இருக்கு.
6: ஆமா, அது மட்டும் இல்லாம பெரியவர்களுக்கு ரேசிங் ஸ்டிமுலேட்டர்ஸ், அதாவது இப்ப அமர்ந்தபடி அவங்க ஒரு ரேசிங் வாகனத்துல அவங்க அமர்ந்து எப்படி அவங்க வாகனத்தை ஓட்ட

0: அப்படின்னு சொல்லிட்டு முன்னுக்கு ஒரு திரை இருக்கும், அதை விளையாடி அவங்க பார்க்கலாம்,
1: அந்த உடறிவு கிடைக்கும் உங்களுக்கு.
0: ஆமா, அது மட்டும் இல்லாம நியான் செஸ் அப்படிங்கிற பீட் தி ஸ்ட்ரீட் செஸ் ஹஸ்லர் இந்த ஒரு போட்டி அங்கமும் நடைபெறும் இருக்கிறது. டர்போ பிளே ஆர்கேட் அப்படின்னு பல விளையாட்டுகளை அவங்க ஏற்பாடு செய்யறாங்க.
1: தேங்கப்பா கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு நித்யா.
0: எப்ப இது நடக்குதுன்னா அக்டோபர் 8-ஆம் தேதியிலிருந்து 10-ஆம் தேதி வரைக்கும் ஆர்ச்சர்ட் பேடாக் கிராண்ட் ப்ரீ சீசன் சிங்கப்பூர் 2026 இந்த நிகழ்ச்சி ஆர்ச்சர்ட் சாலைகள்ல நடக்கவிருக்கிறது. குறிப்பாக நியான் சிட்டி சிவிக் பிளாசாக்கு நீங்க மாலை 4 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் அங்க நீங்க சென்றீங்கன்னா இந்த விளையாட்டுகள்ல நீங்க ஈடுபடலாங்க.
1: அதிவேக வாகனத்துல ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, நல்ல அனுபவம் காத்துட்டு இருக்கு, தவறாம குடும்பத்தோட செல்லுங்க.

0: செம்மையாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க, லேசா காலியா நல்ல
2: கத்திரிக்காய். சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
3: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
4: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்.
3: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
4: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை எண் 1 கேம்பல் லேன்.
5: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8 4 3 0 4 9 5 0 8 4 3 0 4 9 5 0 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
2: ஒலி 968
6: சினிமா சினிமா
7: நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்தியாவின் மிகவும் மதிக்கப்படும் சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருவராக நம்ம வந்து கருதுறோம். அவரை அவருடைய சுயசரிதை, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இப்ப படமாக்க போறாங்க விமலா. இந்த படத்தை ஜெமினி பிலிம்ஸ் சர்க்கிட் இவங்க தயாரிக்க போறாங்க விமலா. இந்த படத்துல கொஞ்சம் புதுமுக நடிகராக இருக்கும் ஆரியன் ஷாம் இவர் நடிச்சிருக்காரு.
0: யார் அவர் அப்படின்னு சிலர் கேட்கலாம். அந்த நாள் அப்படின்னு ஒரு திரைப்படம் சில வருடங்களுக்கு முன்பாக வெளிவந்த திரைப்படம் அமைஞ்சிருந்தது. ஒரு திகிலான அந்த திரைப்படத்துல அவர் நடிகனாக அறிமுகம்
7: வெளியிட உள்ளதாகவும் அவங்க அறிவிச்சிருக்காங்க.
0: அப்படின்னா படத்தை இன்னும் கொஞ்ச நாள் எதிர்பார்க்கலாம்.

0: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை நிகழ்ச்சி. இப்ப வாங்க வானிலை எப்படி இருக்குன்னு சரி பார்க்கலாம். மேகமூட்டமாக இருக்கும், நல்ல வெப்பமா இருக்கும் அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸுக்கும் 35 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்கும்.
0: அவங்க சிங்கப்பூரின் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 7:50 நிலவரப்படி வடக்கு 68 ஆகவும், மேற்கு 56 ஆகவும், மத்திய பகுதி 92 ஆகவும் பதிவாகி இருக்கு.
1: தெற்கு பகுதியில 67 ஆகவும், கிழக்கு பகுதியில 82 ஆகவும் பதிவாகி இருக்குங்க.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
0: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிராய்ஸ்.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
1: என்னெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க தெரியுமா?
4: எங்களா
1: மேல
4: பேசிருந்த சில நேரங்களை அந்த வாய்ப்புக்காக நம்ம காத்திருக்காம அப்படிப்பட்ட வாய்ப்பு நாம இப்படி பெறதுக்கு முயற்சிக்கிறோம் அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ரெக்கா தியரி, இந்த தியரி வந்து எப்படி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதையும் நாம அலசி ஆராய்ஞ்சோம்.
1: 1, 2, 3 அங்கத்துல இன்றைக்கு நான் ஒரு மஞ்சளும் கருப்பும் பல வண்ணங்களும் சேர்ந்த ஒரு பிராட் பில் சிட்டுக்குருவியாக நான் மாறியிருந்தேன். நேர்களும் அழகாக 3 குறிப்புகளுக்கு சட்டன பதில் சொல்லி பறவைகளை பற்றி பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டாங்க. விமலா,
4: அதே நேரத்துல நம்ம நேர்களுக்காக அடுத்து வர இருக்கும் திரைப்படத்தை பற்றி தகவலை கொடுத்திருந்தோம்.
1: ஆமா, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படமாக்க போறாங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம சிங்கப்பூர்ல Formula 1 கார்பந்து போட்டிகள் நடைபெறவிருக்கின்றன. அதன் தொடர்பாக பல நடவடிக்கைகள் சிங்கப்பூர்ல நடைபெறவிருக்கிறது, அந்த தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டோம்.
4: இவை மட்டும் இல்லாம இடம்பெற்ற பாடல்கள் தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருந்தா எங்களுக்கு மகிழ்ச்சி தான்.
1: அப்படி நிம்மதியா தூங்க போடுவோம்ல நாமளும்.
4: ஆனா நீங்க தூங்க போக கூடாது. இரவில் ஆட்டம் பாய்ஸ்ல ஒரு பாய் தனியா வரப்போறாரு நவீன், அவருக்கு துணையா கண்டிப்பா தொடர்ந்து ஒலியோட இணைந்து தவறாதீங்க.
1: இப்போது விடை பெற்றுக் கொள்கிறோம். உங்கள் வைப் பேபி,
4: ரவுடி பேபி,
1: இது டீ கடை.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்றச்செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ்.

0: நடந்தது, சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
1: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். 8:00 மீரகா போலி 9:06 செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பேகம். மனிதவள அமைச்சு ஆள் குறைப்புக்கு ஆளானோருக்கு உரிய அனுகூலம் வழங்க வழியிருந்தும் அதை செய்ய தவறிய நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுப்பது பற்றி பரிசீலிக்கிறது. எது ஆள் குறைப்பு என்பதை தெளிவாக வரையறுத்து வழிகாட்ட முத்தரப்பு பங்காளிகளுடனும் அமைச்சு இணைந்து செயல்படும். நிறுவனங்கள் வேலைக்கு ஆள் எடுப்பது குறைந்து வரும் வேளையில் ஊழியர்களுக்கு கூடுதல் ஆதரவு அளிப்பது பற்றி அமைச்சு ஆராய்கிறது. சிங்கப்பூரில் ஆள் குறைப்பு அதிகரித்துள்ளதாகவும் வேலை இழந்தோரில் குறைவானோரை 6 மாதத்துக்குள் வேறு வேலையில் சேர்ந்தனர் என்றும் அண்மைய புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. எனினும் நீண்டகால அடிப்படையில் நிலைமை சீராயிருப்பதாக தற்காலிக மனிதவள அமைச்சர் ஜஸ்மின் லாவ் கூறியுள்ளார். ஈராண்டுக்குள் வேலைக்கு திரும்புவோரின் விகிதம் முந்தைய காலாண்டுகளைப் போல மாற்றமின்றி உள்ளது. செயற்கை நுண்ணறிவு புழக்கம் பெருகுவதால் ஆள் குறைப்பு அதிகரித்திருப்பதாய் கூற முடியாது என்று திரிபாட்டி லாவ் சொன்னார். புதிய MRT நிலையங்கள் அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் அவற்றுக்கு அருகே வீடுகளை வாங்கிய 8 அரசாங்க ஊழியர்களிடம் காவல்துறை விசாரணை நடத்தும். பொது சேவைகளுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் சந்திரன் சிங் நாடாளுமன்றத்தில் அதனை தெரிவித்தார். 2007-2014 இடையே ரயில் நிலையங்கள் திட்டமிடுவதில் சம்பந்தப்பட்ட 191 ஊழியர்களின் சொத்து பரிவர்த்தனைகள் ஆராயப்பட்டன. அவர்களில் 8 பேர் மேலும் விசாரிக்கப்பட வேண்டியிருப்பதாய் அமைச்சர் சொன்னார். எனினும் அவர்கள் தவறு புரிந்ததாக கூறிவிட முடியாது என்பதையும் திரு சான் வலியுறுத்தினார். அரசாங்க ஊழியர்களுக்கு ரகசிய தகவல்கள் அவ்வப்போது கிடைக்கும். ஆனால் அவர்கள் அந்த தகவல்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடாது என்று அவர் கூறினார். சிங்கப்பூரில் முஸ்லிம் தம்பதிகளுக்கான விவாகரத்து நடைமுறை எளிமையாக்கப்படலாம். சிங்கப்பூரின் அம்லா எனும் முஸ்லிம் சட்ட நிர்வாக நடைமுறையில் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் இதற்கு வழியமைக்கின்றன. கலாச்சார சமூக இடையர்துறை அமைச்சு இன்று நாடாளுமன்றத்தில் திருத்த மசோதாவை முதல் வாசிப்புக்கு முன்வைத்தது. வெளிநாட்டில் விவாகரத்து செய்த தம்பதியர் சொத்து பிள்ளைகள் தொடர்பான விவகாரங்களுக்காக தற்போது வெவ்வேறு நீதிமன்றங்களை நாட வேண்டியிருக்கிறது. முன்மொழியப்பட்ட மாற்றங்களின்படி தகுதி பெறும் தம்பதி அவற்றை ஷரியா நீதிமன்றத்திலேயே கையாளலாம். நேரமும் செலவும் மிச்சமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவாகரத்து வழக்கில் பிள்ளைகளின் நலனை பாதுகாக்க நீதிமன்றத்துக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்படலாம். கடல்துறைக்கான இணைய பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்க சிங்கப்பூர் கடல்துறை துறைமுக ஆணையம் திட்டமிட்டுள்ளது. கடல்துறை மேலும் மின்னிலக்கமயமாகி வரும் நிலையில் மாற்றங்கள் குறித்து ஆராயப்படுகின்றன. பரிந்துரைக்கப்பட்ட புதிய சட்ட மாற்றங்களின் கீழ் ஆணையத்திற்கு முக்கிய கணினி கட்டமைப்புகளை அடையாளம் கண்டு இணைய பாதுகாப்பு விதிமுறைகளை நிர்ணயிக்க அதிகாரம் வழங்கப்படும். இணைய அபாயங்களை எதிர்கொள்ள கடல்துறையை மேலும் தயார்படுத்துவது நோக்கம். கடல்துறை சேவைகளுக்கான உரிம கட்டமைப்பை வலுப்படுத்தவும் கைவிடப்பட்ட கப்பல்களை விரைவாக அகற்றவும் தானியக்க கப்பல்கள் ஆளில்லா வானூர்திகள் போன்ற புதிய தொழில்நுட்பங்களை ஒழுங்குபடுத்தவும் மசோதா வகை செய்யும். புலாவ் தகோங்கில் எரிசக்தி உள்கட்டமைப்பு குழுமத்தை அமைப்பதற்கான சாத்தியத்தை சிங்கப்பூர் ஆராய்ந்து வருகிறது. எதிர்காலத்தில் ஹைட்ரஜனை பயன்படுத்தக்கூடிய இயற்கை எரிவாயு மின் உற்பத்தி நிலையங்கள், திரவ இயற்கை எரிவாயு முனையம், குறைவான கரிமத்தை வெளியேற்றும் இதர எரிசக்தி தொழில்நுட்பங்கள் ஆகியவை அதில் இடம்பெறலாம். புலாவ் தகோங்கில் உத்தேச நில பயன்பாடுகளை ஆய்வு மதிப்பிடும் என்று எரிசக்தி சந்தை ஆணையம் தெரிவித்தது. 2027 நடுப்பகுதிக்குள் ஆலோசகரை நியமித்து இடத்துக்கான பெருந்திட்டத்தை தயாரிக்க ஆணையம் திட்டமிட்டுள்ளது. உடற்பயிற்சி அழகு பராமரிப்பு நிலையங்களில் நீண்ட கால திட்டங்களுக்காக சிலர் ஆயிரக்கணக்கில் முன்கூட்டியே பணம் செலுத்துகின்றனர். திட்டங்களில் சேர்வதற்கு முன் நிறுவனத்தின் நிபந்தனைகளையும் பணத்தை திரும்ப பெறுவதற்கான விதிமுறைகளையும் கவனமாக பார்ப்பது முக்கியம் என்கிறார் நிதி ஆலோசகர் உஷாராணி.
4: 1 இயர்க்கு மெம்பர்ஷிப் எடுத்தீங்கன்னா நீங்கள் $1,000 கட்டணும். ஆனால் நீங்கள் வந்து 3M மெம்பர்ஷிப் நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து $2,000 கட்டணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ அங்கே மெம்பர்ஷிப்பை பயன்படுத்த முடியலையா, அவங்களோட பணம் வந்து வேஸ்ட் ஆகுது. பின் குறிப்புகளை வந்து படிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ பேங்கில் காசை போட்டு பேங்க் திடீர்னு இழுத்தி மூடிட்டாங்கன்னா அங்கே வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஃபீச்சர் இருக்குது. ஸோ அங்கே போட்ட காசுக்கு பெரும்பாலும் அவங்களுக்கு திருப்பி கிடச்சிரும். ஆனால் இந்த ஃபீச்சர் வந்து நம்மளோட ஜிம் மெம்பர்ஷிப்லேயோ இல்லை பியூட்டி மெம்பர்ஷிப்லையோ அவ்வளோவா வந்து கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. நம்ம போட்ட பணம் என்ன ஆக போகுது, நம்மளுக்கு வந்து திருப்பி தருவாங்களா, இந்த மாதிரி கேள்வி கேட்கணும்.
3: இது குறித்த மேல் விவரங்களை இன்றிரவு 8:30 தொலைக்காட்சி செய்தியில் காணலாம். சிங்கப்பூரின் அனைத்து பகுதிகளிலும் காற்று தரம் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியுள்ளது. 7:00 நிலவரப்படி 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு மத்திய பகுதியில் 134 கிழக்கில் 119 மேற்கில் 111 வடக்கே 107 பதிவானது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு காற்று தூய்மை கேட்டு குறியீடு மிதமான நிலையின் உச்சத்துக்கும் ஆரோக்கியமற்ற நிலையின் நடுப்பகுதிக்கும் இடையே இருக்கும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு முன்னுரித்துள்ளது. தெற்கு சுமத்ரா, மேற்கு கலிமந்தான் ஆகிய பகுதிகளிலிருந்து மிதமானது முதல் அடர்த்தியான புகை மூட்டம் சிங்கப்பூரை நோக்கி நகர்வதாய் அமைப்பு சொன்னது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 9:00 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
5: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
6: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
7: Formula One is back under the floodlights. The Singapore Airlines Singapore Grand Prix roars back into the iconic Marina Bay Street Circuit from 9th to 11th October. Feel the adrenaline as the world's fastest drivers battle it out, speeding wheel to wheel as they race for victory at the home of Formula One's spectacular night race. Can Mercedes duo Kimi Antonelli and George Russell keep their momentum going? Or will Ferrari, McLaren and Red Bull turn up the pressure and take the fight all the way to the checkered flag? Strap in for an exciting race filled with full-throttle, high-octane Formula One action as Mediacorp brings you all the action live from 9th to 11th October on Channel 5 and VWatch. The coverage of Formula One Singapore Airlines Singapore Grand Prix 2026 is brought to you by broadcast main sponsor Direct Asia Insurance. Buy motor and travel insurance today at directasia.com.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
9: மீடியா கபலி 968-இல் ஹிந்தி பாடல்கள்.
10: It's time for some Hindi tunes on your favorite station, Oli 968.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: முகத்துல பரு.
3: குட்டைக்கு போங்க.
2: தலைமுடி கொட்டுது.
3: குட்டைக்கு போங்க.
4: ஐயா, கண்ணுக்கு கீழே கருவளையங்கள்.
3: குட் டேக்கு போங்க.
5: எங்க எல்லாருக்கும் இங்க பேட் டேயா இருக்கு, நீங்க என்ன குட் டே குட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க?
3: அத மாத்ததான் உங்களுக்கு குட் டே இருக்குது. த்ரெடிங், ஃபேஷியல்ஸ், க்ரூமிங், எல்லாத்துக்குமே குட் டே பியூட்டி பார்லர் நீங்க நாடலாம். ஒரே இடம்,
5: புதன்கிழமை தோறும் பிற்பகல் 1 மணிக்கு மேல ஆனந்தமான நிகழ்ச்சியை கேளுங்க.
3: புதரங்கத்துல பங்கெடுக்க பரிசுகளை வெல்லுங்க.
5: 101 ஸ்ட்ராங்கன் ரோட், குட் டே பியூட்டி
6: பார்லர். ஒலியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி பாடல்கள்.
7: You're listening to Hindi numbers on 968.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா, 300க்கும் மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம், இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9, 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை, குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
3: You're listening to Hindi Numbers on Media Kavoli 968.
4: Media Kavoli 968 Hindi Padalagal.

0: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
0: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
0: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: Formula One is back under the floodlights. The Singapore Airlines Singapore Grand Prix roars back into the iconic Marina Bay Street Circuit from 9th to 11th October. Feel the adrenaline as the world's fastest drivers battle it out, speeding wheel to wheel as they race for victory at the home of Formula One's spectacular night race. Can Mercedes duo Kimi Antonelli and George Russell keep their momentum going? Or will Ferrari, McLaren and Red Bull turn up the pressure and take the fight all the way to the checkered flag? Strap in for an exciting race filled with full-throttle, high-octane Formula One action as MediaCorp brings you all the action live from 9th to 11th October on Channel 5 and MeWatch. The coverage of Formula One Singapore Airlines Singapore Grand Prix 2026 is brought to you by broadcast main sponsor Direct Asia Insurance. Buy motor and travel insurance today at directasia.com.
3: Media Kabuli 96.8 Hindi Paadalgal.
4: You're listening to Hindi Numbers on Only

0: Thank you for listening to Woody
1: 98. வணக்கம். 9:00 மீடியாகாப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பீகம். அதிபர், நாடாளுமன்ற நாயகர், துணை நாயகர்கள் ஆகியோரின் சம்பள உயர்வுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த மாதம் அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட புதிய அரசியல் சம்பள கட்டமைப்பின் அடிப்படையில் சம்பளங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதிபரின் சம்பளம் வருடத்துக்கு சுமார் 1 மில்லியன் வெள்ளி அதிகரித்து கிட்டத்தட்ட 2.6 மில்லியன் வெள்ளியாகும். 2012 நடத்தப்பட்ட அரசியல் சம்பள மறு ஆய்வுக்கு பிறகு இப்போதைய மாற்றம் செய்யப்படுகிறது. அதிபரின் சம்பளம் பிரதமரின் மாதச் சம்பளத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுவதாய் அமைச்சர் இந்திராணி ராஜா கூறினார். அதிபரின் அடிப்படை மாதச் சம்பளம் 180,000 வெள்ளி. அதோடு 1 மாத போனஸும் பொதுச் சேவை ஊழியர்களுக்கு கிடைக்கும் விகிதத்துக்கு ஏற்ப ஆண்டு மாறு விகிதத் தொகையும் வழங்கப்படும். நாடாளுமன்ற நாயகரின் ஆண்டு சம்பளம் 550,000 வெள்ளியிலிருந்து 900,000 வெள்ளியாக உயர்த்தப்படும். துணை நாயகர்களின் ஆண்டு தொகை 135,000 வெள்ளியாக உயர்த்தப்படும். சிங்கப்பூரில் முஸ்லிம் தம்பதிகளுக்கான விவகாரத்து நடைமுறை எளிமையாக்கப்படலாம். சிங்கப்பூரின் அம்லா எனும் முஸ்லிம் சட்ட நிர்வாக நடைமுறையில் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் இதற்கு வழியமைக்கின்றன. கலாச்சார சமூக இளையர்துறை அமைச்சு இன்று நாடாளுமன்றத்தில் திருத்த மசோதாவை முதல் வாசிப்புக்கு முன்வைத்தது. வெளிநாட்டில் விவாகரத்து செய்த தம்பதியர் சொத்து பிள்ளைகள் தொடர்பான விவகாரங்களுக்காக தற்போது வெவ்வேறு நீதிமன்றங்களை நாட வேண்டியிருக்கிறது. முன்மொழியப்பட்ட மாற்றங்களின்படி தகுதி பெறும் தம்பதி அவற்றை ஷரியா நீதிமன்றத்திலேயே கையாளலாம். நேரமும் செலவும் மிச்சமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவாகரத்து வழக்கில் பிள்ளைகளின் நலனை பாதுகாக்க நீதிமன்றத்துக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்படலாம். இதற்கிடையே 2028 திறக்கப்படும் சிங்கப்பூரின் முதல் இஸ்லாமிய கல்லூரி சொந்தமாக பட்டயங்கள் சான்றிதழ்களை வழங்க அனுமதிக்கப்படலாம். கடல்துறைக்கான இணைய பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்க சிங்கப்பூர் கடல்துறை துறைமுக ஆணையம் திட்டமிட்டுள்ளது. கடல்துறை மேலும் மின்னிலக்கமயமாகி வரும் நிலையில் மாற்றங்கள் குறித்து ஆராயப்படுகின்றன. பரிந்துரைக்கப்பட்ட புதிய சட்ட மாற்றங்களின் கீழ் ஆணையத்திற்கு முக்கிய கணினி கட்டமைப்புகளை அடையாளம் கண்டு இணைய பாதுகாப்பு விதிமுறைகளை நிர்ணயிக்க அதிகாரம் வழங்கப்படும். இணைய அபாயங்களை எதிர்கொள்ள கடல்துறையை மேலும் தயார்படுத்துவது நோக்கம். கடல்துறை சேவைகளுக்கான உரிம கட்டமைப்பை வலுப்படுத்தவும் கைவிடப்பட்ட கப்பல்களை விரைவாக அகற்றவும் தானியக்க கப்பல்கள் ஆளில்லா வானூர்திகள் போன்ற புதிய தொழில்நுட்பங்களை ஒழுங்குபடுத்தவும் மசோதா வகை செய்யும். டாம்சன் ஈஸ்ட்கோஸ்ட் ரயில் பாதையின் சில பகுதிகளில் ரயில் சத்தத்தை குறைக்க புதிய சாதனங்கள் பொருத்தப்படவுள்ளன. அதற்கான குத்தகைக்கு நிலப்போக்குவரத்து ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. தண்டவாளத்தில் அதிக வளைவுகள் உள்ள நிலையங்களுக்கு இடையே இறைச்சலை குறைக்கும் சாதனங்களை பொருத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ரயில்களின் வேகத்தை குறைப்பது, தண்டவாள மேற்பரப்பை சீரமைப்பது போன்ற நடவடிக்கைகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்படுகின்றன. ரயில் சேவை இல்லாத பராமரிப்பு நேரத்தில் புதிய சாதனங்கள் பொருத்தப்படும். புலாவ் தெகோங்கில் எரிசக்தி உள்கட்டமைப்பு குழுமத்தை அமைப்பதற்கான சாத்தியத்தை சிங்கப்பூர் ஆராய்ந்து வருகிறது. எதிர்காலத்தில் ஹைட்ரஜனை பயன்படுத்தப்படக்கூடிய இயற்கை எரிவாயு மின் உற்பத்தி நிலையங்கள், திரவ இயற்கை எரிவாயு முனையம், குறைவான கரிமத்தை வெளியேற்றும் இதர எரிசக்தி தொழில்நுட்பங்கள் ஆகியவை அதில் இடம்பெறலாம். புலாவ் தெகோங்கில் உத்தேச நில பயன்பாடுகளை ஆய்வு மதிப்பிடும் என்று எரிசக்தி சந்தை ஆணையம் தெரிவித்தது. இடம் பொருத்தமானதாக இருந்தால் சிங்கப்பூரில் அதிகரித்து வரும் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் அது முக்கிய பங்காற்றக்கூடும். 2027 நடுப்பகுதிக்குள் ஆலோசகரை நியமித்து இடத்துக்கான பெருந்திட்டத்தை தயாரிக்க ஆணையம் திட்டமிட்டுள்ளது. தமாசிக் பலதுறை தொழிற்கல்லூரியின் சுமார் 600 மாணவர்களுக்கு வித்தியாசமான F1 கார் பந்தய அனுபவம் கிடைக்கவிருக்கிறது. வகுப்பறைக்கு அப்பால் மெய்நிகர் பந்தய தடத்தில் தரவுகளை சேகரிக்க அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மாணவர்களுக்கு கை கொடுக்கும். F1 பாவனை பயிற்சி காரை பயன்படுத்தி வாகனத்தை செலுத்தும் வேகம் திசை மாற்றுவது, நிறுத்துவது போன்ற தரவுகளை சேகரித்து மாணவர்கள் ஆய்வு மேற்கொள்வர். அது பந்தயத்தில் ஓட்டுநரின் செயல்திறனை உடனுக்குடன் மேம்படுத்த உதவியாக இருக்கும். ரெட்பூல் அணியினர் பயன்படுத்தும் அதே அம்சங்களை கொண்ட வாகனம் பாவனை பயிற்சியில் பயன்படுத்தப்படும். சிங்கப்பூரில் தமாசிக் பலதுறை தொழிற்கல்லூரியில்தான் அந்த பயிற்சி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மலேசியாவிலிருந்து வரி செலுத்தாமல் டீசல் இறக்குமதி செய்த சிங்கப்பூரர்கள் இருவருக்கு முறையே 3 மில்லியன் வெள்ளிக்கு மேல் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சுமார் 4.5 மில்லியன் லிட்டர் டீசல் இறக்குமதி செய்யும்போது உரிய தகவல் அறிவிக்காமல் வரி செலுத்துவதை தவிர்த்தனர். 2024 ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை குற்றங்கள் நடந்தன. 51 வயது சுவா இ ஹோங்கும் 48 வயது எங் லியோ குயும் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். அவர்கள் சுமார் 2.5 மில்லியன் வெள்ளி வரி செலுத்த தவறினர். குற்றங்களில் ஈடுபட்ட போது சுவா சிஎன்சி பெட்ரோலியம், பிஎஸ் எனர்ஜி ஆகிய நிறுவனங்களின் நிர்வாக இயக்குநராகவும் எங் அவற்றின் இயக்குநராகவும் இருந்தனர். அவர்களுடைய திட்டத்தை பற்றி சிங்கப்பூர் சுங்கத்துறைக்கு தகவல் கிடைத்ததும் அவர்கள் பிடிபட்டனர். சுங்கத்துறை சட்டத்தின் கீழ் வரி செலுத்த தவறும் ஒருவருக்கு அந்த வரியைப் போல் 20 மடங்கு வரை அபராதமும் ஓராண்டு வரையிலான சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செய்தியை நாடுங்கள். வணக்கம்.
0: திடீர்னு கத்தாரில் மிசைல் அட்டாக் பண்ணாங்க. சிங்கப்பூருக்கு நாங்கள் திரும்ப போகுமான்னு தெரியாமல் இருந்துச்சு.
2: ஹாலிடே போனவங்களுக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து அவங்களே ரிப்பேட்டரேட் பண்ணியிருக்கோம்.
3: எதிர்பார்த்து காத்திருந்த சுற்றுலா பயணம் எதிர்பாராத விதத்தில் மாறினார்.
4: Ministry of Foreign Affairs-ல ரெஜிஸ்டர் பண்ணணுமா?
5: எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணலனா இன்சூரன்ஸ் வேலை செய்யாது.
3: வசந்தத்தில் வரும் புதன் 9:30 மணிக்கு எதிர்

0: இரவினில் ஆட்டம் அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, உங்களுக்காக நிகழ்ச்சியை படைக்க வந்துட்டேன். இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை படைக்க வந்துட்டேன். நான் தான் உங்களுடைய நவீன் குணசேகரன். நல்ல ஒரு செவ்வாய் கிழமையில நம்ம இணைஞ்சிருக்கோம். இந்த வாரம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அக்டோபர் மாதத்தின் ஆரம்ப கட்டத்துல தான் நம்ம இருக்கோம். அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்லும் போது பொதுவா தீபாவளி ரொம்ப சீக்கிரமா வந்துடும். ஆனா இந்த ஆண்டு கொஞ்சம் தாமதமா வந்திருக்கு. அதாவது நவம்பர் 8ஆம் தேதி வரப்போகுது. இன்னும் ஒரே ஒரு மாசம் தான் இருக்கு. இன்னும் 2 நாள் கழிச்சு ஒரே ஒரு மாசம் தான் இருக்கு. உங்களுடைய ஆயுத்தம்லாம் எப்படி இருக்கு? செஞ்சிட்டீங்களா? தயார்படுத்திட்டீங்களா? தயார்படுத்த ஆரம்பிக்க போறீங்களா? பொதுவாகவே நம்ம இந்தியர்கள் வந்து கடைசி நேரத்துல தான் எல்லாமே ஷாப்பிங் எல்லாம் செய்வாங்க, வீட்டை அலங்கரிக்க ஆரம்பிப்பாங்க. அதெல்லாமே செஞ்சிடாதீங்க. அதாவது கடைசி நேரத்துல செஞ்சிடாதீங்க, இப்பவே செய்ய ஆரம்பிங்க. எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளுமே ஏதாச்சும் ஒரு சின்ன பணியில ஈடுபட்டு அதை ஒன்னொன்னா நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா தீபாவளி வர நேரத்துல எல்லாமே நீங்க வந்து முடிச்சிருப்பீங்க. நீங்க வந்து நல்லா சொகுசா உட்கார்ந்து தீபாவளியை கொண்டாடலாம். சரி, தீபாவளி ஒரு பக்கம் இருக்க, நம்மள சூழ்ந்து இந்த நேரத்துல புகை மூட்டை தான் அதிகமா இருக்கு. அதனுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு நம்ம பாத்துருவோம். காற்று தூய்மை குறியீடு அது இன்றைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, நேற்றை விட ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். வடக்கு பகுதியில 50, மேற்கு பகுதியில 71, தெற்கு பகுதியில 53, கிழக்குலயும் மத்திய பகுதியிலும் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. மத்திய பகுதியில 84, கிழக்கு பகுதியில 85. சரி, இன்றைக்கு குறைஞ்சிருக்கு, இதோட வந்து புகை மூட்டம் இருக்காது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஒரு நாள் இறங்குது, இன்னொரு நாள் ஏறுது. அதனால தயவு செஞ்சு உங்களுடைய உடல் நலத்தை தொடர்ந்து பேணி பாத்துக்காத்துக்கங்க. சரி, நேர்களை தாமதிக்காம நிகழ்ச்சிக்குள்ளார நம்ம போயிடுவோம். இன்றைய முதல் 1 மணி நேரத்துல பொதுவா நம்ம ஒரு தலைப்பு தொட்டு பேசுவோம். ஆனா தலைப்பு அப்படின்னு சொல்றதை விட ஒரு கேள்வி மூலமாக ஒரு தலைப்பை நான் அறிமுகப்படுத்த விரும்புறேன். அது என்ன கேள்வி, என்ன தலைப்பு அப்படிங்கறத பொறுத்திருந்து கேளுங்க. அதற்கு பிறகு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்குமே உங்களுடைய விருப்ப பாடல் அங்கம். நீங்க தொடர்ந்து உங்களுடைய விருப்ப பாடல்களை அனுப்பலாம். எப்போதுமே அளவு கடந்ததா இருக்கு. அதனால நான் கொஞ்சம் தேர்ந்தெடுத்து தான் நான் ஒளிபரப்ப வேண்டியதா இருக்கு. ஒருவேளை உங்களுடைய பாடல் நான் ஒளிபரப்பணும்னா கண்டிப்பா உங்ககிட்ட நான் சொல்லுவேன். ஒளிபரப்பாம போனேன்னா அதுவும் உங்ககிட்ட நான் சொல்லுவேன். நாளைக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்லுவேன். எந்த ஒரு கவலை இல்லாம தொடர்ந்து எனக்கு அனுப்பிக்கிட்டே வாங்க. 9778896 இப்பவே நீங்க அனுப்ப ஆரம்பிக்கலாம். அதற்கு பிறகு உங்களுக்காக சுவாரஸ்யமான தகவல்கள் அங்கம் இருக்கு, காதல் பாடல்கள் இருக்கு, திரை தகவல் இருக்கு, இவ்வாறு கலைஞர் அங்கம் இருக்கு, எல்லாமே இருக்குங்க. அதனால தொடர்ந்து ஒளிப்பக்கமாவே இருங்க. இது உங்கள் இரவினில் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.
1: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
2: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
1: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யாரு வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
2: ஆமா, அவங்களை நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
1: தொடர்புக்கு
2: 8854-8989 நெட்லி வந்தாச்சு.
3: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: முகத்துல பரு.
6: குட்டைக்கு போங்க.
5: தலைமுடி கொட்டுது.
6: குட்டைக்கு போங்க.
7: ஐயா, கண்ணுக்கு கீழே கருவளையங்கள்.
6: குட்டைக்கு போங்க.
2: எங்க எல்லாருக்கும் இங்க பேட் டேயா இருக்கு, நீங்க என்ன குட்டே குட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க?
6: அத மாத்ததான் உங்களுக்கு குட் டே இருக்குது. த்ரெடிங், ஃபேஷியல்ஸ், க்ரூமிங், எல்லாத்துக்குமே குட் டே பியூட்டி பார்லர் நீங்க நாடலாம். ஒரே இடம்,
2: புதன்கிழமை தோறும் பிற்பகல் 1 மணிக்கு மேல ஆனந்தமான நிகழ்ச்சியை கேளுங்க.
6: உதிரங்கத்துல பங்கெடுக்க பரிசுகளை வெல்லுங்க.
2: 101 ஸ்ட்ராங்கன் ரோட்,

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: இரவின் ஆட்டம் நிகழ்ச்சியில நம்ம இணைஞ்சிருக்கோம் நேயர்களே. இன்றைக்கு ஒரு தலைப்பை தொட்டு நம்ம பேச போறோம். ஆனா அந்த தலைப்பு ஒரு கேள்வி வடிவத்துல உங்ககிட்ட நான் கேட்க போறேன். அந்த கேள்வி மூலமாக அந்த தலைப்பு என்ன அப்படின்னு நான் அறிமுகப்படுத்த போறேன் அப்படின்னு நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலயும் நான் சொல்லியிருந்தேன். அந்த கேள்வி என்னன்னா, ஒரு குப்பை உங்க கையில இருக்கு, ஒரு டிஷ்யூவா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு சாப்பாடு பொருளா இருக்கட்டும், நீங்க வீசுறீங்க, சரியா, நீங்க குப்பை தொட்டியில வீசுறீங்க, அது யாருக்கு சொந்தம்? புரியுதா? உங்க கையில ஒரு உணவு பொருள் இருக்கு, ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கு, நீங்க அதை அப்புறப்படுத்துறீங்க, நீங்க வீசுறீங்க, ஒரு குப்பை தொட்டியில வீசுறீங்க, அது யாருக்கு சொந்தமாகும்? சரி, ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வியா இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுக்கறேன். ஒன்னு, அது இன்னும் உங்களுக்கு தான் சொந்தம். இன்னொன்னு, அரசாங்கத்துக்கு சொந்தம், அல்லது யாருக்குமே சொந்தமே கிடையாது அப்படின்னு மூன்று குறிப்புகளை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கேன். இதுல எந்த பதில் சரியான பதில்? நான் கேட்ட கேள்வியிலேருந்து உங்களால யூகிக்க முடியும்னு நினைக்கிறேன் இன்றைய தலைப்பு என்னவா இருக்கும்னு. இருந்தாலுமே உங்களுடைய பதிலை எனக்கு அனுப்புங்க. 9678898 வாட்ஸ்அப் மூலமாக குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை அனுப்புங்க.

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
1: என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
2: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
1: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
2: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வெக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
3: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன்.
4: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.

சற்று முன்பாக உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். அதாவது உங்க கையில இருக்கிற அந்த குப்பையை நீங்க தூக்கி எறியறீங்க, ஒரு குப்பை தொட்டிக்குள்ளார நீங்க போடுறீங்க. அந்த குப்பை யாருக்கு சொந்தம் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டு மூன்று குறிப்புகளை நான் வழங்கினேன். குறிப்புகள் அப்படின்னு சொன்னது மூன்று ஆப்ஷன்ஸ் நான் வழங்கினேன். ஒன்று உங்களுக்கு சொந்தம், இன்னொன்னு அரசாங்கத்துக்கு சொந்தம், அல்லது மூன்றாவது யாருக்குமே சொந்தமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன், அதற்கு பலரும் உங்களுடைய பதில்களை அனுப்பியிருந்தீங்க. ஆனா பலரும் சரியான பதில் தான் சொல்லியிருக்கீங்க. அதாவது அந்த குப்பை அரசாங்கத்துக்கு சொந்தம். உங்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். இதை பத்தி நான் நினைக்கவே இல்லை. யாராச்சும் என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நானும் சொல்லியிருப்பேன், ஆமா நீங்க அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா யோசிச்சு பார்க்கும்போது ஒரு குப்பையுமா அரசாங்கத்துக்கு சொந்தம்? இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன்னா, அண்மையில இந்த ஒரு நடவடிக்கை கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிக்கிட்டே வருது. ப்ராப்ளம் ஆகிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்றத விட ஒரு சிலர் வந்து இதுல ஈடுபடுறாங்க.

0: அபராதம் விதிக்கப்படலாம், கிட்டத்தட்ட 1000 வெள்ளி வரைக்குமே அபராதம் விதிக்கப்படலாம் அப்படின்னு இன்றைக்கு நான் தெரிந்து கொண்ட ஒரு தகவல். ஆனா ஏன் நான் வந்து குப்பை தொட்டி தானே தேடுறேன், இதுல என்ன வந்துட போகுது? ஃபைண்டர்ஸ் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன் மேன்ஸ் ட்ரேஷ் இஸ் அனதர் மேன்ஸ் ட்ரெஷர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது மற்றவங்க தூக்கி ஏறியற ஒரு பொருள் எனக்கு வந்து அது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கலாம், நான் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு தானே எனக்கு தோணுது. அது உண்மைதான். ஆனா நீங்க ஒரு சில விஷயத்த நீங்க தவறு விட்டீங்கன்னா உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படலாம். சிங்கப்பூர்ல எல்லாமே அபராதமா அப்படின்னு கேட்டுறாதீங்க. இது ஒரு நல்ல சட்டம் தான் நினைக்கிறேன். அது ஏன், எதற்காக, எந்த சூழ்நிலையில உங்களுக்கு அபராதம் விதிப்பாங்க அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்றேன். இது உங்கள் ஒளி 9:00 ஏற்று கேட்டாலே பரவசம்.
1: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: செவ்வாய்க்கிழமை அக்டோபர் 6 இன்று நாணய செலவணி என்ன அப்படின்னு நம்ம பாத்துருவோம். ஓர் அமெரிக்க டாலர் 1.28 ஒரு யூரோ 1.44 ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.71 ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 91 100 இந்திய ரூபாய் 1.33 100 இலங்கை ரூபாய் 39 ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3.19.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம் நேர்களே. நேரம் இப்பொழுது 9:35. சரி, இன்றைய நிகழ்ச்சியில நம்ம வந்து சற்று முன்பாக உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல நீங்க ஒரு குப்பையை வீசுறீங்க, அது யாருக்கு சொந்தம்? குப்பை தொட்டியில நீங்க ஒரு குப்பை வீசுறீங்க, யாருக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதற்கு பலரும் சரியான பதில நீங்க சொல்லியிருந்தீங்க, அதாவது அரசாங்கத்துக்கு தான் அது சொந்தம் அப்படின்னு. அதற்கு பிறகு உங்ககிட்ட நான் ஒரு தகவல் சொல்லியிருந்தேன், சரி நீங்க வந்து ஒருவேளை குப்பை தொட்டியிலேருந்து நீங்க குப்பையை எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படலாம் அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஆனா என்ன சூழ்நிலைகளை உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு இப்பதான் நம்ம பார்க்க போறோம். இந்த பிசிஆர்எஸ் ஸ்கீம் ஆரம்பிச்சதுல இருந்து பலரும் குப்பை தொட்டிகள்லேருந்து இந்த புட்டிகளை தேட ஆரம்பிக்கிறாங்க, கேன்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதனால ரொம்ப அசுத்தமான ஒன்று, சுகாதாரமற்ற ஒரு செயல் அப்படின்னு பலரும் குற்றஞ்சாட்டுறாங்க. அது உண்மைதான். ஏன்னா நம்ம என்னதான் கொஞ்சம் செஞ்சாலுமே குப்பை தொட்டிலேருந்து ஒரு பொருளை எடுக்கும்போது இதனால வேண்டாத ஒரு சில பின் விளைவுகள் வரலாம்ல. ஆக எப்ப நமக்கு அபராதம் விதிக்கப்படும்னா, நீங்க அந்த குப்பை தொட்டிலேருந்து ஒரு சில விஷயங்களை நீங்க எடுக்கிறீங்க, தேடுறீங்க, அதற்கு பிறகு நீங்க அதை சுத்தப்படுத்தாம நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படலாம். சரி, நீங்க வந்து குப்பை தொட்டிலேருந்து எல்லாத்தையுமே நீங்க எடுக்கிறீங்க, ஒரு சில புட்டிகளை தேடுறீங்க, கேன்களை தேடுறீங்க, நீங்க வச்சுக்கிறீங்க, அதற்கு பிறகு இருக்கிற அந்த குப்பை எல்லாமே மறுபடியும் குப்பை தொட்டியில் நீங்க போடாம நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 வெள்ளி வரைக்குமே அபராதம் விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக நீங்க குப்பை தொட்டிலேருந்து ஒரு பொருளை எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் பொறுப்போட இருங்க, முதல்ல கொஞ்சம் சுத்தபத்தமா இருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதற்கு பிறகு கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கங்க. நீங்க ஒரு குப்பையை வெளியே எடுக்கிறீங்கன்னா அதே குப்பையை மறுபடியும் உள்ளே போட்டுருங்க. அது மட்டும் இல்லாம சட்டப்பூர்வமா நம்ம பார்க்கும்போது ஒரு குப்பை குப்பை தொட்டியில இருக்கும்போது அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அதனால நீங்க அங்கிருந்து ஒரு விஷயத்தை நீங்க எடுக்கும்போது ஒரு சில வேலைகளை அது திருட்டா கூட கருதப்படலாம். அதனால ஒரு நீங்க குப்பை தொட்டியை பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு அதுல இருந்து பொருட்களை எடுக்காதீங்க முடிந்த அளவுக்கு. ஆனா எனக்கு புரியுது, ஏன்னா இந்த மாதிரியான ஒரு முயற்சி வரும்போது, பிசிஆர்எஸ் ஸ்கீம் அப்படின்னு ஒரு முயற்சி வரும்போது நீங்க காசு பார்க்கலாமே, ஒருத்தர் வந்து அதை வீசுறாங்க, அதை வைத்து நான் வந்து காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக தான் முடியுது. ஆனா இருந்தாலுமே சட்டப்பூர்வமாக கொஞ்சம் நினைச்சு பாருங்க, குப்பை தொட்டிலேருந்து நீங்க ஒரு பொருளை யாருக்கிட்டையும் கேட்காம நீங்க எடுக்கும்போது ஒரு விதத்துல அதுவும் ஒரு திருட்டு தான்.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம், உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் GST வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க. சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
1: 85 சாலை, சிங்கப்பூர்.
3: இந்த அக்டோபரில் மீலிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
4: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அரைந்தார்.
3: மீலிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
5: அலை கடல திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
6: பாத்தீங்களா, இவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க, நீங்களும் ஓடி போயிடுங்க. அப்படி பண்ணலாம்,
7: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்கதான் வந்தாகணும்.
8: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்கன்னு.
9: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
8: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
9: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
8: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
5: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
9: ஒவ்வொரு நாள் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
8: ரஃபி நவீன் வழங்கும்
10: இரவின் இல்லாட்டம் இடைநில்லா கொண்டாட்டம்.
11: மறக்காம கேளுங்க.

குப்பைகளை பத்தி நம்ம பேசிட்டோம். ஒருவேளை குப்பை தொட்டிலேருந்து நீங்க ஒரு பொருளை எடுக்கிறீங்கன்னா அதை திருட்டா கூட நீங்க கருதப்படலாம். அல்லது நீங்க எடுத்து வைத்து அதை மறுபடியும் நீங்க சுத்தப்படுத்தாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு அபராதம் வழங்கப்படும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். சரி, குப்பையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த மறுபயணிட்டு அந்த முயற்சியை பத்தி நான் கொஞ்சம் பேச விரும்புறேன். ரொம்ப அண்மையில தான் ஆரம்பிக்கப்பட்டது, கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்துல ஆரம்பிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இந்த பிசிஆர்எஸ் ஸ்கீம், அதாவது நீங்கள் ஒரு பொருளை வாங்கும்போது, குறிப்பாக ஒரு புட்டியோ நீங்கள் ஒரு கேனையோ வாங்கும்போது அதில் 10 காசு வந்து நீங்கள் பார்க்கலாம். ரீஃபண்ட் சிஸ்டம், நீங்கள் 10 காசு கொடுப்பீங்க, அதே கேனை நீங்கள் மறுபடியும் நீங்கள் கொடுக்கும்போது, திருப்பி கொடுக்கும்போது உங்களுக்கு 10 காசு வழங்கப்படும். சரி, நானும் என்னுடைய முடிந்த அளவுக்கு நானும் கொஞ்சம் சேகரித்து வைப்பேன். என்னென்ன வாங்குறேனோ அந்த ஒரு முத்திரை இருந்தால் நான் சேர்த்து வைப்பேன், கழுவி நான் சேர்த்து வைப்பேன். ஒரு கிட்டத்தட்ட என்ன வரும், ஒரு 5 or 10 பொருள் தான் வரும் நினைக்கிறேன். அது எல்லாத்தையுமே அந்த இயந்திரத்துக்கு நான் போய் மறுபடியும் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படும் போது அங்கே தான் இருப்பாங்க. பெரிய பெரிய பையா சேகரித்து வச்சு எல்லாருமே ஒன்றுன்னா போட ஆரம்பிப்பாங்க. நானும் பார்ப்பேன், நான் அசிங்கமாக இந்த 5, 10 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 கேன்ஸ் கூட அவங்க சேகரித்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எங்கேருந்து தான் எடுத்திருக்காங்க எனக்கும் தெரியல. நான் என்ன செய்வேன், என்னால் தான் இதுக்கெல்லாம் ஒரு வெள்ளிக்கெல்லாம் என்னால் கண்டிப்பாக காத்திருக்க முடியாது. அவங்கக்கிட்டே நான் தானமாக நான் வாழுங்கிறேன், நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே அந்த ஒரு காசு ஒரு வெள்ளி நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தானமாக வழங்கிடுவேன். அதே மாதிரி அண்மையில் ஒரு பாட்டி இருந்துச்சு, நான் எல்லாருமே நம்ம ஒன்று கூடணும், என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே, அதில் நம்ம நிறையா பானங்களை நம்ம வாங்கியிருந்தோம். நான் நண்பர்கள்கிட்ட சொன்னேன், எல்லாருமே வீசிக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்னா, தயவு செஞ்சு இதை சேர்த்து வைங்க, இதை நம்ம மறுபடியும் நம்ம கொடுக்கும்போது நம்ம அந்த காசை நம்ம எடுக்கலாம், அது நமக்கு பயனாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது தான் அவங்க சரி எல்லாத்தையுமே ஒரு பையில சேகரிக்க ஆரம்பித்தாங்க. சரி, நம்ம இன்னும் முடியலை, நம்ம இன்னும் அங்கே இருந்தோம். திடீர்னு ஒருத்தர் வந்து சைக்கிளில் வந்தார், வந்து பார்த்துட்டு இதெல்லாமே உங்களுடைய கேனா, இதை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டார். நான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன், அப்படின்னா அவர் சைக்கிளில் வர்றாரு அப்படின்னு சொல்லும்போது எத்தனை பேரை கடந்து வந்திருப்பார், ஒவ்வொருத்தரையும் அவர் கேட்டிருக்காரு, நான் எடுக்கலாமா, உங்களுக்கு வேணான்ட்டி நான் வச்சுக்கிறேன், இதுலேருந்து நான் கொடுத்து நான் வந்து எனக்கு காசை எடுத்துக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் மரியாதை தான் அது கேட்டார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி நான் இதை நான் வீட்டுக்கு கொண்டு போய் அதை நான் இயந்திரத்துக்கு கொண்டு போகிற வரைக்குமே எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாக இருக்கும், நீங்களே எடுத்துக்கங்க, எவ்வளோ வரப்போகுது நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இப்படி ஒரு பொழுதுபோக்காக ஒரு சிலர் வந்து செய்கிறாங்க, ஒரு சைட் ஹசல், அதாவது பணத்தை சம்பாதிக்கிற ஒரு யுக்தியாக இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மறுபயணீடு முயற்சி ஒரு நல்ல முயற்சி தான், ஆனால் அதை நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது பொறுத்து. தயவு செஞ்சு குப்பை தொட்டில எல்லாம் போய் தேடுற அளவுக்கு போகாதீங்க. அங்கங்க உங்களுடைய கண்ணில் அது தென்பட்டுச்சுன்னா நீங்க வந்து சேகரிச்சு வைங்க, கழுவி வைத்து நீங்க மறுபடியும் நீங்க கொடுத்துடலாம். ஆனா குப்பை தொட்டில போய் தேடுற அளவுக்கு வேணாம்னு எனக்கு தோணுது. ஆனா ஒருவேளை நீங்க செஞ்சீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய உடல் நலத்தை பாத்துக்கங்க, உங்களுடைய சுகாதாரத்தையும் நீங்க பாத்துக்கங்க.

0: காதல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் வி முத்தையா அண்ட் சன்ஸ். எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
1: மெட்ராஸ் காபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வழி தான்.
0: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
1: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
2: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோஸ்லே, தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
3: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முகப்பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முகப்பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முகப்பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், 101 சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
4: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.

0: தேட தேட புதையல் கூட கிடைச்சிரும்.
1: பாட்டு கிடைக்குமா?
2: கடல்லே இல்லையா?
3: ஆனா எங்க கிட்ட இருக்கு. இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரை நேயர் விருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு.
0: 1.5 மணி நேரம் அதுல நீங்க கேக்குற பாட்டு கிடைக்கும்.
1: இரவின் ஆட்டம்
4: பாடல்கள் கேளுங்கள், மறைந்து விடுங்கள்.
5: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க 3 வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
6: தொலைபேசி மூலமா அழைங்க
1: 669-1198.
5: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
6: வாட்ஸ்அப் மூலமாக
1: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்.
5: 9678-8968.
1: உங்க விருப்ப பாடல்களை
6: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
1: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.
0: விருப்ப பாடல் அங்கத்துக்கு நம்ம வந்துட்டோம். 10 மணி நம்ம கடந்துட்டோம் நேர்களே இரவு நாட்டம் நிகழ்ச்சியில. சரி, இன்றைக்கு முதல் பாடல் 70களில் இடம்பெற்ற ஒரு பாடல். நீதி திரைப்படத்திலிருந்து 2 பேர் இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. டேவிட் ஜியும் கேட்டிருக்காரு, பாலசுப்ரமணியம் பாலாவும் கேட்டிருக்காரு. பாலசுப்ரமணியம் பாலா இந்த திரைப்படத்திலிருந்து ஏதாவது ஒரு பாடலை போடுங்க அப்படின்னு என்கிட்டயே விட்டாரு. ஆனா டேவிட் ஜி வந்து இந்த திரைப்படத்திலிருந்து குறிப்பாக நாளை முதல் குடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. பாடல கேட்கறதோட நீங்க விட்டுறாதீங்க, இதை கொஞ்சம் பின்தொடருங்க, சத்தியம் செய்யுங்க நீங்களும் நாளையிலேருந்து நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு. சரி, சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் நம்ம முதல்ல கேட்க போறோம். அதற்கு பிறகு பி சுஷிலா பாடிய 2 பாடல்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன். தொடர்ந்து நீங்கள் அது என்னென்ன பாடல்கள் அப்படின்னு பிறகு சொல்றேன். இது உங்கள் இரவனில் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
3: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
2: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
3: மில்கி மிஸ்ட் தயிர்
2: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
3: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
2: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
6: பின்னணி பாடகி பி சுஷிலா பாடிய 2 பாடல்களை நம்ம அடுத்து கேட்க போறோம். 2 பாடல்களையும் கேட்டீங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட பாடகி, அதாவது பலவிதமான பாடல்களையும் அவங்க பாடியிருக்காங்க, பலவிதமான பாடல்களையும் அவங்களால பாட முடியும் அப்படின்னு நிரூபிக்கும் 2 பாடல்களை நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுல முதல் பாடல் ராதாகிருஷ்ணன் நாயுடு பீஷான்லேருந்து ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காரு. நியர் விருப்பம், இனிய இரவு வணக்கம் நவீன அவர்களே, என் விருப்ப பாடலை தயவு செய்து ஒளிபரப்புங்கள். பாடல் அத்தான் என்னத்தான், படம் பாவ மன்னிப்பு, March 16, 1961 வெளியிட்ட ஒரு திரைப்படம். நடிகர்கள் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், தேவிகா, சாவித்ரி அவர்கள் மற்றும் பலர். பாடியவர் பி சுஷீலா. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள். பாடலாசிரியர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். இந்த தகவலோட ஒரு கதையையும் சொல்லியிருக்காரு. இவர் சொல்ற கதையை வச்சு பார்த்தா அவரே அங்க இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் 1960 காலகட்டத்தில் தயாரித்த போது புகழ்பெற்ற ஹிந்தி பாடகி லதா மங்கேஷ்கர் வந்து சென்னைக்கு வந்திருந்தாங்க ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு. அந்த நேரத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, ஏவிஎம் குமரன் எல்லாருமே சந்திச்சாங்க. அந்த நேரத்தில் பி சுஷீலா பாவ மன்னிப்பு படத்துக்காக இந்த பாடலை பாடியிருந்தாங்க. அந்த பாடலோட இசையை கேட்ட உடனே லதா மங்கேஷ்கர் அப்படியே மெய்மறந்து ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த பாடல் பதிவு செய்யப்பட்ட பிறகு லதா மங்கேஷ்கர் ஈவிஎம் குமரனிடம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த பாடல் எத்தனை நாட்களுக்கு வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பதிலுக்கு ஏவிஎம் குமரன், நேற்று தான் பாடல் ஒத்திகை செய்யப்பட்டு இன்று பாடல் பதிவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டதுமே லதா மங்கேஷ்கர் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா வடநாட்டில் ஒரு பாடலை பதிவு செய்யணும்னா கிட்டத்தட்ட 10 நாட்கள் எடுக்கும் அப்படின்னு அவங்களுடைய அனுபவம். ஆனால் இவ்வளவு இனிமையான ஒரு குரல், எப்படிப்பட்ட ஒரு பாடகி, ஒரே ஒரு நாளில் ஒரே ஒரு ஒத்திகை, ஒரே ஒரு ரெக்கார்டிங், ஒரே ஒரு நாளில் பதிவு செஞ்சாங்க அப்படின்னு அவங்க கேட்டதுமே அவங்களால நம்பவே முடியல. ரொம்ப மனமாற விஸ்வநாதன் ராமமூர்த்தியும் பாராட்டினாங்க, பி சுஷிலா அவர்களையும் அவங்க பாராட்டினாங்க. பாருங்க, நம்ம ராதாகிருஷ்ணன் நாயுடு ஒரு வங்கி மாதிரி எத்தனையோ கதைகளை வந்து அவர் அடக்கி வச்சிருக்காரு. எப்பெல்லாம் அது தேவைப்படுதோ ஒவ்வொரு பாடலுக்குமே ஒரு கதையோட தான் அவர் வந்து கேட்பாரு. இன்றைக்கு அவர் கேட்டிருக்கும் பாடல் அத்தான் என்னத்தான், அதோட இந்த கதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. சரி, ஒரு பக்கம் இப்படிப்பட்ட ஒரு மென்மையான பாடலை பி சுஷிலா பாடியிருக்காங்க, அதற்கு மாறா, அதாவது டைரக்ட் ஆப்போசிட்டா, இன்னொரு பாடலை மீராதேவி விரும்பி கேட்டிருக்காங்க. பத்ரகாளி திரைப்படத்திலிருந்து கேட்டேலே அங்கே, ரொம்ப விறுவிறுப்பான ஒரு பாடல் இது, ரொம்ப வேகமான ஒரு பாடல். இதுவும் பி சுஷிலா தான் பாடியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இளையராஜாவுடைய இசையில இந்த 2 பாடல்களையும் கேட்டுட்டு வருவோம். பி சுஷிலாவுடைய குரலை நல்லா சேர்ந்து ரசிப்போம்.

0: இன்று மறைந்த பாடலாசிரியர் புலமை பித்தனுடைய பிறந்தநாள் அப்படின்னு அன்பரசி நமக்கு ஞாபகப்படுத்திருக்காங்க. அதனால அவர் இயற்றிய ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. நாயகன் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா பாடிய நீ ஒரு காதல் சங்கீதம். ரொம்ப அழகான ஒரு பாடல், இளையராஜாவோட இசையில. வாங்க, 80களில் இடம்பெற்ற ஒரு பாடல் இது, சேர்ந்து கேட்போம். இது உங்கள் இரவில் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
1: அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையே நீங்க கேட்கலாம்.
2: கொஞ்சம்
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூ

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
3: சூரிய வெப்பத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50 SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்திலிருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
4: குட்டி பியூரிஃபாலர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
5: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
6: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இதை நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிச்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம 2 நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்க நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேனும் தோற்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்குங்க. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜுவல் காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
8: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வெர்டன் சாலை.
9: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
10: அனுபவம் எப்படி?
9: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
10: கோவன், மரின் பரே, டெம்பனிஸ்னு 3 கிளைகள் அனைத்தும் MRTR இருக்கான். நமக்கு வசதியா போச்சு.
9: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921-5363.
11: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
12: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
11: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
12: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
11: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
12: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
11: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
12: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
11: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
13: இரவின் ஆட்டம் நிகழ்ச்சியின் விருப்ப பாடல் அங்கத்துல நாம இருக்கோம். அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல், ஜெயா விரும்பி கேட்டிருக்கும் பாடல், ஊர் உறங்க அப்படிங்கிற ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. வள்ளுவன் வாசுகி திரைப்படத்திலிருந்து. ரொம்ப நாளாச்சு இந்த பாடல் வந்து ஒளியில கேட்டு நினைக்கிறேன், ஒளியில ஒளிபரப்பி. ஆக இந்த பாடலை நீங்க ஞாபகப்படுத்தியதற்கு மிக்க நன்றி ஜெயா. வாங்க இந்த பாடலை கேட்டுட்டு வருவோம். தொடர்ந்து உங்களுடைய விருப்ப பாடல்கள் எனக்கு அனுப்பிக்கிட்டே இருங்க.

0: கொஞ்ச நேரத்துக்கு நம்ம மறுபடியும் 50களுக்கு நம்ம போக போறோம். நான் இருந்த காலகட்டம் கிடையாது, இருந்தாலுமே 50களில் எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு இந்த பாடல்களை கேட்டாலே உங்களுக்கு தெரியும். அதுல முதல் பாடல் இந்த பாடல் வந்துகிட்டு
1: இருக்கு. கடல் அலையை போலே மறைந்து போக நேருமா.
0: இந்த பாடலை ரஹ்மான் ஷா விரும்பி கேட்டிருக்காரு. ரொம்ப நாளாவே பாடல்களை விரும்பி கேட்டுக்கிட்டு இருந்தாரு, ஆனா அவருடைய பாடலை ஒளிபரப்ப நேரம் பார்த்தல. இன்றைக்கு மறைமுகமா இந்த பாடல் மூலமா என்கிட்ட ஒரு கருத்தை சொல்ல வர்றாரு நினைக்கிறேன். ஆஹா நம் ஆசை நிறைவேறுமா, இந்த பாடல் ஒளிபரப்பாகுமா அப்படின்னு என்கிட்ட கேட்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டு இருக்கு ரஹ்மான் ஷா. அதற்கு பிறகு மாலதி நாயர் கேட்டிருக்கும் இந்த பாடலாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு
2: இருக்கு.
0: இந்த பாடலை அவங்களுடைய அன்பு தோழிகளுக்கு விரும்பி கேட்டிருக்காங்க. பாக்கியம், விஜயா, தங்கம், மாலா அப்படின்னு எல்லாருக்குமே அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த இரண்டு பாடல்களும் கேட்டுட்டு வாங்க. அதற்கு பிறகு உங்களுக்காக 90களில் இடம்பெற்ற ஒரு பாடல் காத்துக்கிட்டே இருக்கு. இது உங்கள் ஒலி 968 கேட்டாலே பரவசம்.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
3: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
2: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
3: மில்கி மிஸ்ட் தயிர்
2: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே, இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
3: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
2: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர். சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்பியோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
4: இந்த இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில 2 பேருக்கு இரவை பகலாக்கணும்னு ஒரு பெரிய குறிக்கோள் இருக்கு. ஒன்னு ஃபாரிஸ், இன்னொன்னு முகமது ரசாக். முகமது ரசாக் நேத்தி ஒரு பாடலை விரும்பி கேட்டிருந்தாரு. அவர் கேட்டிருந்த பாடல் வந்து காதலா காதலா திரைப்படத்தில் இடம்பெற்ற காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. ரொம்ப துள்ளலான ஒரு பாடல், ஆட வைக்கிற மாதிரியான ஒரு பாடல், நகைச்சுவையான ஒரு பாடலும் கூட. உதித் நாராயண், கமல்ஹாசன் பாடியிருப்பாங்க அந்த பாடலை, கார்த்திக் ராஜாவுடைய இசையில. நேத்தி விரும்பி கேட்டிருந்தாரு, ஒளிபரப்ப நேரம் பத்தல, அதனால இன்றைக்கு மறுபடியும் முயற்சி செஞ்சிருக்காரு. உங்களுக்காக உங்களுடைய பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. ரஜா காசு

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
3: பாத்தீங்களா, இப்பதான் நான் சொன்னேன், இந்த இரவல் ஆட்டம் நிகழ்ச்சியில ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் இரவ பகலாக்கணும்னு ஒரு குறிக்கோள் இருக்குன்னு ஒன்னு ராஜாக் சொல்லியிருந்தேன், இன்னொன்னு ஃபாரிஸ சொல்லியிருந்தேன். அவர் இன்னைக்கு பாடலை கேட்கலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதுதான் இப்ப வந்து ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. வைகுண்டபுரம் திரைப்படத்திலிருந்து முட்டபொம்மா முட்டபொம்மா பாருங்களேன், இதுவும் நல்ல ஒரு துல்லனான ஒரு பாடல். கார்த்திகோடைய குரல்ல நான் இந்த பாடல் நம்ம கேட்க போறோம். தமிழ் எஸ் உடைய இசையில சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப வேகமான பாடல்களை கேட்டிருக்காங்க. ஒருவேளை அண்ணன் தம்பியா இருப்பீங்களா ரெண்டு பேரும், இருந்தா சொல்லுங்க. இருந்தாலுமே ரொம்ப நன்றி உங்களுடைய பாடலை விரும்பி கேட்டதற்கு. ஆடிக்கிட்டே இந்த பாடலை கேளுங்க.
4: கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சி கொஞ்சி கொல்லும் பொம்மை நீயேதானாமோ, நீ கொஞ்சம் அசஞ்சாலி கும்மோ, ஓ சிரிப்பு தெரிக்கோ ரம்மோ.

அது ஏன்னு தெரியல, இன்னைக்கு எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே பாடல்களை விரும்பி கேட்கிறீங்க. நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நீதி திரைப்படத்திலேருந்து இரண்டு பேர் பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க. அதற்கு பிறகு நான் சொன்ன மாதிரி ஃபாரிஸும் ரஜாக்கும் வேகமான பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க. இப்போ நூர் ஆயிஷாவோ ராமாவையும் ஒரே பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. எனக்கு சந்தோஷம் தான், ஏன்னா ஒரே பாடல் மூலமாக உங்களுடைய ரெண்டு பேருடைய அந்த ரிக்வஸ்டும் பூர்த்தி அடையுதுல, அதில் எனக்கு சந்தோஷம் தான். அடியே நேற்று பிறந்தவள் இந்த பாடல் தான் விரும்பி கேட்டிருக்காங்க. என் தம்பி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியிருக்கும் பாடல், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில. ரெண்டு பேருமே எங்கேயோ இந்த பாடலை கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை ஞாபகத்தில் வச்சு இன்றைக்கு இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. உங்களுக்காக இந்த பாடல் இதோ.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
2: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
0: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
2: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
3: என்னங்க நமக்கு வீடு வாங்க முகவர் இருந்தாங்களே நெட்லி இந்திரா அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா? இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும். ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
4: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம். தொடர்புக்கு 888-9.
2: விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
4: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
2: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
4: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: இரவின் ஆட்டம் நிகழ்ச்சியில நீங்க இணைஞ்சிருக்கீங்க நேர்களே. உங்களுடைய விருப்ப பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் கடந்த 1 மணி நேரமாக. அடுத்த பாடலை நேயர் கணேஷ் விரும்பி கேட்டிருக்காரு. இவரு இந்த பாடல் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே கேட்டுட்டாரு, அதாவது 9 மணிக்கே கேட்டுட்டாரு. அவருடைய பாடலே இப்பதாங்க வருது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் வந்து பாடல்களை விரும்பி கேட்டிருக்கீங்க. எல்லாத்தையுமே ஒன்னொன்னா அடுக்கி வைத்து அதை ஒளிபரப்புறதுக்கு இந்த 1.5 மணி நேரம் பத்தவே பத்தாது. இருந்தாலுமே கணேஷ், உங்களுடைய பாடல் இப்ப வந்துகிட்டு இருக்கு. கோ திரைப்படத்திலிருந்து வெண்பணியை நீங்க விரும்பி கேட்டிருக்கீங்க. ஸ்ரீராம் பார்த்த சாரதி, பாம்பே ஜெயஸ்ரீ பாடியிருக்கும் பாடல் ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில. பாடலை கேட்டுட்டு வாங்க. உங்களுக்காக சுவாரஸ்யமான தகவல்கள் அங்கம் காத்துக்கிட்டு இருக்கு. இது உங்கள் ஒலி 968 கேட்டாலே பரவசம்.

0: நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-1198.
0: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
1: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்.
0: 9678-8968.
2: உங்க விருப்ப பாடல்களை
1: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
2: இது உங்களுடைய இரவு நிலாட்ட பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
3: உங்களுக்கு தெரியுமா,
4: இரவினல் ஆட்டம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க நேயர்களே. இன்றைக்கு அக்டோபர் 6 இந்த ஒரு நாள்ல உலகத்துல என்னென்ன நாட்டில் அனுசரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதாக வேர்ல்ட் செரிபிரல் பால்சி டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. இது ஒரு உடல் குறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பலரும் இதுல வந்து அவங்களுக்கு கிடைச்சா அநேகமாக அவங்க வந்து பிறப்பிலே இது வரும் ஒரு நோய், ஒரு வியாதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். செரிபிரல் அப்படிங்கிறது மூளை, பால்சி அப்படிங்கிறது வீக்னஸ் அப்படின்னு சொல்லப்படுது, ஒரு பலவீனம் அல்லது ஒரு உடல் குறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனால அவங்களால ஒழுங்காக நடக்க முடியாது. நம்ம வந்து மனிதர்கள் இயல்பாகவே நம்ம நடக்கலாம், ஒரு சில செயல்களை செய்யலாம், நடவடிக்கையில் ஈடுபடலாம், ஆனால் அவங்களால முடியாது. இது கிட்டத்தட்ட 17 மில்லியன் மக்களை வந்து பாதிக்குது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் இருக்குது. இத்தனை பேரை பாதிக்கிற இந்த ஒரு உடற்குறையை விழிப்புணர்த்தும் ஒரு தினம் தான் இன்று. அதற்கு பிறகு உலகத்தில் ஒரு சில உணவு வகைகளை கொண்டாடுறாங்க. குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் நேஷனல் டாக்கோ டே அனுசரிக்கிறாங்க. டாக்கோ அப்படிங்கிறது மெக்சிகோவில் உருவாக்கப்பட்ட ஒரு உணவு வகை, இப்போ வந்து உலகத்திலேயே ரொம்ப பிரபலமாக இருக்குது. பலரும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. டாக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு டோட்டியா அப்படின்னு ஒரு லேசாக ஒரு ரொட்டி மாதிரி இருக்கும். அதில் வந்து காய்கறி போடுவாங்க, எரிச்சி போடுவாங்க, கோழியாக இருக்கலாம், மீனாக இருக்கலாம், இறாலாக இருக்கலாம், இது வேணாலும் போட்டு அவங்க சாப்பிடுவாங்க. அந்த டோட்டிலா கூட ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து ரொம்ப மென்மையாக இருக்கலாம், அதாவது அவங்க வாட்டாமல் சாப்பிடலாம். இன்னொன்று வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அதாவது அவங்க பொறிச்சிருப்பாங்க, அது இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஹார்ட் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் அப்படின்னு நீங்கள் சாப்பிடலாம். அதே மாதிரி நம்ம ஆசியா கண்டத்தில் நேஷனல் நூடுல் டே அனுசரிக்கப்படுது. பலருக்கும் ரொம்ப பிடித்தமானது இந்த நூடுல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நூடுல்ஸ்லேயே பல விதமாக இருக்குது. குண்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும், நீளமாக இருக்கும், கட்டையாக இருக்கும் அப்படின்னு பல விதமாக இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் சாப்பிடலாம். அப்படிப்பட்ட விதவிதமான நூடுல்ஸ்க்கான ஒரு நாள் தான் இன்று. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு நேஷனல் ஃப்ரூட் அட் ஒர்க் டே. ஒவ்வொரு மாதமும் என்னுடைய நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள், ஒரு வாரமும் ஒரு நாள்லையும் அவங்க வந்து பழங்களை கொடுப்பாங்க, இலவசமாக கொடுப்பாங்க. ஒரு கூடையில வைத்து எல்லாரும் எடுத்துக்கங்க, சாப்பிட மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. நீங்கள் சாதாரணமான உணவுப் பொருளை வச்சா கூட அதை யாருமே எடுக்க மாட்டாங்க, ஆனால் பழங்களை எல்லாருமே உடனே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவோம், நல்ல ஒரு முயற்சி. ஏன்னா பலரும் பழங்களை சாப்பிட்றது கொஞ்சம் அரிதாக இருக்குது வர வர. அது மட்டும் இல்லாமல் பழங்களுடைய விலையும் ரொம்ப கூடி போயிருக்கு. வேலை எடுத்துல அவங்க இலவசமாக கொடுக்கும்போது ஏன் வேணான்னு சொல்ல போகிறாங்க, அதை உடனே எடுத்து சாப்பிடுவாங்க. இது வந்து பல நிறுவனங்கள் பின்தொடர்ந்து வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில நிறுவனங்களை கொஞ்சம் ஒவ்வொரு வாரமும் செய்வாங்க அல்லது மாசத்துல ஒரு நாள் செய்வாங்க. என்னென்ன பழங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வேறுபடும். இந்த மாசம் ஆப்பிள்னா அடுத்த மாசம் ஆரஞ்சு, டிராகன் ஃப்ரூட், ஹனி டியூ அப்படின்னு பல விதமான பழங்களை அவங்க வந்து இலவசமா கொடுப்பாங்க.
5: இத்தகவலை வழங்கியோர்
6: அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.
7: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 டைமண்ட்ஸ் பவர் யோர் டிசைர்.
8: எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
9: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
8: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
9: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. எவ்வளவு அவங்க தான் எழுதுனாங்க.
10: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றே அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC. 8921-5363.
11: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
9: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கப் இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
11: பலன் கிடைச்சா
9: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்கப்பிடம் கேளுங்க. மீரேக்கப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333988888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekap.com.sg.
4: ஒளி 968 கேக்குறவங்க சிங்கப்பூர்ல மட்டும் கிடையாது, மலேசியால மட்டும் கிடையாது, இந்தியாவிலும் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தியாவில் இருந்தும் பாடல்களை விரும்பி கேட்கறாங்க அப்படின்னு பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு முருகன் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. நேத்தே இந்த பாடலை விரும்பி கேட்டாரு. ஒரு உண்மையை சொல்றேன் முருகன், இந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு பாடல் அப்படிங்கறதுனால தான் நான் வந்து தேர்ந்தெடுத்து நான் ஒளி வரப்பல. இருந்தாலுமே நீங்க மறுபடியும் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கீங்க, அவ்வளவு சோகமா. ரயில் பயணங்கள் திரைப்படத்திலிருந்து அமைதிக்கு பேர் தான் சாந்தி, இந்த பாடலை நீங்க விரும்பி கேட்டிருந்தீங்க. நேத்தே நான் ஒளிபரப்புல, இன்றைக்கு நீங்க மாற்றி ஏதாவது ஒரு புதிய பாடலை விரும்பி கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைச்சேன். இருந்தாலுமே இல்லை, எனக்கு இந்த பாடலாம் வேணும் அப்படின்னு நீங்க ஒத்த காலில் நிக்கிறீங்க முருகன். சரி, நீங்க கேட்டுட்டீங்க, உங்களுக்காக இந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க மகிழுங்க. இருந்தாலுமே அடுத்த முறை நீங்க விரும்பி கேட்கும் போது நல்ல ஒரு சந்தோஷமான பாடலை கேளுங்களேன், மகிழ்ச்சியான ஒரு பாடலை கேளுங்க. அப்பதான் நேயர்கள் கேட்கும் போது அவங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். இருந்தாலுமே இந்த இரவின் ஆட்டம் நிகழ்ச்சியில விருப்ப பாடல் அங்கத்துல யாருக்குமே நம்ம முடியாது வேணாம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். முடிந்த அளவுக்கு உங்களுடைய பாடல்களை நம்ம எப்போதுமே ஒளிபரப்போம். முருகன், உங்களுக்காக உங்களுடைய பாடல் இதோ, கேளுங்க மகிழுங்க, தொடர்ந்து நீங்கள். இது உங்கள் இரவினில் ஆட்டம்.

மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில இரண்டு பாடல்களை நம்ம கேட்க போறோம். அதுல முதல் பாடல் சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, ரொம்ப அழகான பாடல். சந்திரோதயம் திரைப்படத்துல டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடியிருக்கும் பாடல், வாலியின் வரிகளில். இந்த பாடல மலையரச பாண்டியன் இந்தியாவில் இருந்து விரும்பி கேட்டிருக்காரு. நேற்றும் இந்த பாடல் தான் விரும்பி கேட்டாரு. மறுபடியும் இன்றைக்கு முயற்சி செய்து உங்களுக்காக இந்த பாடல் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதற்கு பிறகு மும்தாஜ் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் நம்ம கேட்க போறோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் அன்பு வந்தது என்னை ஆள, சுடரும் சூறாவளியும் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த இரண்டு பாடல்களும் கேட்டுட்டு வாங்க. அடுத்த பாடல் இந்த அங்கத்தின் நிறைவு பாடல். அது என்ன பாடல், யார் அந்த பாடலை கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து கேளுங்க. இது உங்கள் ஒலி 968 கேட்டாலி பரவசம்.

0: ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம், உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் GST வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
1: 85 ஸ்ரீரங்கம் சாலை, சிங்கப்பூர்.
2: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
3: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வெள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வெள்ளிதான்.
2: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
3: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
4: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்டர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
5: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை. சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.

சரி நேர்களே, விருப்ப பாடல் அங்கத்தின் நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். நிறைவு பாடலுக்கு நம்ம வந்துட்டோம். இன்றைய நிறைவு பாடலை விரும்பி கேட்டவர் சாந்தகுமாரி. அவங்க விரும்பி கேட்டிருக்கும் பாடல் காட்டுமல்லி. இளையராஜா அனன்யா பாட் பாடியிருக்கும் பாடல், இளையராஜாவுடைய இசையில. கேளுங்க, மகிழுங்க. அதற்கு பிறகு உங்களுக்காக திரை தகவல், இவ்வார கலைஞர், மலரும் நினைவுகள் அங்கம் எல்லாமே காத்துக்கிட்டே இருக்கு. அதனால எங்க போகாம தொடர்ந்து ஒளி பக்கமாவே இருங்க. இது உங்கள் இரவனில் ஆட்டம். நான் உங்கள் நவீன் குணசேகரன்.

0: ஒலி 9:08
1: சினிமா சினிமா
2: ஆக்ஷன்
3: ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும்.
4: அன்றும் இன்றும் என்றும் எப்போதுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். நேற்றும் ஜெயில இரண்டு பத்தி தான் உங்ககிட்ட நான் தகவலை சொல்லியிருந்தேன், இன்றைக்கும் ஜெயில இரண்டு பத்தி தான். ஆனா என்னன்னா, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பேட்டியை வழங்க போறாரு, ஒரு நேர்காணல கலந்துக்க போறாரு அப்படின்னு தகவல்கள் வந்திருக்கு. இந்த திரைப்படம் ஜெயில இரண்டு அக்டோபர் 15 வெளிவரப்போகுது. எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான், நேற்று ட்ரெய்லர் வெளியானுச்சு. ஆனா 8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திரைப்படத்திற்காக ஒரு நேர்காணல வழங்க போறாரு அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒன்னு, இன்னொன்னு, எல்லாருமே ரொம்ப ஆவலா இருக்காங்க. ஏன்னா கடைசியா 2018 2.0 அவர் ஒரு பேட்டியை வந்து வழங்கியிருந்தாரு. அதற்கு பிறகு எல்லா திரைப்படத்திலுமே அவர் நடிச்சிருந்தாலுமே எந்த ஒரு குறிப்பிட்ட திரைப்படத்திற்கும் அவர் ஒரு பேட்டி வழங்கல. ஏன், ஜெயில 1 கூட அவர் பேட்டி வழங்கல. ஆனா ஜெயில 1 பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். இப்ப இந்த ஜெயில 2 அதிக அளவில் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலுமே அதை இன்னும் உயர்த்துற மாதிரி இப்போ ஒரு பேட்டியை வந்து வழங்க போறாரு. குறிப்பாக 11 ஒரு நேர்காணல் வந்து வழங்க போறாரு அப்படின்னு தகவல்கள் வந்திருக்கு. அவளோட காத்திருப்போம். இது நெல்சன் தான் வழி நடத்த போறாரா எனக்கு தெரியல. ஏன்னா பீஸ் திரைப்படத்தின் போது கூட ஒரு நேர்காணல் வந்து விஜய் கூட செஞ்சிருந்தாரு. அந்த காலகட்டத்தில் விஜய் ரொம்ப நாளுக்கு பிறகுதான் ஒரு நேர்காணல் வந்து ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு முன்பாக அவர் எப்போதுமே இல்லை வேணாம், ஆடியோ லான்ச்க்கு வந்து வருவாரு பேசுவாரு, ஆனா இந்த மாதிரியான நேர்காணல அவர் கலந்து கிடையாது. நெல்சன் கொஞ்சம் கேட்டுதான் அவர் வந்து சம்மதிச்சாரு. இப்ப மறுபடியும் அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சம்மதிச்சிருக்காரு, ஒரு நேர்காணல வழங்க போறாரு.
2: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 and 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

ஒலியில இவ்வாற கலைஞராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் பின்னணி பாடகி சாதனா சர்கம். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடகி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல் நான் எடுத்து வச்சிருக்கேன். சத்யம் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில சாதனா சர்கமும் மெனிதயாலும் சேர்ந்து பாடியிருக்கும் பாடல் யுக பாரதியுடைய வரிகள்ல ரொம்ப அழகா இருக்கோங்க. எப்போதும் இந்த பாடலை கேட்கும் போது நடிகை நயன்தாரா தான் என்னுடைய மனசுக்கு வரவங்க. ஏன் இப்படி சொல்றேன்னா, ஏன்னா அவங்க பாடும்போது, அதாவது அவங்க லிப்சிங் பண்ணும்போது இன்னமும் அவங்களே பாடுற மாதிரி இருக்கும். சாதனா சர்கத்துடைய குரல் அவங்க ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. எப்போதுமே இந்த பாடல் கேட்டா அவங்க பாடிய அந்த பாடல் காட்சி எனக்கு ஞாபகத்துக்கு வரும்.

0: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
1: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வாவ், என்ன விசேஷம்! முகம் ஜொலிக்குதே.
3: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
2: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
3: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
4: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
5: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
6: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
5: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
6: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
6: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
5: ஆமா, அதோட துணை கருவிகள், பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
6: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
5: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
7: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
8: I want to go out and buy phone. Bring me downstairs.
7: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
9: அகோங், you eat already.
7: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

இன்று செவ்வாய்க்கிழமை, அதனால இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியில உங்களுக்காக மலரும் நினைவுகள் அங்கும். சரி, இன்றைக்கு ஒரு பாடல் நான் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு இந்த பாடல், இது என்ன பாடல், முதல்ல இந்த பாடலை கேட்டவுடனே என்ன நினைவு எனக்கு வருது அப்படிங்கறத உங்க கூட நான் பகிர போறேன். இந்த பாடல் உங்களுக்கு எல்லாருமே தெரிந்த ஒரு பாடல் தான் நினைக்கிறேன். உதயா திரைப்படத்திலிருந்து திருவள்ளிக்கேணி ராணி. எனக்கு சின்ன வயசா இருக்கும் போது இந்த பாடலை கேட்டப்ப எனக்கு பெரிய அளவில் இந்த பாடல் ஒரு ஈர்ப்பு கிடையாது. ஏ ராமனுடைய இசையா இருந்தாலுமே எனக்கு தெரியல, சரி எனக்கு பிடிக்கல, நான் ரொம்ப கேட்க மாட்டேன். அப்பப்ப தொலைக்காட்சியில வந்து இடம்பெறும், வானொலியில இடம்பெறும், ஆனா கேட்டதோட சரி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். ஆனா ஏன்னு தெரியல, குறிப்பிட்டு 2019 நினைக்கிறேன். இது ஏன் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா, அந்த நேரத்துல தான் என் வீட்டை வந்து புதுப்பிப்பு பணிகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால நான் வீட்டில் இல்லை, என்னுடைய அண்ணன் வீட்டில் நான் கொஞ்சம் நாளுக்கு நான் தங்கியிருந்தேன். அந்த நேரத்தில் ஒலியை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதாவது வாகனத்தை செலுத்தும் போது ஒலியை கேட்கும் போது இந்த பாடல் வந்துருந்துச்சு. அன்னைக்கு தான் நான் கொஞ்சம் காது கொடுத்து இந்த பாடலை கேட்டேன்னு நான் நினைக்கிறேன். அந்த கேட்ட பிறகுதான் எனக்கு இந்த பாடல் மேலேயே திடீர்னு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. கார்த்திகுடைய குரலா இருக்கட்டும், சுகிதர் சிங்குடைய குரலா இருக்கட்டும், ஏதோ இந்த பாடலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த பாடலை அதற்கு பிறகு மறுபடியும் நான் கேட்ட ஞாபகம் எனக்கு இருக்கு. இந்த பாடலை என்னுடைய அண்ணன் வீட்டில் தங்கியிருக்கும் போது கேட்ட ஞாபகமும் எனக்கு இருக்கு. ஆக இந்த பாடலை எப்போ கேட்டாலுமே 2019 என்னை வந்து கூட்டிட்டு போயிடும். அது ஒன்று. இன்னொன்று, ஒரு சில மாதங்களுக்கு என்னுடைய அண்ணன் வீட்டில் நான் தங்கியிருந்த அந்த ஞாபகத்தையும் எனக்கு கொண்டு வரோம்.

0: சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்கா என்ன கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க, லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்ன்னு அர்த்தங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
3: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
5: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
4: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
6: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212212, வாரத்தில் 7 நாட்களும்,

0: அக்டோபர் மாதத்தின் 7வது நாள் நாம இருக்கோம். இன்றைக்கு புதன்கிழமை, புத்த முதியோர் நாள் நம்ம தொடங்கி வைக்கிறோம். காதல் பாடல்களோட இன்றைய தினத்தை நம்ம தொடங்கி வைக்க போறோம். அதே சமயத்துல நம்ம என்னென்ன விஷயங்களை குறைத்து எடை போடுறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களை நான் எடுத்து வச்சிருக்கேன். அதனால எங்க போகாம தொடர்ந்து ஒளிப்பக்கமாவே இருங்க. இது உங்கள் ஒளி 9.6 கேட்டாலே பரவசம்.
1: லவ் மோடு ஸ்டார்ட் ஆயிருச்சு.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
1: அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
4: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
3: பலன் கிடைச்சா
4: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்காப்பிடம் கேளுங்க. மீரேக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekap.com.sg. உங்க mirekap.sg/ ready set grow.

எடை போடுறது அப்படிங்கறது ஒரு சுலபமான ஒரு காரியம் கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த ஒரு கோப்பையில எவ்வளவு தண்ணீர் இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட கேட்டேன், நீங்க வந்து குத்து மதிப்பா தான் நீங்க சொல்லுவீங்க. ஒரு சில சமயங்கள அது கூடியிருக்கலாம், இன்னொரு சமயங்கள அதை நீங்க குறைத்து நீங்க சொல்லலாம். ஆக எடை போடுவது அப்படிங்கறது ஒரு குத்து மதிப்பு. அதுலயும் நம்ம பல விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம குறைத்து எடை போடுவோம். அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல முதலாவதாக மற்றவர்களுடைய கடின உழைப்பை நம்ம எப்போதுமே குறைத்து தான் நம்ம எடை போடுவோம். அது ஏன்னு தெரியாது, அது ஒரு மனித இயல்புன்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன், ஒருத்தங்களை நீங்கள் ரொம்ப நாளுக்கு பிறகு நீங்கள் பார்க்குறீங்க, அவங்களுடைய உடல் எடையை அவங்க குறைச்சிருக்காங்க. உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஆஹா என்னாச்சு உங்களுக்கு, ஏதாச்சும் நோய்வாய்ப்பட்டிருக்கீங்களா, உங்களுடைய உடல்நலம் நல்லா இருக்கா, ஆரோக்கியமா இருக்கீங்களா அப்படின்னா நம்ம கேட்போமே ஒழிய, நீங்க உடற்பயிற்சி செய்துதான் உங்களுடைய உடல் எடையை குறைச்சிங்களா, நீங்க நல்லா உங்களுடைய உணவை வந்து கட்டுப்பாடோட நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்ல. அவங்களுடைய உழைப்பை நம்ம பாக்குறது இல்ல. ஆக எப்போதுமே ஒருத்தங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய கடின உழைப்பை நம்ம கொஞ்சம் பார்க்க முயற்சி செய்யணும். எடுத்த உடனே ஓ அதிர்ஷ்டம் தான், அதிர்ஷ்டத்தினாலதான் அவங்க வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க, அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலதான் அவங்க வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட்டுட்டு அவங்களுடைய கடின உழைப்பு என்ன, ஏதோ அவங்க வந்து உழைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அதை பார்க்க ஆரம்பிக்கணும். அப்பதான் அவங்களை நம்ம குறைத்து எடை போட மாட்டோம். அதோட இயல்பாகவே இயற்கையாகவே நடக்கிற ஒரு நிகழ்வு இருக்கு, அதற்கு பெயர் டுனின் க்ருகர் எஃபெக்ட். இது வந்து சைக்காலஜியில ரொம்ப பிரபலமான ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் அறவே சுத்தமா தெரியலன்னு வச்சுக்கோங்க. இப்ப உதாரணத்துக்கு நீச்சல் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். நீச்சலே சுத்தமா தெரியாதவங்களுக்கு என்னால ஓரளவுக்கு நீச்சல் நீந்த முடியும், என்னால ஓரளவுக்கு முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அதுவே ரொம்ப நல்லா நீந்த தெரிந்தவங்களுக்கு நீங்க போய் கேட்டு பாருங்க, இல்ல நான் ஏதோ ஓரளவுக்கு தான் நான் நீந்துவேன் அப்படின்னு அவங்க தன்னைத்தானே குறைத்து எடை போடுவாங்க. இது நம்ம ஒரு விதத்துல தன்னடக்கம் அப்படின்னு நம்ம கருதலாம். ஆனா உண்மையாகவே இப்ப ஒரு விஷயத்த நல்லா செய்யறவங்க எப்போதுமே ஏதோ ஒரு லேசா ஒரு தாழ்வு மனப்பான்மையோட இருப்பாங்க. இல்ல என்னை விட எத்தனையோ பேர் இருக்காங்க, நான் ஏதோ ஒரு அளவுக்கு தான். ஏன் நம்ம நியர் விஜயாவே எடுத்துக்கங்க, எவ்வளவு நல்லா பாடுறாங்க. எப்போதுமே அவங்க கிட்ட நம்ம சொல்லுவோம், நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க என்னாலேயோ முடியும் அப்படின்னு ஓரளவுக்கு நீங்க வெளியே சொல்லலாம்.

0: We're gonna blow the speakers, baby.
1: ஒலி எங்கேயும் எப்போதும்
2: ஏரோப்ளேன் பறக்குது.

0: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல.
1: வார நாட்களில் இரவு நாட்டத்தில் நள்ளிரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரை காதல் பாடல்கள்.

0: குறைத்து எடை போடும் ஒரு சில செயல்களை, ஒரு சில விஷயங்களை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு. அதுல அடுத்ததாக இந்த ஸ்மால் டாக் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நீங்க வந்து சும்மா போறவங்க வரவங்க கிட்ட சும்மா ஒரு ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு லேசா பேசுறது எல்லாருமே குறைத்து எடை போடுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, ஓ நான் ஒருத்தர்கிட்ட பேசினேன்னா கொஞ்சம் ஆழமா பேசணும், அதுல ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கணும், இந்த மாதிரி சும்மா அரட்டை அடிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன உரையாடல்களை நிறைய பலன் இருக்கு அப்படிங்கறத அவங்க உணர மறக்கிறாங்க. இப்ப நான் ஒரு உதாரணமா நான் சொல்றேன். உங்களுடைய வேலை இடத்துல பல பேர் வந்து வேலை செய்யலாம், நீங்க எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஒருத்தரை நீங்க அடிக்கடி பாக்குறீங்க, எதுக்கு இவங்க கிட்ட வீணா பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேலைக்கு போறீங்க. இதனால என்ன நடக்கும்னா, அவங்கள தெரியறதுக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து நழுவிட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுவே நீங்க ஒரு நாள் அவங்களை பார்க்கும்போது ஹாய் ஹலோ அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க, அடுத்த முறை அவங்க உங்களை பார்க்கும்போது ஹாய் ஹலோன்னு சொல்லுவாங்க. அந்த ஹாய் ஹலோ இன்னும் கொஞ்சம் வளர்ந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து அவங்கள புரியறதுக்கு ஒரு வாய்ப்பா அது அமையும், ஒரு பாலமா அது அமையும். இதற்கு பேர் தான் நெட்வொர்க்கிங் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எடுத்த உடனே நீங்க போய் எல்லாத்தையுமே கேட்டுற முடியாது. அப்படி நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க ஒழியே போயிடுவாங்க. அப்படி செய்யாதீங்க. முதல்ல நீங்க கொஞ்சம் அந்த ஸ்மால் டாக்ல கொஞ்சம் என்கேஜ் பண்ணுங்க. அதாவது கொஞ்சம் சின்ன உரையாடல கொஞ்சம் அவங்களை வந்து பேச வைங்க, பேசுங்க. அதற்கு பிறகு நீங்க போக போக கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் ஆழமா பேச ஆரம்பிப்பீங்க, ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டீங்க ஆரம்பிப்பீங்க. அதனால நேர்களே, இந்த ஸ்மால் டாக் அதாவது இந்த சின்ன சின்ன உரையாடல்களை குறைத்து எடை போடாதீங்க. இந்த ஒரு சின்ன உரையாடல் ஒரு நாள் ஒருத்தவங்களை நல்லா புரியறதுக்கு ஒரு பெரிய பாலமா அமையும்.
1: இது காதல் புரியுதுல்ல.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலைசிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா, 300க்கும் மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம், இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை, குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
4: காதலித்து பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும்
5: காதல் பாடல்கள் உங்கள் இரவிலாட்டத்தில்.

நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எதையாவது பார்த்து நம்ம எப்போதுமே எடை போடுவோம், அதாவது குறைத்து எடை போடலாம் அல்லது கொஞ்சம் அதிகமாகவே நம்ம எடை போடலாம். ஆனால் இன்றைக்கு எதெல்லாம் நம்ம வந்து குறைத்து எடை போடுறோம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததாக போக்குவரத்து செலவு, அதை தான் நம்ம வந்து குறைச்சி எடை போடுறோம். அடபோங்க நவீன், ஒவ்வொரு ஆண்டுமே இந்த போக்குவரத்து செலவை உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. இதனால் எனக்கு கண்டிப்பாக தெரியும் போக்குவரத்து செலவு அப்படிங்கிறது ஒரு பெரிய செலவு. இதில் எங்கே நான் வந்து குறைத்து எடை போடுறேன் இங்கே சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. நான் கொஞ்சம் விலக்கி சொல்கிறேன். அதாவது ஒரு சிலர் வந்து வீடு வாங்கும்போது குறைவான விலைக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மூலையில் அவங்க வீடை வாங்குவாங்க. அந்த வீடு இருக்கிற இடமோ அங்கே வேலை செய்கிற இடமோ ரொம்ப தூரமாக இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவங்க பயணம் செய்யணும், 1.5 மணி நேரம் அவங்க பயணம் செய்யணும். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பரவாயில்ல நான் பல்ல கடிச்சிக்கிட்டு இதை வந்து நான் தாங்கிக்கிறேன், ஏன்னா என்னுடைய வீட்டினுடைய விலை கொஞ்சம் குறைவாக இருக்குது, குறைவான விலை உள்ள வீடு எனக்கு வேணும்னா கண்டிப்பாக இதெல்லாம் நான் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் என்ன அவங்க குறைத்து எடை போடுறாங்கன்னா, அந்த போக்குவரத்து செலவு ரொம்பவே அதிகமாக இருக்கும். நாள் அடைவில் அவங்க தினைக்குமே இப்போ ஒரு மணி நேரம் அவங்க எப்போதுமே பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுடைய போக்குவரத்து செலவு அதிகரிக்கும். அதே சமயத்தில் அவங்களுடைய மனநலம் எப்படி பாதிக்கப்படும்னா, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க 1 மணி நேரம் முன்னாடியே அவங்க எழுந்திருக்கணும், 1 மணி நேரத்துக்கு பிறகு தான் அவங்க வீடே போய் சேருவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஓய்வு நேரம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் குறுகி தான் இருக்கும். அவங்களுடைய மனநலம் ரொம்பவே பாதிக்கப்படும். இது வீடுகளுக்கு மட்டும் பொருந்தாது, பல அம்சங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள பல அம்சங்களுக்கு இது பொருந்தும். இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ விலை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், ஆனால் கொஞ்ச நாளே அது வந்து கெட்டு போகுது. அதனால் என்ன செய்வோம், மறுபடியும் இன்னொரு பொருளை நம்ம வாங்குவோம். இதனால் நம்ம வந்து செலவு பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே நம்ம செலவு பண்ணிட்டோம் இந்த ஒரு பொருளுக்கு. இதுவே நம்ம நல்ல ஒரு தரமான பொருளை கொஞ்சம் காசு கொடுத்து நம்ம ஒரு பொருளை வாங்கியிருந்தோம்னா அந்த செலவு நமக்கு மிச்சமாக இருந்திருக்கும். ஆக ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்குறீங்க, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்குறீங்கன்னா அதனுடைய விலை ஓ சரி குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே வாங்குறத விட நீங்கள் கொஞ்சம் ஒரு முறை யோசிச்சு பார்க்கணும். சரி, கொஞ்சம் காசு கொடுத்து ஒரு தரமான ஒரு பொருளை வாங்கினேன்னா இதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும், எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பாதிப்பு இருக்குமா, இதனால் பயன் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடியாக நம்ம வந்து எடை போடலாம். எடுத்த உடனே இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி நடக்காது, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறைத்து எடை போடும்போது தான் இன்னும் கொஞ்சம் பின் விளைவுகள் அதிகமாகவே வருது.

0: சரி நேர்களே, விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. உங்களை மீண்டும் இன்றிரவு இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியில் நான் உங்களை பார்க்க வந்துடுவேன். ரஃபி எங்கே போயிட்டாரு, ரஃபி எங்கே போயிட்டாரு, இன்னும் பல பேர் என்ன என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சின்னதாக ஒரு விடுப்புக்கு போயிருக்காரு, கூடிய விரைவில் நம்மளோட இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியில் சேர்ந்து வந்துருவாரு. நானும் அவரோட சேர்ந்து படைப்பேன், சரியா? இருந்தாலுமே நான் உங்களுக்காக அடுத்த ஒரு வாரத்துக்கு நான் தான் உங்களுக்காக பிரதானமாக இந்த நிகழ்ச்சியை நான் வழங்குவேன் அப்படிங்கிறத நான் மறுபடியும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் நவீன் குணசேகரன். இது உங்கள் இரவில் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
1: இது காதல் புரியுதுல்ல.

0: தி ஸ்டாப் புஷ்பகடை வழங்கும் லெவல் ஸ்டாக் ஆஃபே உங்களுக்கு பரிசா காத்துட்டு நாங்க சொல்லியிருந்தோம். கேள்வி என்னவென்றால்,
1: ஒரு F1 கார் பந்தய வாகனம் 5 வினாடிகள்ல இந்த மூன்றையும் செய்ய முடியும், அந்த மூன்று என்ன அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். சரியான பதில இப்ப நாங்க உங்களுக்கு சொல்றோம்.
0: ஒரு F1 கார் பந்தய வாகனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, வேகத்தை அதிகரிக்கிறது, நிறுத்துறது, அதுக்கப்புறம் முற்றிலும் நிறுத்துறது, இது எல்லாத்தையும் அந்த வாகனத்தால 5 வினாடிக்குள்ள செய்ய முடியும்.
1: சரியான இந்த பதிலை சொன்ன முதல் நேயர் யார் என்றால் ராகேஷ். வாழ்த்துகள். இவர்கள் மூவரின் கூட்டணியில் 2 பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன. புது கவிதை நிலவு சுடுவதில்லை திரைப்படங்களிலிருந்து

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.

0: பணம் பத்தும் செய்யும். பணம் இருந்தாலே ஆபத்து தான். நல்ல ஒரு நிர்வனமா தேடி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோனு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட முடியாதுல்ல. நேத்து ஃப்ளையர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல இது இன்வெஸ்ட்மென்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
1: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
2: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
1: என்ன நடந்தது போய் கேளுங்க.
3: இது

0: சஜினி
1: சொல்லுங்க ரவி,
0: F1 கார் பந்தய போட்டிகள் அப்படின்னு சொல்லும் போது சிங்கப்பூர்ல நடந்த போட்டிகளுக்கு நீங்க போயிருக்கீங்களா?
1: போனது கிடையாது ரவி. ஏன்னா அது ரொம்ப சத்தமா இருக்கும், காது கிளியோ. அது மட்டும் இல்ல, வாகனங்களை நான் ஒரு செகண்டுக்கு கூட பார்க்க முடியாது. அது ஒரு அரை செகண்டுக்குள்ள அப்படியே அப்படின்னு போறதுக்கு நான் எதுக்குங்க 1000 வெள்ளி காசு கட்டி போகணும்?
0: தப்புதான், உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டது ஏன் தப்புதான். முதல் முறையா போறதுக்கான வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, என்னுடைய நண்பர்கள் தான் காரணம். அவங்க கிட்ட பல முறை நான் சொல்லிருக்கேன், சும்மா தமாஷா விளையாட்டுக்கு நான் சொல்லுது என்னன்னா, இந்த F1 போட்டி எப்போதுமே என் பிறந்த நாள் அப்பதான் வருது, என்னமோ தெரியல, என் பிறந்த நாள் இருந்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க போல இருக்கு. தமாஷா சொன்னதுக்கு என்னுடைய 3 நண்பர்கள் சுந்தர், சங்கரன், பிரகாஷ், 3 பேரும் சேர்ந்து எனக்கு பிறந்தநாள் அதுவுமா F1 போய் பாக்குறதுக்கான அந்த 4 பேரும் ஒன்னா போனோம், மறக்கவே மாட்டேன் வாழ்க்கைக்கும் அந்த அனுபவத்தை.
1: இந்த
0: F1 வில்லேஜ், அங்க இருக்கிற சுவாரஸ்யமான போட்டிகள், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு, நிகழ்ச்சிகள், ஏன்னா கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் அதை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வியப்புல நான் இருந்தேன், அவங்க சொல்லவே இல்ல, யதார்த்தமா கூட்டிட்டு போனாங்க.
1: அப்ப உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க.
0: அவங்க கூட்டிட்டு போன ராசி அடுத்த ஆண்டு வசந்தம் ஒளி நாம ஒன்னா சேர்ந்து ஒரு சமூக ஊடக காணொலி செய்யணும்னு சொல்லிட்டு என்னையும் சுதாஷினியும் அனுப்புனாங்க. நாங்க 2 பேரும் போயிட்டு அங்க சமகலாட்டா
1: என்ன செஞ்சீங்க,
0: பல காணொலிகள், பல நடவடிக்கைகள் ஈடுபட்டோம், பல போட்டிகள்ல ஈடுபட்டோம். அதுக்கப்புறம் இரவு நேரத்துல அந்த கிராண்ட் சேன் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பகுதியில உட்காந்து பந்தயத்தை பார்த்தோம்.
1: எனக்கு வந்து அந்த வாக்கபவுட் இருக்கு இல்லையா, அதாவது அந்த தடத்துல வந்து நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது, போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் அவரை சந்திக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது.
0: நீங்க அது நடந்த ராசி நேரம் அது வந்து அடிக்கடி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து வெட்டையலுக்கு போயிருக்கு. இல்ல
1: அவர் என்ன நினைச்சிருப்பாரோ,
0: அவருக்கு தெரியும் இது நீங்க நடந்து வந்த பாதை, நீங்கதான் வழிகாட்டி அமைஞ்சிருக்கீங்க ஓட்டுநர்களுக்கு. சரி, இத பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம், ஆனா இந்த மூவருக்கு வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம் காத்துக்கிட்டு இருக்கு இல்லையா?
1: ஆமா, பார்க் லேப் குரூப் அப்படிங்கிற நிறுவனம், இவங்க வந்து இந்த பிளே கிரவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி விளையாட்டு வசதிகளை அமைத்து கொடுக்கும் ஒரு நிறுவனம். இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சமீபத்துல ஒரு காணொலிய பதிவேற்றம் செஞ்சிருந்தாங்க. 3 ஊழியர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க எங்களுக்கு 1000 லைக்குகளை கொடுத்தீங்கன்னா எங்களுடைய முதலாளி எங்களை F1 பாக்குறதுக்கு அனுப்புவாரு அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க.
0: அதன்படி மக்களும் லைக்ஸ் வழங்கிட்டாங்க.
1: ஆமா, இப்போது 14,000 லைக்குகளை இந்த காணொலி நிக்குது.
0: இதுக்கு கை தரலன்னா எப்படி? அப்போ அந்த 3 பேரும் F1 பார்க்க போறது உறுதி.
1: உறுதி ஆயிடுச்சு. இவங்க மூவரும் அவங்களுடைய முதலாளியோட சேர்ந்து முதல் முறையா F1 கார் பந்தய போட்டிய பார்க்க போறாங்க.
0: இந்த நேரத்துல வானொலி பக்கமா இருக்கிற எங்களுடைய முதலாளிகளுக்கு நாங்களும் அதை தெரிவிச்சுக்க விரும்புறோம். இதே மாதிரி ஏதாவது செஞ்சீங்கன்னா, பார்த்து பார்த்து பண்ணீங்கன்னா சிறப்பா இருக்குமே.
1: அதே மாதிரி
0: உங்களை பார்த்து நாங்க ஒவ்வொரு நாளும் எங்க முதலாளி தங்க முதலாளி எங்க முதலாளி தங்க
1: அதுக்கு நம்ம நேயர்கள் தான் வந்து கை கொடுக்கணும் ரவி.
0: எப்படி எப்படி எப்படி எப்படி?
1: அவங்க தான் லைக்குகளை அள்ளி குடுக்கணும்.
0: ஆஹா, இது நல்லா இருக்கே.
1: நல்லா இருக்குல்ல.
0: நாங்களும் ஒரு படத்தை எடுத்து போடுறோம், பதிவேற்றம் செய்த உடனே உங்ககிட்ட நாங்க சொல்லிடுறோம்.
1: நேயர்களே, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சுலபங்க. 9,680 லைக்ஸ் கொடுத்தாலே போதும், எங்களுடைய முதலாளி எங்களுக்கு நுழைவு சீட்டுகளை வாங்கி கொடுத்துருவாருன்னு நம்பிக்கையில இருப்போம்.
0: அக்டோபர் 9 தேதி F1 ட்ராக்ல நாங்க நிக்கிறோம்.

0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கை, நான் ஜீனி 2.0.
1: சத்ரி ஏந்திரிங்க.
2: எதுக்கு காலங்காத்தால அலறிக்கிட்டு இருக்கீங்க?
1: நீங்க என்ன சம்பந்தம் என்ன பேசிட்டு இருக்கீங்க?
2: அதுவா ஏந்திரன் 10.0ல தனுஷுக்கும் சிம்புக்கும் நான் ஜோடியா நடிச்சுக்கிட்டு இருந்தேன். டான்ஸ் ஆடுற நேரத்துல நடுவுல வந்து என் தூக்கத்தை கலைச்சிட்டீங்களே.
1: காணவள ஆட்டம் போட்டதெல்லாம் போதும், நெச்ச வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
2: ரவிஜி
1: சஜினி
0: வணக்கம் சிங்கை,
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை. இன்றைய பொன்மொழி அனுப்பி வச்சிருக்காங்க நியர் ராதிகா.
3: இலைகள் இல்லாத மரங்கள் எல்லாம் பட்டு போவதும் இல்லை, கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை எல்லாம் கெட்டு போவதும் இல்லை. இலைகள் மீண்டும் துளிரும், வாழ்க்கையும் மீண்டும் ஒளிரும்.
2: எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க ரவி. அதாவது வாழ்க்கையில மீடு பழம் இருக்கும். ஒரு நாள் நம்ம வந்து நல்லா இருப்போம், ஓஹோனு இன்னொரு நாள் துவண்டு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். எதுவா இருந்தாலும் மீண்டும் நமக்கு வெளிச்சம் கிடைக்கும், மீண்டும் நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம செயல்பட்டுக்கிட்டே வந்தோம்னா ஒவ்வொரு நாளும் நம்ம நேர்மறையான சிந்தனைகளோட கடந்து போயிடலாம்.
3: சரியா சொன்னீங்க. கடவுள் நமக்கு கொடுக்கற அற்புதமான வாய்ப்பு என்ன தெரியுமா? ஒரு புதிய நாள், புதிய தொடக்கம். இதை பயன்படுத்திப்போம், வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருப்போம்.

0: கேள்வி குறிப்பேன் சஜினி.
1: மனநலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்லிருக்காங்க. அவ்வப்போது நீங்களும் கொஞ்சம் குழந்தைத்தனமா மாறுங்க, உங்களுடைய நண்பர்களோட சிரிச்சு பேசுங்க, விளையாட்டுகள்ல ஈடுபடுங்க, அல்லது உங்களுடைய பிள்ளைகளோட அவங்களோட சேர்ந்து நீங்க பல நடவடிக்கைகள்ல ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைத்தனத்தை நீங்க வெளிப்படுத்தலாம்.
0: உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன ஆரோக்கியத்துக்கும் கொடுக்கணுங்க. இப்ப ஆரோக்கியம்ன்றது வெளி தோற்றம் மட்டும் கிடையாது, உள்ள மனசுக்குள்ள நீங்க எப்படி இருக்கீங்க அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்.

0: இயல்பர்களின் அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
1: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி 96.8.

0: இப்போ இந்த கண்ணாடிகள் அப்படின்னு சொல்லும் போது கண்ணாடிகள்லாம் நமக்கு தெரியும், ஓ மூக்கு கண்ணாடிகள், சாதாரணமான கண்ணாடிகள் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம வாங்குறோம். சில பேர் மூக்கு கண்ணாடிகள் அணிஞ்சிருப்பாங்க, ஆனா இப்போ ஒரு சந்தேகம் நமக்கு எழுது, இது வெறும் மூக்கு கண்ணாடியா இல்ல செயற்கை நுண்ணறிவு பொருத்தப்பட்ட ஒரு மூக்கு கண்ணாடியா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி ஏன் வருதுன்னா, இப்ப சமீபத்துல கூட ஒரு சம்பவம் நடந்துருச்சு காதர், அதுவும் மேரிமவுன் ரயில் நிலையத்துல. அங்க என்ன ஆச்சுன்னா, அந்த ரயில் நிலையத்துக்கு பக்கத்துல ஒருத்தர் இருந்திருக்காரு. இந்த ஆடவர் அவருடைய மூக்கு கண்ணாடியின் பக்கத்துல இருக்கிற அந்த அணியிற அந்த இடத்துல அவர் தட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. என்னடா மூக்கு கண்ணாடியை தட்டிக்கிட்டே இருக்கிறாரே அப்படின்னு பார்க்கும் போதுதான் அந்த மூக்கு கண்ணாடியில ஒரு கேமரா பொருத்தப்பட்டு இருக்குது, அது ஒரு செயற்கை நுண்ணறிவு நிறைந்த ஒரு கண்ணாடி அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அவருக்கு முன்னால சில மாணவிகள் நடந்து போய்கிட்டு இருந்திருக்காங்க.
1: இப்பதான் மேட்டா அதை அறிமுகப்படுத்துறாங்க, மேட்டா கிளாஸஸ் அவரை வாங்கிட்டார். அதை
0: ஆமா வாங்கி வாங்கி நீங்க நல்ல விதத்துக்கு நல்ல விஷயத்துல நீங்க பயன்படுத்தினா பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மாதிரி மற்றவர்களோட தனி உரிமையை வந்து நீங்க பாதிக்கிற மாதிரி நீங்க புகைப்படங்கள் நீங்க எடுக்கிறீங்கன்னா அது எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் யோசிக்கணும் இல்லையா?
1: இப்ப புரியுது. அதை படப்பிடிப்பு செய்தது மட்டும் இல்லாம அத ரெட்டி தளத்துல அவர் வந்து போஸ்ட் பண்ணிருக்கிறாரு, அதன் பிறகு அதை அகற்றிருக்கிறாரு, அதை ரிமூவ் பண்ணிட்டாரு.
0: ஆமா,
1: அதனாலதான் அவர் பிடிபட்டிருக்காரு பாத்தீங்களா. அப்படின்னா இது தவறான முறையில தான் இந்த AI கிளாஸ் செயற்கை நுண்ணறிவு கண்ணாடிகளை பயன்படுத்துறாரு.
0: ஆமா,
1: இது உண்மையிலே ஒரு பயங்கர விஷயமா அமைய போ ஆக போது நினைக்கிறேன். சமீபத்துல இந்த ஆப்பிள் வாட்ச் நீங்க பேசுறதுல ரெக்கார்ட் பண்ணலாமே, அது வேற இருக்கா,
0: பயங்கரமா இருக்கு. நம்ம யோசிச்சு பாருங்க, நீங்க சாதாரணமா வந்து நண்பர்கள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, இல்ல நம்ம வெளியே போறோம், ஆனா நமக்கு பின்னால ஒருத்தவங்க ஆப்பிள் வாட்ச பயன்படுத்திட்டு இருக்காங்க, அந்த பதிவு செய்யற செட்டிங் வந்து ஆக்டிவேட்டா இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஆப்பிள் வாட்ச்ல நம்ம பேசுறதோ இல்ல மற்றவர்கள் பேசுறதோ அது பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல.
1: இந்த மாதிரி இப்ப அலுவலகத்துல ஏதாவது மீட்டிங் நடந்தா கண்டதெல்லாம் பேச முடியாது போல,
0: பார்த்து பத்திரமா நம்ம பேசணும்னு நினைக்கிறேன்.
1: பிரைவசி எங்க போச்சு அலிமா?
0: ஆமா, அந்தரங்கம்.
1: நமக்குள்ள தனிப்பட்ட முறையில நமக்கு பிரைவசி இப்ப ஒதுவுமே இல்லையே. எல்லாமே பாருங்க, ஒன்று சமூக வலைதளங்கள்ல நம்ம பாக்குற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த அல்காரிதம் கேப்சர் பண்ணுது.
0: ஆமா ஆமா.
1: இப்ப இந்த AI கிளாஸஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு கண்ணாடிகள் வந்துருச்சு,
0: கைபேசி வந்து கேக்குது, நம்ம
1: கேக்குது
0: ஏதாவது ஒண்ணு பத்தி பேசினா டக்குனு டிக்டாக்ல அத சார்ந்து ஏதாவது ஒண்ணு வருது, இல்ல இன்ஸ்டாகிராம்ல அத சார்ந்து ஏதாவது ஒண்ணு வருது. என்னடா இது, கைபேசியில இருந்து நம்மளுடைய டேப்ல இருந்து எல்லாமே நம்ம பேசுறது கேக்குதுன்னா எப்படி, எங்கதான் போகிறது?
1: இத தயாரிக்கின்ற தொழில்நுட்பத்தை தயாரிக்கின்ற நிறுவனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே பிரைவசி ப்ரொடெக்டட், நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை, நாங்களே வந்து நீங்க பேசுறதெல்லாம் பதிவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க.
0: சொல்றாங்க, அது ஒரு கிளைம் தானே காதர். எத்தனை தரவுகள்லாம் இப்ப கசிஞ்சிருக்கு அப்படின்னு செய்திகளை பார்த்தா நமக்கு தெரியுது. பல வங்கி கணக்குகளுடைய பரிவர்த்தனைகளா இருக்கும், இல்ல ஏதாவது முக்கிய தரவுகளா இருக்கட்டும், அது கசிந்த பல செய்திகளை நம்ம பார்த்துருக்கோம். அதனால எவ்வளவுதான் தொழில்நுட்பம் வளர்ந்துகிட்டு வந்தாலும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனாலதான் அக்டோபர் 5 நோர்வே அரசாங்கம் சில பொது இடங்கள்ல இந்த AI ஸ்மார்ட் கிளாஸஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு மூக்கு கண்ணாடிகளை பயன்படுத்துவதை தற்காலிகமா தடை செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை முன் வைக்க இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க.
1: ஆமா, இந்த மாதிரி கண்ணாடிலாம் நினைக்கிறேன் அதுக்குன்னு ஒரு வயது வரம்பு வைக்கணும்னு
0: நினைக்கிறேன்.
1: இத்தனை வயதுக்கு கீழே இருக்கிறவங்க இதெல்லாம் வாங்க முடியாது.
0: அது உண்மைதான் காதர். ஆமா, ஏன்னா ஒரு வயதுக்கு அப்புறம் நீங்க அதை பயன்படுத்துறீங்கன்னா சரி, உங்களுக்கு அந்த பக்குவம் இருக்கு, நீங்க அதை சரியான முறையில பயன்படுத்துவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில இருக்கலாம். ஆனா அப்படி அந்த பிள்ளைங்க 12 வயது 13 வயது அப்படின்னு இருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு அதை பயன்படுத்துவாங்க, ஆர்வ கோளாறுல ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா அதை வேற பார்க்க விடதா இருக்குது இல்லையா?
1: நம்ம பேசிட்டு இருக்கும் போதே சாந்தகுமார் இப்ப பயந்துட்டாங்க. இது ஒரு வெரி ஸ்கேரி, எனக்கு பயமா இருக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு கண்ணாடிகள். இதை பத்தி தான் கேட்க நினைச்சிட்டு இருந்தோம். இந்த செயற்கை நுண்ணறிவு கண்ணாடி, அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் வாட்ச்ல அவங்களுடைய பேச்செல்லாம் பதிவு பண்றது, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
0: அதை பற்றி நீங்க பாக்குறதுக்கு உள்ளலாம் வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8.
1: பிரைவசி முக்கியமா முக்கிய கிடையாதா?

0: ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணேன்னு ஒரே ஒரு நேயர் தான் சரியான பதில, அதுவும் துல்லியமா அந்த இடத்தின் பெயரை அழகா சரியா குறிப்பிட்டாங்க. அவங்கதான் நேயர் கேரோலின். சரி, எந்த இடத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த வரலாறை கொஞ்சம் நம்ம படிப்போம். அந்த வரலாறை வச்சு நீங்க சொல்றீங்களா இல்லையான்னு
1: பாக்கலாம். பயங்கரமா இருக்கு. மலாய் பேரு.
0: ஆமா, சிங்கப்பூரின் சென்டோசா தீவுல இத அந்த காலத்துல புலாவ் பிளாக்காங் மத்தி அப்படின்னு கூப்பிட்டாங்க. பிரிட்டானிய கடலோர பீரங்கி அரண் அல்லது கோட்டையின் வரலாறு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஃபோர்ட்னா உங்களுக்கு தெரியும், தமிழ்ல கோட்டை அல்லது ராணுவ அரண் அப்படின்னு சொல்லலாம். இது செராப்பாங் மலை அந்த இடத்துலதான் இருந்திருக்கு, அதனால அந்த இடத்தின் பெயரை வந்து அவங்க வச்சிருக்காங்க, மவுண்ட் செராப்பாங், ஃபோர்ட் செராப்பாங் அப்படின்னு. இது மலாய் மொழியில பாறைன்னு அர்த்தமா. பிரிட்டானிய அரசாங்கத்தால 1870 மற்றும் 80களுக்கு இடையில சென்டோசா தீவின் மிக உயர்ந்த மலையான செராப்பாங் மலையின் மீது, இது 92 மீட்டர் உயரம், இந்த ராணுவ கோட்டை அங்கதான் கட்டப்பட்டு இருந்துச்சு. காதர்,
1: 1942 இருந்து 1945 வரை ஜப்பானியர்கள் வந்த பிறகு அந்த இடத்த கஷிமா தீவுன்னு மாத்திட்டாங்க.
0: கஷிமா தீவு.
1: ஏன் இந்த இடத்துக்கு பிளாக்காங் மத்தி அப்படி சொல்றாங்கன்னா, 1840களில் மலேரியா நோய் பரவியது அங்க. அங்க பல பேரு மறைந்தனால இறந்தனால அந்த இடத்துக்கு பேர் வந்து பிளாக்காங் மத்தி ஃபீவர் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அதனாலதான் அது பேர் வந்து புலா பிளாக்காங் மத்தி.
0: பாத்தீங்களா, அந்த இடத்த பத்தி தான் இவ்வளவு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமாங்க, ஆங்கிலத்துல இத மவுண்ட் செராப்பாங் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஃபோர்ட் செராப்பாங்னு நீங்க சொல்லலாம்.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
2: You eat already.
0: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: மூன்றுக்கு என்ன தொடர்பு? அங்கத்துல பல நீர்கள் நீங்க முயற்சிச்சிருக்கீங்க.
1: அதாவது மூன்றும் அறுகோண வடிவம் கொண்டவை, அதாவது ஆறு பக்கங்கள் கொண்டவை. நன்றி.
0: ரொம்ப அழகா நீங்க குரல் பதிவை எடுத்து அனுப்பி வச்சிருக்கீங்க. ஆனா தயவு செய்து கொஞ்சம் இந்த தேன் போட்டு கொஞ்சம் எலுமிச்ச சார புழிந்து நீங்க தண்ணீர் அருதணுமா? தொண்டையில கீச் கீச்.
2: ஏன்னா இப்ப காற்று தூய்மை கேட்டு குறியீடு வர சரியா இல்ல, அதனால கூட இருக்கலாம்.
0: ஆமா. சரி, சாமி என்ன சொல்றாங்க?
3: கூடு, ஸ்னோஃப்ளேக்ஸ், பென்சில், இம்மூன்றிலுமே எக்ஸாகனல், அதாவது ஆறுகோண வடிவமைப்பு உள்ளது.
0: தேன்கூடுக்கும் சரி, நம்ம பனித்துகளுக்கும் சரி, பென்சிலுக்கும் சரி, நீங்க பாத்தீங்கன்னா தேன்கூட்டின் இந்த சிறு அறைகள் பெரும்பாலும் அரைக்கோண வடிவில தான் இருக்குமா காதர். இந்த பனித்துகள்களின் அடிப்படை அமைப்புல நீங்க பாத்தீங்கன்னா ஆறு முனைகள் கொண்ட இந்த சமச்சீர் வடிவம் இருக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம பயன்படுத்துற பல பென்சில்களும் ஆறு பக்கங்களுடன் தான் வடிவமைக்கப்படுகின்றன.
2: நிறைய தேன் வந்து அங்க ஒட்டிட்டு
0: தேனீக்கள் தேனை சேமிக்கிறதுக்கு சின்ன சின்ன அறைகளை வந்து உருவாக்கின்றன. அந்த அறைகள் வட்டமாக இருக்கிறதுனால ஒன்றுக்கும் இன்றொன்றுக்கும் இடையில வெற்றிடம் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த அரக்கோணங்கள் ஒன்றோட ஒன்று இணைக்கிறதால அந்த இடைவெளி இல்லாம போகுது, அதனால ஒரு ஹெக்ஸகன் வடிவம் உங்களுக்கு தெரியுது. நீங்க அழகா பாருங்களேன், அந்த தேன் கூடு வந்து இடைவெளி இல்லாம இருக்கும்.
2: இன்னொரு விஷயமும் இந்த ஹெக்ஸகன் வடிவத்துல தான் இருக்குது. தண்ணீர் இருக்குல்ல, தண்ணீருடைய செல்ஸ் நீங்க வந்து மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல பாத்தீங்கன்னா அதுவும் அந்த ஷேப்ல தானே இருக்கும்.
0: உங்களுக்கு காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை? எந்திரன் 2.0 என்ன?
2: உடம்பு ஃபுல்லா மூளடா இருக்கு.
0: காதல் எந்திரன் பா.

0: ஹாட் ஐஸ்
1: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு.
2: இதோ வந்துட்டோம்.
3: ஆப்பிரிக்காக்கு போகும்போது, தென் ஆப்பிரிக்காக்கு போகும்போது அந்த சஃபாரி எல்லாம் போயிருந்தேன். குரூக அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல அவங்க பெரிய பெரிய யானைகள், அப்புறம் அந்த ஜகுவா சீட்டா எல்லாம் அப்படி நேருக்கு நேரா, நாம தான் அவங்க இடத்துல இருக்கணும் வைங்க. யானை, பெரிய யானை, அம்மா யானை, அப்பா யானை எல்லாம் வந்து அமைதியா இருக்கு. குட்டி யானை வந்துச்சு பாருங்க சொல்லிட்டு அப்படியே நம்மளுடைய வாகனத்தை நோக்கி அது ஒரு மாதிரி
4: விளையாட வந்திருக்கோம்.
3: இல்ல, என்னமோ காட்டுது எங்கிட்ட மட்டும் விளையாடாதீங்கன்னு. அதன் பிறகு அம்மா யானை தன்னுடைய
4: தும்பிக்கையை
3: வச்சு டக்குன்னு
4: ஒரு அடி,
3: பின்னாடி ஒரு அடி அதோட அடங்கிருச்சு. ரொம்ப கியூட். உண்மையிலே
4: அதே மாதிரி ஒரு கியூட்டான காணொலி தான் சமூக வலைதளத்துல இப்ப பகிரப்பட்டு வருது. அந்த காணொலியை பார்த்துக்கு ஒரு சிரிப்பு தாங்கல, எப்படி சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு
3: சொல்லுங்க. கொஞ்சம்
4: தாய்லாந்து கம்போடியா போன்ற இடங்கள்ல வந்து காட்டு பகுதி நிறைய இருக்கு, யானைகள் எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு இடத்துல எடுக்கப்பட்ட ஒரு காணொலி, கம்போடியாவா தாய்லாந்தா அப்படின்னு தெரியல நித்யா. ஒரு லாரி போயிட்டு இருக்கு, அந்த லாரி முழுக்க கரும்பு ஏத்திட்டு இந்த லாரி போயிட்டே இருக்கு. பட்டுனு அங்க ஒரு யானை, யானை வந்து என்ன பண்ணுச்சுன்னா குறுக்கால போய் நின்னு அந்த லாரிய மறிச்சிருச்சு. மறிச்ச யானை, கேளுங்க, மறிச்ச யானை என்ன பண்ணுச்சுன்னா மெதுவா நகர்ந்து வந்து அந்த லாரிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கரும்பு அப்படி உருவி, ஒரு கட்டை அப்படி உருவிட்டு அப்புறம் அப்படி நகர்ந்து அதை அப்படியே எடுத்துட்டு போயிருச்சு.
3: பாருங்களேன்,
4: லாரிக்கான கென்ட்ரி அதான், நீ காசு கேட்ட வேணா கரும்பு கொடுத்துட்டு போ அப்படின்னு.
3: பாருங்களேன்
4: எவ்வளவு கெட்டிக்காரத்தனம் பாத்தீங்களா அந்த
3: யானைக்கு. பாருங்க அது எவ்வளவு மெதுவா, எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாம செஞ்சுட்டு போயிருக்கு. ஏன்னா என்னை எதிர்த்து யாராவது என்ன தாண்டி போக முடியுமா அப்படிங்கிற ஒரு தைரியமும் இருக்குன்னு வைங்க.
4: இந்த கதையை பார்த்து எனக்கு வாழ்க்கை உண்மை ஒண்ணு மனசு டக்குன்னு தோணுச்சு நித்யா. நமக்கு ஏதோ ஒண்ணு வேணும்னா யானை மாதிரி என்ன தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்ல வரல. ஆனா சில விஷயங்கள் நாம தான் நமக்கு வேண்டியது நம்ம எடுக்கணும், நாம அதுக்காக போராடணும்,
3: அப்படி
4: வித்தியாசமா யோசிக்கணும். சும்மா காட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தா அந்த கரும்பு கிடைச்சிருக்குமா அந்த யானைக்கு?
3: ஆமா, அது உண்மைதான். இவ்வளவு பெரிய தத்துவத்தோட நம்ம டீ கடையை திறக்கிறோம்.
4: தத்துவம் சொன்ன எனக்கு ஒரு டீ சூடா
3: எடுத்துட்டு வர்றேன். அப்படியே ஒரு கும்கி யானை பக்கத்துலதான் இருக்கு, கூட்டிட்டு வந்து தன்னுடைய தும்பிக்கையால உங்களுக்கு கொடுக்க
4: சொல்றேன்.
3: ஆரம்பிக்கலாமா?
4: இதோ தொடங்கியாச்சு டீ கடை.
3: இரவு 8 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க வந்து விட்டோம். வெல்வெட் பேபி விமலா,
4: இது டீ கடை 70.

0: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கட.
1: சந்தோஷமா இருக்கலாம்.
2: அதற்கான குறிப்பு வந்துட்டு
1: நினைச்சீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதே போலதான் சிவப்பு நேரத்துல நீங்க வாகனங்களை பாப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி நீங்க தேடும் போது உங்களுக்கு அந்த மாதிரியான வாகனங்கள் தான் மனசுல தெரியும், அல்லது கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு
2: சொல்றாங்க. அப்படியா?
1: ஆமா, அதே மாதிரிதான் வாழ்க்கையில சில நேரத்துல நம்ம என்ன தேடுறோம் இருக்கு. நாம கஷ்டப்படுறோம், எல்லாருமே என்ன பழி வாங்க காத்துட்டு இருக்காங்க, எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்க தான் உங்ககிட்ட வருவாங்க.
2: கண்ணோட்டத்தை மாத்துவோம்,
1: என்ன சுத்தி எல்லாருமே நல்லவங்க இருக்காங்க, எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு நினைச்சு பாருங்களேன். நீங்க அப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க, அதுதான் ரேகா தியரி அப்படின்னு சொல்றாங்க.
2: நான் கண்ணு மூடிட்டேன், என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? ரிஷிகாந்த், ரிஷிகாந்த்
1: அதுக்கு இருக்கும் சம்பந்தம் இல்ல.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்வி இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது ஸ்வைன்னு கேக்குமா?
0: இன்றும்
5: இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
6: நடக்கும்
5: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்ல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு யானைக்கடையோட இன்றைய நாள் டீ கடையை நாம திறந்து வச்சிருந்தோம். ஆக எதுக்காக நீங்க காத்திருந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்த பொழுது வந்திருக்கும் செய்தி, நித்யா ரஃபி என்பவர் அனுப்பி வச்சிருக்காரு. அவர் ஜெயில இரண்டு திரைப்படத்துக்காக காத்திருக்காரு. பாத்தீங்களா, இப்படியா சில பேர் திரைப்படங்களா காத்திருக்காங்க. நான் 13வது மாசம் சம்பளத்துக்காக காத்துட்டு இருக்கேங்க,
1: நானுதான் காத்துட்டு இருக்கேன்
0: அப்படின்னு பெரும்பாலானோர் சொல்லிட்டு இருக்காங்க. சில நினைக்கலாம் உங்களுக்கு 13வது மாசம் சம்பளம் வேற இருக்கா, சரி இதுல ஒரு பக்கம் இருக்க நித்யா, இந்த காத்திருப்பது அப்படின்றது வந்து சில நேரத்துல வந்து நம்ம ரொம்ப காத்திருக்க கூடாது. ஒரு குறிப்பிட்ட நேரம் காத்திருக்கலாம், ஒரு நல்ல விஷயத்துக்காக காத்திருக்கலாம், ஆனா காத்துட்டே இருக்காதுங்க. அந்த லாரி நகர்ந்து போயிரும், போயிட்டே இருக்கும் அது பாட்டு.
1: ஒரு வேணா ஒரு நேரம் காலம் அந்த மாதிரி வச்சுக்கலாமா?
0: வச்சுக்கலாம்.
1: அந்த ரெண்டு மாசத்துக்காக நான் காத்திருப்பேன், அதுக்கு மேல இது வரல எனக்கு கிடைக்கல, நான் பாட்டுக்கு அடுத்த கட்டம் என்னன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன்.
0: ஆமா, சில நேரத்துல வந்து அது வரையறை தேவைப்படுது, இல்லன்னா வந்து நம்முடைய வாழ்க்கை வீணா போயிரும். நேரம் பொன்னானது, அப்புறம் நம்ம வந்து வாழ்க்கை என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு நாமே நம்மளை குறைப்பட்டுக்குவோம்.
1: யாருக்கு என்ன சேரணுமோ வந்து சேரணுமோ அது உங்களுக்கு உரியது அப்படின்னு இருந்தா அது உங்களை தேடி வரும். அப்படி இல்லனா மத்தவங்களுக்கு கிடைக்குதுன்னா நல்லா இருங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அதை நல்லபடியா பாத்துக்குங்க அப்படின்னு வாழ்த்துக்களை சொல்லி அடுத்த கட்டம் என்னன்னு பாத்துட்டு போயிட்டே இருக்கணும். விம்லா,
0: யாரு மத்தவங்க நம்மள வாழ்த்துறாங்க, நடந்த மாதிரிதான்
1: என்ன விம்லா அப்படி சொல்லிட்டீங்க.
2: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
3: நடக்கும்
2: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
2: I want to go out and buy phone.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ்.
3: Hi darling, எப்படி இருக்கீங்க? Hi boss, சாப்பிட்டீங்களா? அவர் வீட்ல இல்ல, அதனால தான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். அவர் இன்னும் பிசினஸ் மீட்டிங் போயிருக்காரு.
0: என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
4: பொத்தனை மீண்டும் அழுத்துங்க.
5: இன்றைக்கு நான்
6: ஒரு பறவையாக மாறி இருக்காங்க நம்முடைய நித்து.
5: ஏன் ஜோடி மஞ்சக்குருவின் படம்? ஏன்னா என்னுடைய மூன்று குறிப்புலயே முக்கியமான குறிப்பு எதுவும் இல்ல. ஏன் ஜோடியும் நானும் சேர்ந்து கூடு கட்டும் போது அந்த கூடு பாக்குறதுக்கே பே அந்த ஒரு பழ வடிவத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
6: அது முதல் குறிப்பு.
5: ஆமா, இரண்டாவது குறிப்பு, என்னுடைய பேரிலேயே என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான வண்ணங்கள் இருக்கின்றன. ஆனா எதுக்கும் மேல ரொம்ப பிரகாசமா ஒண்ணு இருக்கும், அது என்னுடைய அழகு. அந்த வண்ணம் பாத்தீங்கன்னா அப்படி பிரைட் டர்கோயிஸ் நிறத்துல இருக்கும் பாருங்க.
6: என்னன்னு கேட்டதுக்கு நம்ம நேர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. முதல் நேரா புஷ்பா கண்டுபிடிச்சாங்க. சாமுவேல், மைமோன், காஞ்சே குமார் இவங்களோட நம்ம அபு.
5: என்னப்பா இப்படி கண்டுபிடிக்கிறீங்க? வணக்கம் அபு.
7: மொழிபெயருக்கு தெரியாது. உடம்புல இருக்கிற ஒன் ஆஃப் த கலர்ஸ் இன் தி பாடி இஸ் டர்கோயிஸ்.
5: பிராட்பீல் என்கிறது சரிதான். இது வந்து இன்னும் கொஞ்சம் சரியா சொல்லணும்னா பிளாக் அண்ட் எல்லோ பிராட்பீல் சொல்லுவாங்க. உடல் இருக்கக்கூடிய ஆமா இரண்டு வண்ணங்கள் என்னுடைய பேர்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த அழகுல இருக்கிற, அதாவது பீக்ல இருக்கிற அந்த நீங்க சொன்ன அந்த டர்கோயிஸ் நீல நிறம் தான் சரியான பதில்.
6: சரி, நீங்க என்னெல்லாம் பறவைகளை வளர்த்துட்டு இருக்கீங்க அபு? டக்கு டக்குன்னு சொல்லுங்க.
7: லூயிசா வந்து அவன் பேரு அல்பி, அல்பினோ அவன் பேரு. இஸ் அல்பினோ பாக்கெட்டில் அவர் கண்ணு சிவப்பா சிகப்பா இருக்கும். நான் இப்ப இப்ப லேட்டா வீட்டுக்கு போன கூட இப்ப வேலை முடிஞ்சது. வேலை முடிஞ்சு போய் ரேடியோ கேட்டேன், ஓகே நான் பதில் அனுப்புனேன். இப்ப வீட்டுக்கு போனா குயான் குயான்னு கட்டுவான். அப்புறம் மத்த ரெண்டு புள்ளியும் கட்டு அக்கோட ஜப்பனீஸ் பிஞ்ச். ஓகே, ஜப்பனீஸ் பிஞ்ச் ஐ நேம் ஹிம் லக்கி பிகாஸ் ஹிஸ் பாடி கலர் இஸ் ஒயிட் அண்ட் யூ நோ லக்கி இஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் அ லைட் பிரவுன் கலர்.
5: ஆமா ஆமா,
7: நீங்க எல்லாம் இளம் பிள்ளம் பிள்ளைங்க, சோ நீங்க எல்லாம் லத்தி குடிப்பீங்க. You see, it's a songbird. Songbird normally ஒரு பாட்டு ஒரு குருவி பாடுதுன்னா அந்த finches அவங்களோட ஹேபிட்ஸ். ஒரு finch சத்தம் கேக்குதா? Okay, the other finch will start singing.
6: Wow.
7: Okay, because என் ரூம் இருந்து அடிக்கடி இந்த have you heard about sparrow? Sparrow? Sparrow, sparrow is a bird which is, okay, and the sparrow பறக்குதுன்னா and the sign is it's going to rain. Sparrow is because I study about birds. So when sparrow flies, when sparrow is flying, if you see so many sparrows flying around, that means it's going to rain. So there was one time a sparrow came into my window and sitting down. And it's a very beautiful color. It's a red color body, a black feathers, no? And the eyes is blue.
6: No?
7: So, எங்கிட்ட புரிய பதில் எங்கிட்ட புறாக்களை பத்தி கேட்டீங்கன்னா, ஓகே ஓகே, இந்த ரிசர்ச் தே ஹவ் டன் தட் வை டூ பேர்ட்ஸ் சிங் ஏர்லி இன் தி மார்னிங். ஏன் காலையிலே கூவுது? ஏன் நீங்க சொல்லுங்க, பதில் தெரியுமா? தெரிஞ்ச பதில் சொல்லுங்க.
5: யாரோ எழுந்திருச்சு வேலைக்கு போங்கடான்னு சொல்லுது இல்லையா?
7: அது கோழி கூவுறது, அது சேவல் கூவுறது, குக்கரை கோழி. இப்பதான் நிறைய இருக்கு நம்ம ஏரியால. இந்த சிங்கப்பூர் ஊரம் கோழி அது ஒரு பண்ணிய வச்சிடலாம். இல்ல, த ரீசன் வாய் த பேர்ட்ஸ் சிங் இன் த மார்னிங் இஸ் டு அவேக் த plants, the trees, oh. to tell them, to send them a signal, okay, it's early morning, you know. Then the plants will realize that, okay, it's morning, it's about time to get the sunlight.
6: நிச்சயமாக நீங்க பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம், நீங்க ஒரு பக்ஷி ராஜா, உங்களுக்காக ஒரு அருமையான பாடல ஒலியேற்று அபு, உங்க பறவை எல்லாத்தையும்
5: பறவைகளையும் சேர்த்து ஒரு காணொளி நம்ம தயாரிச்சு பதிவேற்று பண்ணல,
6: எங்க ரெண்டு பேரு பேரு மாத்திரோம்.
5: நன்றி அபு.
0: இனிய பழைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா கா போலி 968 இல்.

0: கொண்டாட்டம்.
1: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
0: இரவினில் ஆட்டம், இரவினில் கொண்டாட்டம்.
1: இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க நேயர்களே. இன்றைக்கு அக்டோபர் 6ஆம் தேதி. இந்த ஒரு நாள்ல உலகத்துல என்னென்ன நாட்கள் அனுசரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதாக வேர்ல்ட் செரிபிரல் பால்சி டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. இது ஒரு உடல் குறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பலரும் இதுல வந்து அவங்களுக்கு கிடைச்சா அநேகமா அவங்க வந்து பிறப்பிலே இது வரும் ஒரு நோய், ஒரு வியாதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். செரிபிரல் அப்படிங்கிறது மூளை, பால்சி அப்படிங்கிறது வீக்னஸ் அப்படின்னு சொல்லப்படுது, ஒரு பலவீனம் அல்லது ஒரு உடல் குறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனால அவங்களால ஒழுங்காக நடக்க முடியாது. நம்ம வந்து மனிதர்கள் இயல்பாகவே நம்ம நடக்கலாம், ஒரு சில செயல்களை செய்யலாம், நடவடிக்கையில் ஈடுபடலாம், ஆனால் அவங்களால முடியாது. இது கிட்டத்தட்ட 17 மில்லியன் மக்களை வந்து பாதிக்குது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் இருக்கு. இத்தனை பேரை பாதிக்கிற இந்த ஒரு உடற்குறையை விழிப்புணர்த்தும் ஒரு தினம் தான் இன்று. அதற்கு பிறகு உலகத்துல ஒரு சில உணவு வகைகளை கொண்டாடுறாங்க. குறிப்பாக மேற்கத்திய நாடுகள்ல நேஷனல் டாக்கோ டே அனுசரிக்கிறாங்க. டாக்கோ அப்படிங்கிறது மெக்சிகோல உருவாக்கப்பட்ட ஒரு உணவு வகை. இப்ப வந்து உலகத்திலே ரொம்ப பிரபலமா இருக்கு, பலரும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. டாக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு டோட்டியா அப்படின்னு ஒரு லேசா ஒரு ரொட்டி மாதிரி இருக்கும். அதுல வந்து காய்கறி போடுவாங்க, எரிச்சை போடுவாங்க, கோழியா இருக்கலாம், மீனா இருக்கலாம், இறாலா இருக்கலாம், இது வேணாலும் போட்டு அவங்க சாப்பிடுவாங்க. அந்த டோட்டிலா கூட ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு வந்து ரொம்ப மென்மையா இருக்கலாம், அதாவது அவங்க வாட்டாம சாப்பிடலாம். இன்னொன்னு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும், அதாவது அவங்க பொறிச்சிருப்பாங்க, அது இன்னும் கொஞ்சம் ஹார்டா இருக்கும், ஹார்ட் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்க அப்படின்னு நீங்க சாப்பிடலாம். அதே மாதிரி நம்ம ஆசியா கண்டத்துல நேஷனல் நூடல் டே அனுசரிக்கப்படுது. பலருக்கும் ரொம்ப பிடித்தமானது இந்த நூடல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நூடல்ஸ்லயே பல விதமா இருக்கு, குண்டா இருக்கும், சின்னதா இருக்கும், நீளமா இருக்கும், கட்டையா இருக்கும் அப்படின்னு பல விதமா இருக்கு. உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க வந்து தேர்ந்தெடுத்து நீங்க சாப்பிடலாம். அப்படிப்பட்ட விதவிதமான நூடுல்ஸ்க்கான ஒரு நாள் தான் இன்று. அதனை தொடர்ந்து இன்றைக்கு நேஷனல் ஃப்ரூட் அட் வொர்க் டே. ஒவ்வொரு மாதமும் என்னுடைய நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள், ஒரு வாரமும் ஒரு நாள்லயும் அவங்க வந்து பழங்களை கொடுப்பாங்க, இலவசமா கொடுப்பாங்க. ஒரு கூடையில வைத்து எல்லாரும் எடுத்துக்கங்க, சாப்பிட மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. நீங்க சாதாரணமான உணவுப் பொருளை வச்சா கூட அதை யாருமே எடுக்க மாட்டாங்க, ஆனா பழங்களை எல்லாருமே உடனே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவோம், நல்ல ஒரு முயற்சி. ஏன்னா பலரும் பழங்களை சாப்பிடுறது கொஞ்சம் அரிதா இருக்கு வர வர. அது மட்டும் இல்லாம பழங்களுடைய விலையும் ரொம்ப கூடி போயிருக்கு. வேலை இடத்துல அவங்க இலவசமா கொடுக்கும் போது ஏன் வேணான்னு சொல்ல போறாங்க, அதை உடனே எடுத்து சாப்பிடுவாங்க. இது வந்து பல நிறுவனங்கள் பின்தொடர்ந்து வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில நிறுவனங்களை இது கொஞ்சம் ஒவ்வொரு வாரமும் செய்வாங்க அல்லது மாசத்துல ஒரு நாள் செய்வாங்க. என்னென்ன பழங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வேறுபடும். இந்த மாசம் ஆப்பிள்னா அடுத்த மாசம் ஆரஞ்சு, டிராகன் ஃப்ரூட், ஹனி டியூ அப்படின்னு பல விதமான பழங்களை அவங்க வந்து இலவசமா கொடுப்பாங்க.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
2: You eat already.
0: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பு அறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீலிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியா கா போலி 968
1: ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும்.
2: அன்றும் இன்றும் என்றும் எப்போதுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். நேற்றும் ஜெயிலர் 2 பத்தி தான் உங்ககிட்ட நான் தகவலை சொல்லியிருந்தேன், இன்றைக்கும் ஜெயிலர் 2 பத்தி தான். ஆனா என்னன்னா, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பேட்டிய வழங்க போறாரு, ஒரு நேர்காணல கலந்துக்க போறாரு அப்படின்னு தகவல்கள் வந்திருக்கு. இந்த திரைப்படம் ஜெயிலர் 2 அக்டோபர் 15 வெளிவரப்போகுது. எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான், நேற்று ட்ரெய்லர் வெளியானுச்சு. ஆனா 8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திரைப்படத்திற்காக ஒரு நேர்காணலை வழங்க போறாரு அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒன்னு, இன்னொன்னு எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருக்காங்க. ஏன்னா கடைசியா 2018 தான் 2.0 அவர் ஒரு பேட்டியை வந்து வழங்கியிருந்தாரு. அதற்கு பிறகு எல்லா திரைப்படத்திலுமே அவர் நடிச்சிருந்தாலுமே எந்த ஒரு குறிப்பிட்ட திரைப்படத்திற்கும் அவர் ஒரு பேட்டி வழங்கல. ஏன், ஜெயில 1 கூட அவர் பேட்டி வழங்கலை. ஆனா ஜெயில 1 பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். இப்ப இந்த ஜெயில 2 அதிக அளவில் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலுமே அதை இன்னும் உயர்த்துற மாதிரி இப்போ ஒரு பேட்டியை வந்து வழங்க போறாரு. குறிப்பாக அக்டோபர் 11 ஒரு நேர்காணல் வந்து வழங்க போறாரு அப்படின்னு தகவல்கள் வந்திருக்கு. அவளோட காத்திருப்போம். இது நெல்சன் தான் வழி நடத்த போறாரா எனக்கு தெரியல. ஏன்னா பீஸ் திரைப்படத்தின் போது கூட ஒரு நேர்காணல் வந்து விஜய் கூட செஞ்சிருந்தாரு. அந்த காலகட்டத்தில் விஜய் ரொம்ப நாளுக்கு பிறகுதான் ஒரு நேர்காணல் வந்து ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு முன்பாக அவர் எப்போதுமே இல்ல வேணாம், ஆடியோ லான்ச்க்கு வந்து வருவாரு பேசுவாரு, ஆனா இந்த மாதிரியான நேர்காணல அவர் கலந்துகிட்டதே கிடையாது. நெல்சன் கொஞ்சம் கேட்டுதான் அவர் வந்து சம்மதிச்சாரு. இப்ப மறுபடியும் அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சம்மதிச்சிருக்காரு, ஒரு நேர்காணல் வழங்க போறாரு.

0: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: ஒவ்வொரு

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
1: இரவினில் ஆட்டம் கொண்டாட்டம்.
0: குப்பைகளை பத்தி நம்ம பேசிட்டோம். ஒருவேளை குப்பை தொட்டிலேருந்து நீங்க ஒரு பொருளை எடுக்கிறீங்கன்னா அதை திருட்டா கூட நீங்க கருதப்படலாம். அல்லது நீங்க எடுத்து வைத்து அதை மறுபடியும் நீங்க சுத்தப்படுத்தாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு அபராதம் வழங்கப்படும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். சரி, குப்பையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த மறுபயணிட்டு அந்த முயற்சியை பத்தி நான் கொஞ்சம் பேச விரும்புறேன். ரொம்ப அண்மையில தான் ஆரம்பிக்கப்பட்டது, கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இந்த BCRS ஸ்கீம், அதாவது நீங்கள் ஒரு பொருளை வாங்கும்போது, குறிப்பாக ஒரு புட்டியோ நீங்கள் ஒரு கேனையோ வாங்கும் போது அதில் 10 காசு வந்து நீங்கள் பார்க்கலாம். ரீஃபண்ட் சிஸ்டம், நீங்கள் 10 காசு கொடுப்பீங்க, அதே கேனை நீங்கள் மறுபடியும் நீங்கள் கொடுக்கும்போது, திருப்பி கொடுக்கும்போது உங்களுக்கு 10 காசு வழங்கப்படும். சரி, நானும் என்னுடைய முடிந்த அளவுக்கு நானும் கொஞ்சம் சேகரித்து வைப்பேன். என்னென்ன வாங்குறேனோ அந்த ஒரு முத்திரை இருந்தால் நான் சேர்த்து வைப்பேன், கழுவி நான் சேர்த்து வைப்பேன். ஒரு கிட்டத்தட்ட என்ன வரும், ஒரு 5 or 10 பொருள் தான் வரும் நினைக்கிறேன். அது எல்லாத்தையுமே அந்த இயந்திரத்துக்கு நான் போய் மறுபடியும் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படும் போது அங்கே தான் இருப்பாங்க. பெரிய பெரிய பையா சேகரித்து வச்சு எல்லாருமே ஒன்றுன்னா போட ஆரம்பிப்பாங்க. நானும் பார்ப்பேன், நான் அசிங்கமாக இந்த 5, 10 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 கேன்ஸ் கூட அவங்க சேகரித்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எங்கேருந்து தான் எடுத்திருக்காங்க எனக்கும் தெரியல. நான் என்ன செய்வேன், என்னால் இதுக்கெல்லாம் ஒரு வெள்ளிக்கெல்லாம் என்னால் கண்டிப்பாக காத்திருக்க முடியாது. அவங்கக்கிட்டே நான் தானமாக நான் வழங்குறேன், நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே அந்த ஒரு காசு ஒரு வெள்ளி நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தானமாக வழங்கிடுவேன். அதே மாதிரி அண்மையில் ஒரு பாட்டி இருந்துச்சு, நான் எல்லாருமே நம்ம ஒன்று கூடணும், என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே, அதில் நம்ம நிறையா பானங்களை நம்ம வாங்கியிருந்தோம். நான் நண்பர்கள்கிட்ட சொன்னேன், எல்லாருமே வீசிக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்னா, தயவு செஞ்சு இதை சேர்த்து வைங்க, இதை நம்ம மறுபடியும் நம்ம கொடுக்கும்போது நம்ம அந்த காசை நம்ம எடுக்கலாம், அது நமக்கு பயனாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது தான் அவங்க சரி எல்லாத்தையுமே ஒரு பையில சேகரிக்க ஆரம்பித்தாங்க. சரி, நம்ம இன்னும் முடியலை, நம்ம இன்னும் அங்கே இருந்தோம். திடீர்னு ஒருத்தர் வந்து சைக்கிளில் வந்தார், வந்து பார்த்துட்டு இது எல்லாமே உங்களுடைய கேனா, இதை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டார். நான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். அப்படின்னா அவர் சைக்கிளில் வர்றாரு அப்படின்னு சொல்லும்போது எத்தனை பேரை கடந்து வந்திருப்பாரு, ஒவ்வொருத்தரையும் அவர் கேட்டிருக்காரு, நான் எடுக்கலாமா, உங்களுக்கு வேணான்ட்டி நான் வச்சுக்கிறேன், இதுலேருந்து நான் கொடுத்து நான் வந்து எனக்கு காசு எடுத்துக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் மரியாதை தான் அதை கேட்டார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி நான் இதை நான் வீட்டுக்கு கொண்டு போய் அதை நான் இயந்திரத்துக்கு கொண்டு போகிற வரைக்குமே எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாக இருக்கும், நீங்களே எடுத்துக்கங்க, எவ்வளோ வரப்போகுது நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இப்படி ஒரு பொழுதுபோக்காக ஒரு சிலர் வந்து செய்கிறாங்க, ஒரு சைட் ஹசல், அதாவது பணத்தை சம்பாதிக்கிற ஒரு யுக்தியாக இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மறுபயணீடு முயற்சி ஒரு நல்ல முயற்சி தான், ஆனால் அதை நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது பொறுத்து. தயவு செஞ்சு குப்பை தொட்டிலெல்லாம் போய் தேடுற அளவுக்கு போகாதீங்க. அங்கங்க உங்களுடைய கண்ணில் அது தென்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து சேகரித்து வைங்க, கழுவி வைத்து நீங்கள் மறுபடியும் நீங்கள் கொடுத்துடலாம். ஆனால் குப்பை தொட்டியில் போய் தேடுற அளவுக்கு வேணான்னு எனக்கு தோணுது. ஆனால் ஒருவேளை நீங்கள் செஞ்சீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய உடல் நலத்தை பார்த்துக்கங்க, உங்களுடைய சுகாதாரத்தையும் நீங்கள் பார்த்துக்கங்க.

0: வாசம்.
1: வணக்கம், காலை மணி 5. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியா காப்புலி 968. இன்றைய செபிசியல் தொடக்கமாக யூ ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வாசித்திருக்கும் மாண்டலின் இசையில் பாகி பாகி கணபதி, ராகம் ஹம்சத்வனி, தாளம் ரூபகம்.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியறவிருக்கின்றன, கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலியறவிருக்கும் பாடல் மதுரை சோமசுந்தரம் அவர்கள் பாடியிருக்கும் ஒருமுறை எனக்கென. ராகம் ஹிந்தோளம், தாளம் ஆதி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியா காப்பொலி 968. பாமணம் தொகுப்பில் அடுத்து ஒலியறவிருக்கும் பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடியிருக்கும் எந்நேரமும் ஒரு காலை தூக்கிக் கொண்டு.

இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகா போலி 968 கேட்டாலே பரவசம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது மீடியாகோ வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை, இவ்வருடத்தின் 280வது நாள். ஆண்டு நிறைவு பெற 85 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 1057, ஹிஜ்ரி 1448, ரபியுல் ஆஹிர் மாதம் 25. ஒலி 9.68 மணி நேர ஒலிபரப்பை
1: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ listen.sg/ஒலி 968 வழியாகவும் கேட்கலாம்.
0: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
0: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி @mediacorp.com.sg.

0: வணக்கம் சிங்கே, உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டேன். நான் ரவி ஜி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சங்கமம் பட பாடல் வந்துச்சு. மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் அவரோட சேர்ந்து ஹரிஹரன் மற்றும் குழுவினர் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. ஏ ஆர் ரஹ்மானுடைய சில பாடல் உங்களுக்காகவே இடம்பெற்றது. குறிப்பிட்டு முதல் பாடலா இதை ஏன் ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டேன்னா, இன்னைக்காவது மழை வந்தா சிறப்பா இருக்குமே. குறிப்பா இந்த புகை மூட்டம் அதிகமா இருக்கிறதுனால மழை வந்து அந்த குறைச்சா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் அந்த பாடலை ஒளிபரப்பியிருந்தேன். 6:10 அடுத்தடுத்து வரப்போறது எல்லாமே உங்க அபிமான பழைய பாடல்கள். அந்த வரிசையில தேனிலவு பாட பாடலை கேட்க
1: போறோம்.
0: வேகம் கேட்ட அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற போகுது. அதனை அடுத்து இந்த பாடலும் வருது.
2: காலம் ஒன்று நதி ஊற்று வரும் நேரம் ஒன்று.
0: நானும் மனிதன் தான் படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் நடைபெற போகுது. இந்த பாடலை கேட்டு நான் எப்போதுமே அந்த காலத்து ஞாபகங்களை மீண்டும் மீண்டும் நினைச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ராம். அவருக்கான பாடலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது. உங்க அபிமான பாடல்களை ஒவ்வொரு நாளும் விரும்பி கேட்கிற எல்லாருக்கும் மிக்க நன்றி. இன்றும் உங்க பாடல் வரலன்னு சொன்னா கவலைப்படாதீங்க, ஒரு நாள் வரும். அந்த முயற்சியிலே அனுப்பி வைங்க. ஏன்னா பல பேர் அனுப்புறீங்க, எல்லாருக்கும் ஒளிபரப்பணும்னு ஆசை தான். ஆனா இத்தனை பாடல் தான் ஒளிபரப்ப முடியுது. அதுக்குள்ள எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு ஒளிபரப்புறேன். இதையும் தாண்டி பாடல்களை விரும்பி கேட்கணும்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல காலையில 10 மேல குறிப்பா பழைய பாடல விரும்பி கேட்கலாம் அப்படிங்கறத மட்டும் மறந்துடாதீங்க. இப்ப பாடல கேட்போம். இணைந்திருங்க என்னோட. இது வணக்கம் சிங்கை.

0: நகைகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.

0: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 பத்து நாட்கள் தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: கொஞ்சம் சிந்தனை,
4: நிறைந்த புன்னகை.

0: படகோட்டி படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க அமுதா சண்முகம். அவங்களுக்காகவே அந்த பாடல் இடம்பெற்றது. அவங்கள போலவே டி எம் சௌந்தரராஜன் பீசஸ்ல பாடிய பாடல்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்ப அடுத்த ரெண்டு பாடல்கள் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்குங்க. இணைத்ததை முடிப்பவன் படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது.
1: மலர் விட்டு தனி விட்ட பூமி காதலிலே
0: சொந்தங்கள் வாழ்க. அந்த படத்துல இருந்து உங்களுக்காக 70களில் வந்த பாடல்கள் காத்துக்கிட்டே இருக்குது. 6:25 ஆகி விட்டது. சமீபத்தில் வெளிவந்த ஒரு தகவலை வாசனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சுங்க. பொதுவா சின்ன வயசுல இருக்கும் போது இந்த போக்கிமான் அப்படிங்கிற போட்டிய உங்களை பல பேர் விளையாடி இருக்கலாம். ஏன் சமீபத்தில் கூட போக்கிமான் கோல் வந்துச்சு. அவ்வளோதான், சிங்கப்பூர் முழுதும் கையெழுக்க தொலைபேசியோட எல்லாம் சுத்த ஆரம்பிச்சிட்டோம் போக்கிமோனை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே. இந்த போட்டி ஆண்டு ஆண்டு காலமாக நடந்துக்கிட்டு வருது. குறிப்பாக உலக அளவில் போக்கிமான் போட்டிகள் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலம். இந்த போக்கிமான் வேர்ல்ட் கப்னு அழைக்கப்படுற போட்டியை அண்மையில 16 நிரம்பிய ஒரு சிறுவர் ஜெயிச்சிருக்காரு. இந்த மாணவருடைய பேரை கேட்டீங்கன்னா இன்னும் மகிழ்ச்சி அடைவீங்க. விக்ரம் தியாகராஜா. ஆமாங்க, ஒரு தமிழ் பையன், இங்கிலாந்துல இருக்கிற யார்க் அப்படிங்கிற பகுதியில பிறந்த ஒரு தமிழ் பையன் அனைத்துலக அளவுல நடத்தப்பட்ட போக்கிமான் போட்டியில ஜெயிச்சு சாதனை படைச்சிருக்காரு. குறிப்பா இந்த போக்கிமான் உலக போட்டிகளை வென்ற பிரிட்டனை சேர்ந்த நபர் அப்படிங்கிற சாதனையை படைச்சது மட்டும் இல்லாம 2015 பிறகு பிரிட்டனை சேர்ந்த ஒரு நபர் இந்த போட்டியை ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற சாதனையையும் அந்த விக்ரம் செஞ்சிருக்காரு. ஒலி 9:00 இருந்து அவருக்கு எங்களுடைய வாழ்த்துகள். இப்படி ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான சாதனைகளை படைக்கிற இந்தியர்கள் உலகம் முழுவதும் இருக்காங்க. அவங்களை பத்தின தகவல்களை அவ்வப்போது நாங்க சொல்லிக்கிட்டே வருவோங்க. இணைந்துங்க என்னோட. இது உங்க அபிமான வணக்கம் சிங்கை.
2: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து நேர்ந்துள்ளது. SLEVKE செல்லும் வழியில் ஈஷூனுக்கு பிறகு அங்கே செல்லும் வாகன மூட்டிகளுக்கு கவனம் தேவை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
3: வணக்கம் சிங்கை.

0: இருக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
1: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
2: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
1: சுவையா?
2: இந்த காஃபி.
1: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
2: கோத்தாஸ் ஃபில்டர் காபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
3: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: 35 ஆகிவிட்டது. பழைய பாடல்கள் கேட்டு முடிச்சாச்சு. அடுத்து நாம புது பாடல்கள் பக்கமா போக போறோம். இது உங்களுக்காக
1: அந்த கண்ணழகு லுக்கு விட்டு கிக்கு ஏத்தும் முத்து பல்லழகு சொடி.

0: இன்னொரு முறை உங்க சேவைகளுக்கு. நீங்கள் எத்தனை முறை தோற்றீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எத்தனை முறை எழுந்தீர்கள் வென்றீர்கள் என்பதே முக்கியம். பிரமாதமான வரிகள் காரணம் வாழ்க்கையில தோல்வியை சந்திக்காதவங்க யாருமே இல்லைங்க. உங்களுக்கும் தோல்வி வந்திருக்கு, எனக்கும் தோல்வி வந்திருக்கு, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் தோல்வி வந்திருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருவோம். தோல்வியிலிருந்து எப்படி மீண்டு வர போறோம் அப்படிங்கறதான் கேள்வி. அந்த பாதையை நோக்கி போனோம்னா வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும்னு
1: நினைக்கிறேங்க.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. SLEVKE செல்லும் வழியில் ஈஷுனுக்கு பிறகு காரணம் அங்கே விபத்து நேர்ந்துள்ளது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: வணக்கம் சிங்கே.
4: காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

0: மதிப்பிட்டு பயனளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
1: பலன் கிடைச்சா
0: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரிகாப்பிடம் கேளுங்க. மீரிகா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333988888. மின்னஞ்சல் முகவரி mae@mirica.com.sg. போங்க mirica.sg/ready set grow.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
3: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: 6:46 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இப்ப ஆரோக்கிய குறிப்பை நான் சொல்ல ஆவலா காத்துட்டு இருக்கேன். காரணம், சமீப காலமாகவே நான் ஜிம்ல பாக்குறேன், பல பேரு குறிப்பா இந்திரிகள் அப்படின்னு கூட சொல்லலாம், வந்த உடனே நேரா போயிட்டு இந்த ட்ரெட்மில் இருக்கு இல்லையா, அந்த கருவி மேல ஒரு மணி நேரம் அரை மணி நேரம்னு இப்படி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல விஷயம்தான், ஓட்டத்துல நீங்க ஈடுபடுறது நல்ல விஷயம்தான், அதன் வாயிலா நீங்க வந்து கேலரிஸ குறைக்க முடியும், பர்ன் செய்ய முடியும் அப்படிங்கறதும் உண்மைதான். அதெல்லாம் சரிதாங்க, ஆனா முழுமையான ஆரோக்கியத்துக்கு நீங்க வெறும் இந்த கார்டியோன்னு சொல்ற ஓடல் பயிற்சியில மட்டும் ஈடுபட்டீங்கன்னா பத்தாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்ப உதாரணத்திற்கு, நாம வயது அதிகரிக்க அதிகரிக்க நமது வயது ஒவ்வொரு ஆண்டும் நம்ம உடல்ல இருக்கிற இந்த மசில்ஸ் இருக்கு இல்லையா, நல்ல தசைகள், அது குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றாங்க. ஆக அதை நாம சமச்சீரா வச்சுக்கிறதுக்கு கொஞ்சமாவது வெயிட் ஸ்ட்ரெயினிங் எனப்படும் எடை தூக்குதல்ல ஈடுபடணும் அப்படிங்கிறது பரிந்துரைக்கப்படுது. ஆனா எல்லாராலையும் அது முடியுமாங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு அதை செய்யும் போது நம்ம பார்த்து பாதுகாப்பா செஞ்சாதான் நமக்கு எந்த அடியும் படாது அப்படிங்கிறது. இதெல்லாம் சிறப்பா நம்ம பார்த்துட்டோம்னா நாம அதை செய்யலாமே அப்படிங்கறதான் என்னுடைய வேண்டுகோள். புரியுது, உங்களை பல பேருக்கு நடைப்பயிற்சி ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு காத்து வாங்க போனே அப்படிங்கிற மாதிரி காத்து நல்லா அடிக்கிற பக்கமா நடந்தா நல்லா இதமா இருக்குமே அப்படின்னு தெரியும். எல்லாம் சரிதான், ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் அந்த எடை தூக்குற பயிற்சியில நீங்க ஈடுபட்டீங்கன்னா முழுமையான ஆரோக்கியத்துடன் இங்க போலாமே அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆனா அது எல்லாருக்கும் பொருந்தாது, நான் சொன்னது போல உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க செய்யலாம். உங்களுக்கு பொருத்தமா இருக்குமா, நீங்க எப்படிப்பட்ட எடையை தூக்கலாம், எந்த விதத்துல அந்த எடையை நீங்க கையாளலாம், இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க மருத்துவரை நாடுங்க, ஆலோசனை பெறுங்க. சரியா, இப்போ 9:08 வானிலை நிலவரம். இன்னைக்கு மழை வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்றாங்க வானிலை ஆய்வகத்தார். சரி பாப்போம் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கிடையில சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 97 129 உட்பட்டிருக்கும். இது ஆரோக்கியமற்ற நிலை. ஆக வெளியில போறதா இருந்துச்சுன்னு சொன்னா, வேலைக்கு போறதா இருந்துச்சுன்னு சொன்னா, பாதுகாப்பான முறையில உங்க பயணங்களை மேற்கொள்ளுங்க. சரியா,
1: வானிலை நிலவரம் ஆதரவு SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது, சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணிராய்ஸ்.
2: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

0: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு நிமிட குளியல பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
2: குட்டி பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
5: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
4: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
4: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
4: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: ரஹ்மானுடைய சில இரண்டு பாடல்களை கேட்டீங்க. அழகிய தமிழ் மகன் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு. அதுக்கு முன்னால எனக்கு 20 உனக்கு 18 படத்துல இருந்து பாடல் இடம் பெற்றது.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்
0: விபத்து PIE துவாசலும் அந்த வழியில் CTE SLE எக்ஸிட்டுக்கு பிறகு. இதன் காரணத்தினால் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது அந்த பகுதிகளில். நேரம் இப்பொழுது சரியாக 6:59.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். காலை மணி 7. மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூர் AI தொழில்நுட்ப வளர்ச்சியை பாதுகாப்பாக கையாள உதவும் 4 முக்கிய அம்சங்களை தகவல் மின்னலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ விவரித்துள்ளார். AI தொழில்நுட்பம் ஏற்படுத்தும் ஆபத்துகளை எதிர்கொள்ள சிங்கப்பூரின் மின்னிலக்க கட்டமைப்புகள் தயாராயிருக்கின்றனவா என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். அதற்கு அவர் பதிலளித்தார். முதலில் ஆபத்துகளுக்கு ஏற்ற கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்று அமைச்சர் தியோ சொன்னார். அபாயங்களை ஆராய்ந்து அதற்கேற்ற விதிமுறைகளை வரைய வேண்டும். இரண்டாவது, தவறான பயன்பாட்டுக்கு எதிரான தற்காப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் என்றார் திருமதி தியோ. ஆபத்துகளை முன்கூட்டியே கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுப்பது 3வது அணுகுமுறை. இறுதியாக, அனைத்துலக தரப்புகள், துறை பங்காளிகள் ஆகியோருடன் குடியரசு நெருக்கமாக பணியாற்றுவதை அமைச்சர் சுட்டினார். இவற்றின் மூலம் AI தொழில்நுட்பம் மீதான நம்பிக்கையை வளர்த்து மக்களுக்கு பலன் தரும் வகையில் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று திருமதி தியோ வலியுறுத்தினார். காற்றுத்தரம் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டும்போது முதலாளிகள் வெளிப்புறத்தில் பணியாற்றும் ஊழியர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்காலிக மனிதவள அமைச்சர் ஜஸ்மின் லாவ் கூறியுள்ளார். கடுமையான வேலைகளுக்கான நேரத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் ஆலோசனை வழங்கினார். மனிதவள அமைச்சு முன்னெச்சரிக்கை கோட்பாடுகளை தெளிவாக வரைந்துள்ளது என்று திருவாட்டி லாவ் கூறினார். வெளிப்புற ஊழியர்களின் சுகாதாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு அவர் பதிலளித்தார். சிங்கப்பூரில் காற்றின் தரம் இன்று காலை 6 நிலவரப்படி தீவின் பெரும்பாலான பகுதிகளில் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானது. மத்திய பகுதியில் 24 காற்றுத்தர குறியீடு 129 இருந்தது. மற்ற பகுதிகளில் 97 118 அது பதிவானது. இன்று இரவு வரை காற்றின் தரம் மிதமான நிலையின் உச்சத்துக்கும் ஆரோக்கியமற்ற நிலையின் நடுப்பகுதிக்கும் இடையே இருக்கும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு முன்னுரைத்துள்ளது. புலாவ் தொக்கோங்கில் எரிசக்தி உள்கட்டமைப்பு குழுமத்தை அமைப்பதற்கான சாத்தியத்தை சிங்கப்பூர் ஆராய்ந்து வருகிறது. எதிர்காலத்தில் ஹைட்ரோஜனை பயன்படுத்தக்கூடிய இயற்கை எரிவாயு மின் உற்பத்தி நிலையங்கள், திரவ இயற்கை எரிவாயு முனையம், குறைவான கரிமத்தை வெளியேற்றும் இதர எரிசக்தி தொழில்நுட்பங்கள் ஆகியவை அதில் அடங்கலாம். புலாவ் தொக்கோங்கில் உத்தேச நில பயன்பாடுகளை ஆய்வு மதிப்பிடும் என்று எரிசக்தி சந்தை ஆணையம் தெரிவித்தது. 2027 நடுப்பகுதிக்குள் ஆலோசகரை நியமித்து இடத்துக்கான பெருந்திட்டத்தை தயாரிக்க ஆணையம் திட்டமிட்டுள்ளது. பிரான்சில் மாணவர்கள் நடத்தும் ஆர்ப்பாட்டங்களில் வன்முறை வெடித்துள்ளது. கிட்டத்தட்ட 500 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். 256,000 பேர் நாடளாவிய ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டதாக அந்நாட்டின் உள்துறை அமைச்சு தெரிவித்தது. உயர்நிலைப் பள்ளிகளில் உள்ள வசதி குறைபாடுகளுக்கு எதிராக மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக பெற்றோர், ஆசிரியர்கள், ஊழியர் சங்க உறுப்பினர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர். நிலவரத்தை பற்றி கலந்து பேச அதிபர் இமானுவேல் மேக்ரான் அமைச்சர்களுடன் அவசர கூட்டம் நடத்தியுள்ளார். ஹமாஸ் கிளர்ச்சி குழு தென் இஸ்ரேலில் தாக்குதல் நடத்தி இன்றுடன் 3 நிறைவடைகின்றன. அந்த தாக்குதலில் 1,200 இஸ்ரேலியர்கள் மாண்டனர். 2023 தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் காசா மீதான ராணுவ நடவடிக்கையை கடுமையாக்கியது. இந்த மூவாண்டுகளில் மட்டும் 74,000 அதிகமான பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டனர். இஸ்ரேல் தனது ராணுவத்தை உயர் உச்ச விழிப்பு நிலையில் இன்று வைத்துள்ளது. ஹமாஸ் தாக்குதல் நடத்த திட்டமிடுவதாக இஸ்ரேலிய உளவுத்துறை கூறுகிறது. இஸ்ரேலிய துருப்புகளுக்கு தீங்கு ஏற்பட்டால் காசா மக்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று தற்காப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் எச்சரித்துள்ளார். இந்தியா, ஜெர்மனி, கத்தார் உள்ளிட்ட 7 2036 கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளை ஏற்று நடத்தும் வாய்ப்புக்காக போட்டியிடுகின்றன. ஹங்கேரி, துருக்கியே, தென்னாப்பிரிக்கா, தென்கொரியா ஆகியவையும் அனைத்துலக ஒலிம்பிக் குழுவுடன் முதற்கட்ட பேச்சு நடத்துகின்றன. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் இறுதி பரிசீலனைக்காக நாடுகளின் பட்டியல் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டிகளை ஏற்று நடத்த முனைகிறது. முன்னுரிமை பெறும் நாடுகள் 2028 அறிவிக்கப்படும். இறுதி முடிவு 2029 நடுப்பகுதியில் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
5: சொல்லும் பொருளும்
4: டிவிடெண்ட், ஈவுத்தொகை. நிறுவனங்கள் பங்குதாரர்களுக்கு ஆண்டுதோறும் ஈவுத்தொகை வழங்குவதுண்டு. டிவிடெண்ட், ஈவுத்தொகை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
6: திடீர்னு கத்தாரில் மிசைல் அட்டாக் பண்ணாங்க. சிங்கப்பூருக்கு நாங்கள் திரும்ப போகுமான்னு தெரியாமல் இருந்துச்சு.
7: ஹாலிடே போனவங்களுக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து அவங்கள ரிப்பேட்ரேட் பண்ணியிருக்கோம்.
8: எதிர்பார்த்து காத்திருந்த சுற்றுலா பயணம் எதிர்பாராத விதத்தில் மாறினார்.
9: மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணணுமா?
10: எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணலனா இன்சூரன்ஸ் வேலை செய்யாது.
8: வசந்தத்தில் இன்று 9:30
11: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
12: ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம், உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் GST வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
13: 85 ஸ்ரீரங்கம் சாலை, சிங்கப்பூர்.
14: வணக்கம் சிங்கே.
15: ஆதரவு BYD.
16: COE விலை அதிகமாக உள்ளதை நினைத்து கவலையாக இருக்கிறீர்களா?
15: BYD வழி சிறந்த தொகையையும் சலுகைகளையும் பெறலாம்.
16: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளர்களுக்கான பலன்களை பெறலாம்.
15: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் மூலம் பயன் பெறலாம்.
16: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.

வணக்கம் சிங்கே, நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க. 7:12 ஆகிவிட்டது, நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஜெகமே தந்திரம் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. சந்தோஷ் நாராயணனுடைய இசையில அனிருத் அந்த பாடலை வழங்கியிருந்தாரு. அடுத்து இரண்டு பாடல்கள் வரப்போகுது உங்களுக்காக. ஏ ஆர் ரஹ்மான் இசையில அறிவா

0: பாய்ஸ் படத்துல இருந்து பாடல கேட்க போறீங்க. இரு பாடல்களையும் சாதனா சர்க்கம் பாடிருந்தாங்க. அவங்க தான் இவ்வார நட்சத்திரம். சாதனா சர்க்கத்தை பொறுத்தவரை இவங்க சாதனை படைச்சிருக்காங்க பல வேளைகள்ல. அந்த வரிசையில இவங்க தேசிய விருதை பெற்றாங்க. குறிப்பா இவங்க தென்னிந்திய பாடலான, அதாவது 2002 வெளிவந்த தமிழ் படம் அழகி, அதுல இசைஞானி இளையராஜாவோட இசையில ஒரு பாடலை பாடியிருந்தாங்க. இந்த தென்னிந்திய பாடலுக்காக அவங்க தேசிய விருது வாங்கியிருந்தாங்க. இந்த சாதனையை செய்த முதல் வட இந்தியர் சாதனா சர்க்கம் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. அவங்க பாடிய பாடல்களை கேட்போம். இதுக்கு இடையில ஜோதி ஸ்டோ புஷ்பகடை வழங்கும் லவிஸ்டா காஃபி உங்களுக்கு பரிசா வேணும்னு சொன்னா வானொலி பக்கமா இருங்க, கேள்வி இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போகுது. சரியா,
1: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: IE நோக்கி செல்லும் TPE பொங்கோல் சாலை, அதற்கு பிறகு விபத்து, இதன் காரணத்தினால் சிலேட்டா லிங்க் வரையிலும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
2: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

0: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
1: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
0: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
1: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
0: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
0: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: நெட்லி வந்தாச்சு.
3: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. 2 மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையலை மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க. அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க. ஜாய் அலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: 7:26 ஆகிவிட்டது. நேர்மை பொழுது.

0: நூறு சுவைப்பா.
1: வருதுங்க உங்களுக்காக 80களை வந்த இந்த ஆட்டம் போட வைக்கும் பாடல்களா உங்களை தேடி வருது இன்னும் கொஞ்ச நேரத்துல. இப்போ பரிச வில நீங்க தயார்னா இதோ வந்து விட்டது கேள்வி. முதல் தகவல், இன்று உலக பருத்தி தினம் காட்டன் டே அனுசரிக்கப்படுகின்றது. வார இறுதியில் நடக்க போற EPL இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஆட்டத்தில் லிவர்பூல் மேன்செஸ்டர் சிட்டியை சந்திக்க போறாங்க. இந்த ஆட்டம் ஆன்ஃபீல்ட் அங்கே நடைபெறும். மூன்றாவது தகவல், பிலிப்பீன்ஸ் மணிலா, இது உலகத்தின் செல்ஃபி தலைநகரம் அப்படின்னு பரவலா அழைக்கப்படுது. இந்த மூணுல எது தவறான தகவல்? சரியா சொல்ற நீருக்கு காத்துக்கிட்டே இருக்குது. ஜோதி ஸ்டா புஷ்பகடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி. வாட்ஸ்அப் அனுப்பலாம் 9 6 7 8 8 9 6 8.

0: முகத்துல பரு.
1: குட்டைக்கு போங்க.
0: தலைமுடி கொட்டுது.
1: குட்டைக்கு போங்க.
2: ஐயா கண்ணுக்கு கீழே கருவளையங்கள்.
1: குட்டைக்கு போங்க.
3: எங்க எல்லாருக்கும் இங்க பேட் டே இருக்கு. நீங்க என்ன குட் டே குட் டே சொல்லிட்டு இருக்கீங்க?
1: அத மாத்ததா உங்களுக்கு குட் டே இருக்குது. த்ரெடிங், ஃபேஷியல்ஸ், க்ரூமிங் எல்லாத்துக்குமே குட் டே பியூட்டி பார்லர் நீங்க நாடலாம். ஒரே இடம்.
3: புதன்கிழமை தோறும் பிற்பகல் ஒரு மணிக்கு மேல ஆனந்தமான நிகழ்ச்சியை கேளுங்க.
1: புதுரங்கத்துல பங்கெடுக்க பரிசுகளை வெல்லுங்க.
3: 101 ஸ்ட்ராங்கன் ரோட், குட் டே பியூட்டி பார்லர்.
4: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
5: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
4: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
5: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
4: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
5: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.

0: டாம்பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை,
2: வணக்கம் சிங்கே.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். விக்ரம் பரத்ல இருந்து பாடல கேட்டீங்க, அதுக்கு முன்னால வருஷம் 16 பரத்ல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது. அடுத்து புன்னகை மன்னன் பரத்ல இடம்பெற்ற இந்த பாடலை கேட்க போறோம். அதுக்கப்புறம் அடுத்த வாரிசு
2: இடம்பெறும்
1: மலேசியா வாசிவனுடைய குரல்ல இரு பாடல்கள் வருது. இசைஞானி இளையராஜாவுடைய இசையில இணைந்திருக்க என்னோட இது ஒலி 968 கேட்டாலே பரவசம். மூன்று தகவல்கள் என்னென்ன உலக பருத்தி தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது. வார இறுதியில் நடக்க போற EPL ஆட்டத்தில் லிவர்பூல் மேன் சிட்டியை சந்திக்கிறாங்க. இந்த ஆட்டம் ஆன்ஃபீல்டில் இடம்பெறும். பிலிப்பீன்ஸ்ல இருக்கிற மணிலா பகுதி இதுதான் உலகின் செல்பி தலைநகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மூணுல எது தவறான தகவல் அப்படின்னு கேட்டிருந்த, சரியான பதில சொன்ன முதல் இரண்டு நீர்கள் யாரு அப்படிங்கறத சொல்லிடுற. அருள் சரவணன், இருவருக்கும் வாழ்த்துகள். இன்று உலக பருத்தி தினம் அனுசரிக்கப்படுது, சரிதான். வார இதுல நடக்க போற லிவர்பூலுக்கோ மேன் சிட்டிக்கோ இடையிலான ஆட்டோ ஆன்ஃபீல்ட்ல நடக்குது, அதுவும் சரிதான். மூணாவதா சொன்னல, அதுதாங்க தவறான பதில். பிலிப்பீன்ஸ்ல இருக்கிற மக்காட்டி நகர் அதுதான் உலகத்தின் செல்பி தலைநகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த இடத்துல சராசரியா ஒவ்வொரு நாளும் 258 செல்பிஸ் பதிவேற்றம் செய்யப்படுது அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக PIE துவா செல்லும் வழியில் பாய்லேபா சாலைக்கு பிறகும், TPESLE செல்லும் வழியில் ஜாலான்காயு பகுதிக்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கே.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது சாலை 321 கிளெமென்டி மால் 6 வேர்டன் சாலை.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாட்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
1: சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
4: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
5: உப்பு கருவாடு உறவச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
4: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொரிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொரிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொரிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சள் தூளை சேர்த்து பொரிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
6: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
7: 80களின் அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம். மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்
8: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
7: ஒலி 9-6-8.

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. 8 மணிக்கான செய்திகளை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். 8 மணிக்கு மேல இன்று எதிரொலி குழுவினர் நம்முடைய அறிவிப்பு அறைக்கு வராங்க. அவங்களை நீங்க டிக்டாக் லைவ் வாயிலா சந்திக்கலாம், உங்களுடைய கருத்துக்களை அங்க பதிவிடலாம். சரி, இன்று இரவு இடம்பெற போற தலைப்பு ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு தலைப்பு. நம்மில் பலர் அடிக்கடி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி, அதுதான் பயணம். யா, நீங்க ஆண்டிடத்துல பயணம் செய்யும் போது கருத்துல கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சங்கள் என்னென்ன? அது மட்டும் இல்ல, ஆண்டிறுதி பயணங்களை மேற்கொள்ளும் போது அதுல அடங்கியிருக்கிற சுவாரஸ்யமான நுணுக்கங்கள் என்னென்ன? இவற்றை பற்றிய தகவல்களை தாங்கி வரும் பாகமா இன்றைய எதிரொலி நிகழ்ச்சி இடம்பெற போகுது. அதனை பத்தின மேல் விவரங்களை 8 மணிக்கு மேல நாம எதிரொலி குழுவின்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். நீங்க இணைந்திருங்க என்னோட. இது வணக்கம் சிங்கை.
1: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. BKE உட்லண்ட் செல்லும் வழியில் KJEக்கு பிறகும், SLE நோக்கி செல்லும் TPE ஜலான்காயு அந்த பகுதிக்கு பிறகும், அதோடு போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. துவாசி நோக்கி செல்லும் PIE அடம் ரோட் நுழைவாயில், பயலேபா சாலை இவற்றுக்கு உட்பட்ட பகுதிகளில்

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
2: வணக்கம் சிங்கே,
3: ஆதரவு BYD.
2: COE விலை அதிகமாக உள்ளதை நினைத்து கவலையாக இருக்கிறீர்களா?
3: BYD வழி சிறந்த தொகையையும் சலுகைகளையும் பெறலாம்.
2: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளர்களுக்கான பலன்களை பெறலாம்.
3: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் மூலம் பயன் பெறலாம்.
2: இன்று BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
5: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
6: வணக்கம். காலை மணி 8, மிடிகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூர் AI தொழில்நுட்ப வளர்ச்சியை பாதுகாப்பாக கையாள உதவும் 4 முக்கிய அம்சங்களை தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ விவரித்துள்ளார். AI தொழில்நுட்பம் ஏற்படுத்தும் ஆபத்துகளை எதிர்கொள்ள சிங்கப்பூரின் மின்னிலக்க கட்டமைப்புகள் தயாராயிருக்கின்றனவா என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர் பதிலளித்தார். முதலில் ஆபத்துகளுக்கு ஏற்ற கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்று அமைச்சர் தியோ கூறினார். அபாயங்களை ஆராய்ந்து அதற்கேற்ற விதிமுறைகளை வரைய வேண்டும். இரண்டாவது, தவறான பயன்பாட்டுக்கு எதிரான தற்காப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் என்றார் திருமதி தியோ. ஆபத்துகளை முன்கூட்டியே கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுப்பது 3வது அணுகுமுறை. இறுதியாக அனைத்துலக தரப்புகள், துறை பங்காளிகள் ஆகியோருடன் குடியரசு நெருக்கமாக பணியாற்றுவதை அமைச்சர் சுட்டினார். இவற்றின் மூலம் AI தொழில்நுட்பம் மீதான நம்பிக்கையை வளர்த்து மக்களுக்கு பலன் தரும் வகையில் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று திருமதி தியோ வலியுறுத்தினார். காற்றுத்தரம் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டும்போது முதலாளிகள் வெளிப்புறத்தில் பணியாற்றும் ஊழியர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்காலிக மனிதவள அமைச்சர் ஜஸ்மின் லாவ் கூறியுள்ளார். கடுமையான வேலைகளுக்கான